0: அடி.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

0: கேள்விகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: For details, call 056-415-4242.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் உழைக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். அமுதத்தை கொடுத்தால் ஆனந்தமாக பருகுவோம், ஆனால் விஷத்தை கொடுத்தால் தவிர்த்து விடுவோம், மறுத்து விடுவோம், ஒதுக்கி விடுவோம் இல்லையா? ஆனால் அது விஷம் என்று தெரியவில்லை என்றால், அதை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை என்றால், அது நமக்கு விளைவிக்கக்கூடிய ஆபத்தை உணராமல் நாம் அதை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும்? உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் விவேகானந்தர் அவர்கள். ஏதோ ஒரு விதத்திலே உங்களை உடல் அளவிலோ மனதளவிலோ பலவீனப்படுத்தக்கூடிய, பாதிக்கக்கூடிய எது ஒன்றுமே விஷம்தான் என்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது என்றால், உடலளவிலே நமக்கு அதை உட்கொண்டால் தீங்கு ஏற்படும் என்பதை விஷம் என்று நாம் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம். அதுபோலத்தான் மனோரீதியாகவும் நம்மை ஏதோ ஒன்று பாதிக்கிறது என்றால், அல்லது நம்முடைய இயக்கத்தை, செயல்பாட்டை ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்தி நம்மை தேங்க வைக்கிறது என்றால், அது சக மனிதர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய கெட்ட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், சோம்பேறித்தனம் போன்ற, தயக்கம் அலட்சியம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு குறைபாடாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் மனதளவிலே உங்களை பாதிக்க செய்தாலும் கூட, உங்களை பலவீனப்படுத்தினாலும் கூட, அதுவும் விஷம்தான். அதையும் தயவு செய்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுமதிக்காதீர்கள் என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள். அது போன்ற விஷயங்கள், அதாவது நாம் நிறைய நேரங்களிலே ஆக்கப்பூர்வமாக செயல்பட முயற்சி செய்வோம், ஆனால் அப்படி நம்மால் செயல்பட முடியாமல் ஏதோ ஒன்று நம்மை தடுக்கும். ஒவ்வொருவருக்கும் அப்படி தடை போடுவதற்கான விஷயங்கள் வாழ்க்கையிலே அநேகம் உண்டு. அவை நம்மை பெரிதும் பாதிக்கக்கூடிய விஷங்கள். அவற்றை விலக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு இன்றைய தினத்திலிருந்து, ஏன் இந்த நொடியிலிருந்து, அவற்றை நம் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துவோம், ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோம். அந்த செயலின் பலனாக பெரும் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற தினமாக இந்த தினம் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM இல். இது புத்தம் புது காலை.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalainayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. பாத்திரத்திற்கு தகுந்தாற் போல தன் வடிவத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற அல்லது அந்த பாத்திரத்திலே எந்த தயக்கமுமின்றி முரண்பாடுமின்றி மொத்தமாக நிரம்பி நிற்கின்ற தண்ணீரைப் போல வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல எந்த ஒரு மனிதன் தன்னை தகவமைத்துக் கொள்ளுகிறானோ அவனால்தான் வாழ்வினை வெற்றி கொள்ள முடியும் என்கிறது ஒரு சீன பொன்மொழி. தண்ணீரை நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அது எந்த மறுப்பும் சொல்லாது. அந்த பாத்திரம் என்ன வடிவத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு தண்ணீர் அந்த பாத்திரத்திலே நிரம்பி நிற்கும். வட்டமான ஒரு பாத்திரத்திலே சதுரமான ஒரு பொருளை நாம் பொருத்தி வைப்பது கடினம் இல்லையா? ஆனால் தண்ணீர் வட்டமோ சதுரமோ பாத்திரம் எப்படி இருந்தாலும் அதற்குள்ளே நிரம்பி நிற்கும். அதுபோல எதிர்படுகின்ற சூழ்நிலை அதனோடு பொருந்தி போகின்ற அளவிற்கு என்ன மாற்றங்கள் உங்களிடத்திலே தேவையோ காலதாமதம் செய்யாமல் தயங்கி நிற்காமல் உடனடியாக அந்த மாற்றங்களை திருத்தங்களை மேற்கொண்டு அந்த சூழலை நாம் எதிர்கொண்டோமேயானால் கண்டிப்பாக எந்த ஒரு வாழ்க்கையின் தருணமும் நம்மை வருத்தப்படுத்தாத அளவிற்கு அதை நம்மாலே கடந்து செல்ல முடியும். ஆனால் ஒரு விஷயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் செய்து கொள்ளுகின்ற திருத்தம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மாற்றிக்கொள்வதாக இருக்கக்கூடாது. இன்னும் கூடுதலாக உழைக்க வேண்டுமா? அதற்கு தயாராக வேண்டும். இன்னும் புதிய விஷயங்கள் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டுமா, அறிந்து கொள்ள வேண்டுமா? அதற்கு தயாராக வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட பழக்கங்களை உதறிவிட வேண்டுமா? உடனடியாக அதற்கு தயாராக வேண்டும். அப்படிப்பட்ட திருத்தங்களை அவசியம் செய்து கொண்டு நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டோமையானால் தண்ணீர் பாத்திரத்திலே நிரம்பி நிற்பது போல வாழ்க்கையின் எந்த ஒரு தருணத்திற்குள்ளும் நாம் பொருந்தி நிற்போம், அதை வெற்றி கொள்வோம். அதிலே மாற்று கருத்தே இல்லை. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.
1: வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் விழா கமிட்டியார் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன்.

0: சிறப்புத்திற்காக உங்கள் அனைவருக்கும் பேட்டைக்காரன் பார்ட்டி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: My God, ladies and gentlemen, I give you the new reigning champion of

0: சுட சுட புத்தம்புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியான இதே தினத்துல கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பு மிக்க துவக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பகுதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது முதன் முதலாய் பகுதி. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி 1527 மேற்கத்திய உலகத்தில் முதன் முதலாக ஒரு கடித பரிமாற்றம் நிகழ்ந்த தினம் இன்றைய தினம். பிரிட்டன் சாம்ராஜ்யத்தினுடைய அப்போதைய அரசராக இருந்த 8ஆம் ஹென்றி அவர்கள் ஜான் ருட் அப்படிங்கிற ஒருத்தரை கடல் பயணம் மேற்கொள்வதற்காக பணிக்கிறார். எதற்காக அப்படின்னா, வடமேற்கு கடல் வழியாக பயணித்து வட அமெரிக்க பகுதிகளை, நிலப்பரப்புகளை கண்டறிவதற்கான ஒரு பயணத்தை அவர் மேற்கொள்ள வேண்டும், அதாவது ஜான் ரூட் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா அரசருடைய கட்டளை. அதை ஏற்றுக்கொண்டு கடலிலே பயணித்த ஜான் ரூட் அவர்கள் அந்த கடற்பயணத்திலே தன்னோடு பயணித்த சக மாலுமி ஒருவரை பயணத்தின் போது தவற விட்டு விடுகிறார். ஆகவே அவரை கண்டறிவதற்காக நான் தெற்கு நோக்கி பயணிக்கப் போகிறேன் அப்படிங்கிறத தன்னை இந்த பயணத்தை மேற்கொள்ள சொல்லி அனுப்பிய தன்னுடைய எஜமானராகிய மன்னர் 8ஆம் ஹென்றி அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக காகிதத்திலே ஆங்கில மொழியிலே ஒரு தகவலை எழுதி அது மன்னருக்கு போய் சேரும்படியாக அனுப்பி வைக்கிறார். இதுதான் அவ்விதமாக அனுப்பப்பட்ட முதல் கடிதம் அப்படின்னு வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. அப்படி ஒரு கடிதம் எழுதி அனுப்பப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1596 டேவிட் ஃபேப்ரிக்யூஸ் அப்படிங்கிற ஒருத்தர் முதன் முதலாக மாறுபடு விண்மீன் அப்படிங்கிற ஒரு விண்மீன் வகையை கண்டுபிடிக்கிறார். வானவெளியில கோடான கோடி விண்மீன்கள் இருக்கு. அதுல சில விண்மீன்களினுடைய தோற்ற பொலிவு ஒரே மாதிரியாக இல்லாமல் கூடுவதும் குறைவதுமாக அதில் சில மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. இதற்கு காரணம் அந்த விண்மீன்களினுடைய ஒளிர்தலுக்கு காரணமாக விளங்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதோ மாறுபாடுகள் ஏற்படுகிறது. அதற்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் அப்படி விண்மீன்களினுடைய தோற்றத்திலோ அளவிலோ பொலிவிலோ மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத முதன் முதலாக மனித ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த தினம் இன்றைய தினம்தான். ஜெர்மனியைச் சேர்ந்த பாதிரியாராகிய டேவிட் ஃபேப்ரிக்யூஸ் அவர்கள் தன்னுடைய மூத்த மகனாகிய ஜோஹன்னஸ் ஃபேப்ரிக்யூஸ் அவர்களோடு பல வானியல் ஆராய்ச்சிகளை நிகழ்த்தி இரண்டு மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதிலே ஒன்று மிரா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாறுபடு விண்மீனினுடைய கண்டுபிடிப்பு. முதன் முதலாக அந்த கண்டுபிடிப்பு நிகழ்த்தப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1932 ஆட்டோமேட்டிக் டைமிங் அண்ட் போட்டோ ஃபினிஷ் கேமரா, இப்படி ஒரு புகைப்பட கருவி தடகள விளையாட்டு போட்டிகளிலே முதன் முதலாக இன்றைய தினத்திலே பயன்படுத்தப்பட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில், அதாவது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் போல மிக குறைவான தூரம் கொண்டதாக, அதாவது வெகு சீக்கிரமாக நிறைவுற்றுவிடக்கூடிய, யார் வெற்றியாளர் என்பதை கண்டுபிடிப்பதிலே மிகவும் சிரமமுடையதாக விளங்கக்கூடிய போட்டிகளில் இந்த புகைப்பட கருவி இன்றளவும் கூட பயன்படுத்தப்பட்டு வருகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் 110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்ட போட்டியில் முதன் முதலாக இது பயன்படுத்தப்பட்டது. அன்றைய தினம் இந்த புகைப்பட கருவி பயன்படுத்தப்பட்டதாலேயே டொனால்டு ஃபின்லே அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜாக் கெல்லர் அவர்களை காட்டிலும் நூல் இழையிலே முந்தி வெங்கலப் பதக்கத்தை பெற்றார். அப்படி அவர் அந்த பதக்கம் பெறுவதற்கு சாட்சியாக காரணமாக இருந்தது இந்த புகைப்பட கருவியாலே எடுக்கப்பட்ட புகைப்படம் தான். இப்படி பல தருணங்களிலே வெற்றியாளரை தீர்மானிப்பதிலே இந்த தொழில்நுட்பம் அதற்கு பிறகு பயன்படத் தொடங்கியது. அது முதன் முதலாக பயன்படுத்தப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க நிகழ்வுகள் எல்லாம் நிகழத் துவங்கிய தினமாக இந்த தினம் வரலாற்றிலே அமைந்திருக்கிறது. அது போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது. மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. வாழ்க்கையிலே சில விஷயங்களை நாம் சரியாக செய்வோம், சில விஷயங்களை தவறாகவும் செய்வோம். இது மனித இயல்புதான். நம்மையும் அறியாமல் தவறி செய்வதால் தான் அதற்கு பெயர் தவறு. அப்படி ஒரு தவறு நிகழும் பொழுது அதை நாம் முதலிலே உணர வேண்டும், அப்போதுதான் நம்மை திருத்திக் கொள்ள முடியும். ஹியூமன் மிஸ்டேக் என்றே சொல்வார்கள். தவறு செய்வது மனித இயல்பு. அதோடு அந்த வாக்கியத்தை முடித்துவிடக் கூடாது. தவறு செய்யலாம், ஆனால் அதை உணர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முழுமையான மனித இயல்பு. அதற்கு எது மிக அவசியம் என்றால், நாம் ஒன்றை சரியாக செய்கிறோமா அல்லது தவறாக செய்திருக்கிறோமா என்கின்ற தெளிவான புரிதல் நமக்கு மிக மிக அவசியம். பல நேரங்களிலே என்ன நடக்கிறது என்றால், நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று தவறாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள் பெரும்பாலானவர்கள். பல நேரங்களிலே நீங்கள் தவறு செய்ததையே நீங்கள் உணராமல் இருக்கும் பொழுது, தவறையும் கூட சரி என்றே ஒரு மாயத்தைப் போல நீங்கள் நினைத்துக் கொள்ளும் பொழுது, எப்படி உங்கள் தவறை உங்களால் சரி செய்ய முடியும்? தவறாக ஒரு விஷயத்தை செய்தோமேயானால் அதன் பலனும் சிறப்பானதாக இருக்காது. நல்ல செயல்கள்தான் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆகவேதான் தவறுகளை சரியானதாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிறோம். பலர் தான் செய்தது சரியா தவறா என்பதை பற்றி உற்று நோக்காமல், நான் செய்தால் சரியானதாகத்தான் இருக்கும், செய்தது நான் அல்லவா, நான் எப்படி தவறு செய்வேன் என்பது போல கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை தன் மீது வைக்கிறார்கள். அதை நம்பிக்கை என்று கூட சொல்லக்கூடாது. அப்படி ஒரு தவறை எப்போதும் நாம் செய்துவிடக்கூடாது. மனித சுபாவம், மனித இயல்பு தவறுவது. அது நமக்கும் நிகழலாம், நாமும் தவறு செய்யலாம். ஆகவே நாம் செய்வது சரியா தவறா என்பதை கவனமாக கண்காணித்து நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் நல்ல செயல்களை தொடர்ந்து செய்ய முடியும், அதனாலே நற்பலன்களையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். நான் சொல்வது சரிதானே? அப்படி நல்லதையே சிந்தித்து, நல்லதையே செய்து, நல்லதை மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள துவங்குகின்ற நல்லதொரு ஆரம்பமாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
2: மச்சான், என்னடா பொண்ணுவ, அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சும் போல இருக்கட்டா.

காலை வணக்கம். 7:10 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. பிராண்ட் நியூ மந்த், பிராண்ட் நியூ வீக். ஆகஸ்ட் ஆரம்பிச்சு 3வது நாள், ஆனா வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை. இல்ல, பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நாள். ஸோ ஒவ்வொரு மண்டேவும் வந்து ஒரு புது ஹோப் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. இல்ல ஏதோ ஒன்று வந்து நமக்கு சரியா போகல அப்படின்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வர வாரத்திலிருந்து பாரு, வர வாரத்திலிருந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வார வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு புது ஸ்டார்ட் தான் வந்து இந்த திங்கட்கிழமை. அதனால கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வாரத்தையும் ஒரு ஒரு மண்டேயும் வந்து நம்ம அப்படி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஒரு புது வாரம், புது ஹோப், புது மந்த் அப்படின்னு முன்னோக்கி போயிட்டே இருப்போம். சரியா? ஸோ ஐ ஹோப் யுவர் ஜூலை வாஸ் குட். பரவாயில்ல, குட்டா இல்லைனாலும் ஆகஸ்ட் மாசத்தை வந்து குட் ஆக்கிப்போம் நம்ம. சரியா? ஸோ ஹாவ் அன் அமேசிங் மந்த். அண்ட் ஆகஸ்ட் முடிஞ்சாச்சுனால அவ்வளோதான், சம்மர்ல வந்து நம்ம முக்காவாசி கடந்தாச்சு. இந்த ஒரு மாசம் மட்டும் எப்படியோ பல்ல கடிச்சிட்டு நம்ம கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். செப்டம்பர் 21 வரைக்கும் நமக்கு வந்து சம்மர்னு சொல்லியிருக்காங்க ஆஃபிஷியலி. அதுக்கு மேலே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெதர் பெட்டர் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் பியூட்டிஃபுல்லான டேஸ் வில் கம். ஸோ அதை எதிர்பார்த்து நம்ம அப்படியே போவோம். ஓகே, ஸோ எப்படி போச்சு உங்களோட வீக்கெண்ட் எல்லாம்? ஐ ஹோப் யூ ஹேட் அ கிரேட் வீக்கெண்ட், ரிலாக்ஸிங் வீக்கெண்ட், இல்லை பரபரப்பான வீக்கெண்டா? வீக்கெண்ட் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, என்னம்மா நீ அப்படின்றீங்களா? வாட்எவர் இட் இஸ், மண்டே வந்தாச்சு, அவ்வளோதான், வீக்கெண்டும் முடிஞ்சாச்சு. ஸோ என்ஜாய் பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த புது வாரத்துக்காக, புது மாதத்துக்காக நம்ம தயாராகும். சரியா? அண்ட் அடுத்ததாக ஒரு சாத பாட்டு 7up ஸ்டுடியோலேருந்து. ஆஃப்டர் தட் வெயிலோடு விளையாடி. எங்கே விளையாடுறது, வெயில் தான் விளையாடிட்டு இருக்கேன் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும். அண்ட் 50 degrees Celsius எல்லாம் வேற தாண்டிடுச்சு முதல் முறையாக இங்கே இந்த சம்மருக்கு ஆஃபீஷியலிங்கிற மாதிரி ஒரு செய்தி வேற பார்த்தேன் நான். எங்கே என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன். மீன்வாயில் நீங்கள் வந்து சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். ஓகேயா? சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நம்ம கரெக்டாகலாம் கிளம்பிடுவோம், நேரத்துக்கு கிளம்பிடுவோம், பட் கடைசியில் வந்து நம்ம எக்ஸிட் ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு வேளை லிஃப்ட் வேலை பண்ணாது, இல்லை லிஃப்ட் கிடைக்காது, இல்லை நம்ம ஒரு ஒரு கம்யூனிட்டியில் இருக்கோம்னா வெளியில் வரதுக்கு அந்த பார்க்கிங் கார்டு ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் தான் எனக்கு இன்றைக்கி காலையில் ஆச்சு. எனவே அது எல்லாத்தையும் கடந்து இப்போ உங்ககிட்ட வந்து நான் பேச ஆரம்பித்தாச்சு. ஆஸ் ஆல்வேஸ் 11 AM வரைக்கும் நம்ம தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம் மெரிசல் மார்னிங்கில். நீங்கள் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க ரைட் நவ் நான் பேசுகிறதுங்கிறது இன்ஸ்டாகிராம் மெசேஜ் வழியாக எனக்கு தெரிவிப்பீங்களாம். ஆர்ஜே கீர்த்தனா, KIRTHANA, தான் ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு வந்து மெசேஜ் வழியாக சொல்லுங்கள், எங்கேருந்து, எந்த ஊர்லேருந்து, எந்த நாட்டில் பாட்டு கேட்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க. Alan Saree exchange வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல Alan Saree exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Saree exchange app now.
4: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் plot book பண்ணுங்க. contact 056-364-3646.
5: அம்மாடி என்ன சூடு, என்ன சூடு.
4: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளிய போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்ட்டா வர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே aldras.me விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளு போங்க.
5: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: ஷார்ஜால மேஜர் ரோட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதுவும் அந்த அல்தாவுன் ரவுண்ட் அபவுட் அந்த டனல் ஏரியா இதெல்லாம் வந்து பெரிய ஒரு ஃபேஸ் லிஃப்ட் உடைய ஒரு பாகமாக இப்போ ஒர்க் எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஷார்ஜா சிட்டிக்குள்ள நம்ம பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் டைவர்ஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஷார்ஜாவோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. ஸோ இப்போதைக்கு இந்த டைவர்ஷன்ஸ் எல்லாம் வந்து டெம்பரரியாகத்தான் இருக்கு. ஸோ தட் இதெல்லாம்

0: இருக்கும். மெயின் ரோட்ஸே வந்து நம்ம பார்த்தோம்னா தோ வீல் ஹாவ் லைக் ஒன் ஆர் டூ லேன்ஸ் ரொம்ப குறுகலாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக நம்ம பார்ப்போம். பிகாஸ் ஆஃப் விச் டிராஃபிக் நகரவே நகராது, கன்ஜெஷனும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை வந்து மெயினாக அவங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் சரி பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரோட் வைடனிங் ஸ்கீம் தான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு யூனோ டார்கெட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா சில புது புது பிரிட்ஜஸ் எல்லாம் கொண்டு வராங்க, ரவுண்ட் அபவுட்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறாங்க. அண்ட் லைக் வி ஆல் நோ அல்தாவோன் டனல் ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கிக் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ மே 22ஆம் தேதியிலிருந்தே நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வேலைகள்லாம் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா 7, 8, 9 அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தோன்னா June 6ஆம் தேதியிலிருந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3ல ஒரு டைவர்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அண்ட் ஆல்டர்னேட் ரூட்ஸும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் June 13ஆம் தேதியிலிருந்து அல்தாவோன் ரவுண்ட் அபவுட்ல பார்ஷியல் க்ளோஷர்ஸ் எல்லாம் இட்ஸ் பின் இன் பிளேஸ். அண்ட் துபாய் அண்ட் அல்நாதா பிரிட்ஜை நோக்கி போகக்கூடிய டிராஃபிக் வந்து கார்னிஷ் ரோட் வழியாக ரீடைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் அல்நாதா பிரிட்ஜ்ல இருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த புது அல்தாவோன் ரோடுக்கு பக்கமாக போகிறதுக்காக ஆல்டர்னேட் ரூட் பக்கமாக வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அகேன் இப்போ ஷார்ஜால அடுத்த வருஷம் எத்தியாத் ரயில் பேசஞ்சர் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அண்ட் அதுலயும் நம்ம பார்த்தோம்னா ஒரு டெம்பரரி டைவர்ஷன் இந்த எத்தியாத் ரயில் ஒர்க்காக இல்ல பிட்வீன் யூனிவர்சிட்டி சிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஏரியா July 4ஆம் தேதியிலிருந்து August 23ஆம் தேதி வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் இதுக்காக வந்து ஒரு செட் ஆஃப் ஆல்டர்னேட் ரூட்ஸும் வேற அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா 17, 18 அண்ட் துபாயை நோக்கி. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் லைக் எஸ்பெஷலி இன்சைட்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா இன்சைட் த சிட்டி அல்வாதா ஸ்ட்ரீட், ஜமால் அப்துல் நாசர் ஸ்ட்ரீட் அண்ட் தென் ரோட்ஸ் லீடிங் டு அல்கான் அல்தாவோன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 சொல்லி எல்லா இடங்களையும் டேக் டைவர்ஷன் அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஷார்ஜா மக்களுக்கே கன்ஃபியூசிங்காக இருக்கும்னா ஷார்ஜாக்கு அப்பப்போ வந்துட்டு போறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, அந்த கன்ஃபியூஷன் எல்லாம் தெளிஞ்சு நல்ல பெட்டர் ரோட்ஸ், வைடான ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் எல்லாம் கிடைக்கும் பொழுது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும் இல்லையா. அதனால எங்கே என்ன ஆல்டர்னேட் ரூட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, டைவர்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்கங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் யூர் டே அண்ட் கோ அஹெட்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams pay பண்ணி திருச்சியோட prime spotல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா இன்னைக்கு என்ன 91 போடு.
1: என்னது
0: 90s not out. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Tamil 89.4. We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சியில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku 0 deduction.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: ஓகே 311611 டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், கன்ஜஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி என்னென்னா, நம்ம 311 விட 611 கன்ஜஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. மல்டிபிள் கிராஷஸ் ஆன் யோர் வே டு துபாய் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்னன்னு தெரில. பொதுவாக 311 அடுத்தபடியாக தான் டிராஃபிக்கில் 611 வரும், பட் இன்றைக்கி வந்து இட் சீம்ஸ் வெரி வெரி பேட். 1, 2, 3, 4 கிராஷஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் 4 கிராஷஸ் ஆங்காங்கே ஷார்ஜாலேருந்து துபாய் வரும்பொழுது இங்கே அங்கேன்ட்டு இல்லை, வழிநெடுக கிராஷாக தான் இருக்குது. ஸோ 311 உடைய நிலைமை வந்து கொஞ்சம் பேடாக இருக்குது. அண்ட் மலிஹா ஸ்ட்ரீட்லேயும் நம்ம பார்த்தோம்னா டிராஃபிக் கன்ஜஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. 1, 2 கிராஷஸ் இருக்கு. 311லயும் 1, 2 கிராஷஸ் அண்ட் இது என்ன ரோடு, இது S102 ஷார்ஜா ரிங் ரோடும் வந்து கன்ஜெஷனா இருக்கு. என்னன்னே தெரியல, திங்கக்கிழமை ஆச்சுனாலே கன்ஜெஷன் அண்ட் யூனோ கிராஷஸ் உடைய நம்பர்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓஃப், இந்த பக்கம் பார்த்தா நம்ம துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல ராசல்கோர் டு அல்கேல் கனெக்ட் ஆகிற அந்த ஸ்ட்ரெச்ல வந்து கன்ஜெஷன் வழக்கத்துக்கு மாற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த நேரத்துல. பிகாஸ் 3 கிராஷஸும் எனக்கு தெரியுது மேப்ல. யா, ஸோ அந்த பக்கம் வரவங்களா இருந்தீங்கன்னா பிளீஸ் டிரைவ் சேஃப், பொறுமையா வாங்க.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: இன்னைக்கு ஆடிப்பெருக்கு இல்லையா? ஸோ ஆடிப்பெருக்கு நம்ம ஊரில் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இது. எல்லாருமா சேர்ந்து ஆத்தோரமாக படித்துறையிலெல்லாம் இப்போது செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியுது. என்ன, காவேரியில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் கபினியிலிருந்து நீர் திறப்பு நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் பண்ணுவாங்க. அண்ட் கர்நாடகா கபினியிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீரின் அளவு உயர்த்துவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆமாம், 27,000 கன அடியாக உயர்த்துறாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நேற்றுக்கு வந்து 25,000 கன அடியாக இருந்த நீர் திறப்பு இன்னைக்கு 27,000 கன அடியாக அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால பார்ப்போம், பரவாயில்ல. ஓகே, ஸோ அப்படி இந்த மாதிரி சில ஃபெஸ்டிவ் சமயத்தில் தான் ஊரை மிஸ் பண்ணுவோம், ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஆத்தோரமாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து இந்த கலந்த சாதம் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஜாலியாக கொண்டாடி அந்த ஒரு ஜாலியே வந்து தனி தான். எனிவே, இங்கே நம்ம மண்டே அடுத்து என்ன அப்படின்னு ஓடிட்டுருக்கிற நேரத்தில் இந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் குட். ஓகே, இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் எல்லாம் மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்க அதை பார்க்குறேன். ஷேக் தாவூத், சரவணகுமார் சண்முகம் குட் மார்னிங், தினேஷ் குட் மார்னிங், ட்ராவலிங் ஃப்ரம் அஜ்மான் டு அபுதாபின்னு சொல்லியிருக்காரு. முகமது அர்ஷத், அப்சல் அஸ்வி ஃப்ரம் உவேலா ரீச்சிங் அபுதாபி. ரஷ்யா தேவி குட் மார்னிங், ஐ எம் ஃப்ரம் தர்மபுரி தமிழ்நாடு. இன்றைக்கி இங்கே மண்டே வித் ஸ்பெஷல் டே ஆஃப் ஆடிப்பெருக்கு செலிப்ரேஷன், லோக்கல் ஹாலிடே அண்ட் அனதர் ஸ்பெஷல் இஸ் காவேரி ரிவர் இஸ் கம்மிங். இங்கே ஒகேனக்கல் ஃபால்ஸில் தண்ணி வந்தாச்சு, ஒரே ஜாலி தான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஐயோ, செம்மையா இருக்கு. உங்களுடைய மெசேஜ் படிக்கும்பொழுதே வந்து ஐ ஜஸ்ட் கேன் யூனோ இமேஜின் அங்கே எப்படி இருக்கும் இன்னைக்குன்ட்டு. இந்த விழா கோலம் பூண்டு ஊர்ல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுறது, ஒகேனக்கல்ல ஃபால்ஸ்ல வந்து தண்ணீர்லாம் வர சொல்லியிருக்காங்க. சோ நைஸ். அண்ட் முகவை முகேஷ், ஐ எம் குட், ஹவுஸ் யூ வீக்கெண்ட் கேட்டிருக்காரு. என்னோட வீக்கெண்ட் வந்து அப்படி கேஷுவலாக ஜாலியாக போச்சு, நத்திங் ஸ்பெஷல், ரொம்ப சாதாரணமாக தான் போச்சு. சர்தார் கான் குட் மார்னிங், யூசுஃப் குட் மார்னிங், அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு, 611 பயங்கர டிராஃபிக் அப்படின்ட்டு. பாலகிருஷ்ணா வந்து அவரோட பர்த்டே இன்னைக்குன்னு சொல்லியிருக்காரு. விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே பாலகிருஷ்ணா. குணா மாதவன் குட் மார்னிங், கத்தர்லேருந்து அவர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ரவி சங்கர் குட் மார்னிங், சங்கர் இன்ஃபென்ட் காதர், அப்புறம் மிஸ்டர் ராக்கி, மிஸ்டர் ராக்கி இஸ் தினேஷ் ஃப்ரம் கன்னியாகுமரி. எப்படி இருக்கீங்க, ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. வீக்கெண்ட் வாஸ் குட், இன்னும் சாப்பிடவில்லை. அன்வர், உங்களுக்கும் காலை வணக்கம். முகமது அஜாலி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, நான் அபுதாபியிலிருந்து கேட்குறேன், நீங்கள் வந்ததும் சொன்னது செமையா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீரமணி முருகன் குட் மார்னிங், யூ ஹாவ் அன் அமேசிங் டே டு. ஹரி வந்து ப்ளீஸ் அக்கா ஒரு தனுஷ் பாட்டு ப்ளே பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு. கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணி ப்ளே பண்ணுறேன், சரியா? அருண் குரு குட் மார்னிங், தமிழ்நாடு திருப்பூர்ல இருந்து, ஆடடே நம்ம ஊர் பக்கத்துல இருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இஷாக் ஷெரீப் குட் மார்னிங், லிஸ்னிங் ஃப்ரம் ரெய்னி சலாலா. ஐயோ, சலாலா பத்தி எங்க ஞாபகப்படுத்துறீங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் சலாலாவோட இந்த காரிஃப் சீசன் வீடியோஸா பார்க்க முடியுது. நான் ஒரு 2 தடவை போயிருக்கேன் இந்த சலாலா சீசன் டைம்ல, இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கும்பொழுதும் ஆசையா இருக்கு. எனிவே, வேற யாரு, உனக்காக பிறந்தேனே பாட்டு பிளே பண்ணுங்க, டெடிக்கேட்டிங் டு மை ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு பாராக் சியா கேட்டிருக்காங்க. டைம் இருந்ததுன்னா நிச்சயமா நான் பிளே பண்ண ட்ரை பண்றேன். விக்னேஷ் உங்களுக்கும் காலை வணக்கம். ஷாஜாட் துபாய் 611 ரூட் ஹெவி டிராபிக் அப்படின்ட்டு எனக்கு அவர் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே மெசேஜ் அனுப்பியிருக்காரு. விமல் ராஜ் ஹாய் குட் மார்னிங், லின்சன் குட் மார்னிங், ஓகே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் படுத்துற மாதிரி இருக்கிற ஒன்னே ஒன்னு என்னன்னா இந்த 611 டிராபிக் தான். என்னன்னே தெரியல, 311 மிஞ்சுற அளவுக்கு இன்னைக்கு டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ அந்த பக்கம் நீங்க வரவங்களா இருந்தீங்கன்னா ஐம் சாரி, நீங்க கொஞ்சம் டிலேஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆர் எங்க போலாம், எந்த ரோடு வழியா போலாம் அப்படின்னா 611 311 பெட்டரா இருக்கு சரியா. அதனால பார்த்து டிரைவ் பண்ணிட்டு வாங்க. அண்ட் பிரேக்குக்கு அப்புறமா யாருக்கு என்ன பாட்டு தரலாம், 800-8940 ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. ஓகே யாருக்கு பாட்டு? ஹாய் குட் மார்னிங்.
2: மார்னிங் கீர்த்தனா, சுரேஷ் பாபு எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சுரேஷ் பாபு? ஹவ் வாஸ் யுவர் வீக்கெண்ட்?
2: நல்லா ஜாலியா போச்சு.
1: என்ன பண்ணீங்க வீக்கெண்ட்?
2: ரெண்டு நாள் நல்லா தூங்கணும்.
1: தூங்கி சாப்பிட்டு ஜாலியா ரிலாக்ஸ் பண்ணி கண்டிப்பா மச் நீடெட். அதுவும் இந்த சம்மர்ல வந்து வெளியில எப்படி பார்த்தாலே டயர்ட் ஆகுது இல்லையா, அடிக்கிற வகையில பார்த்தா. ஓகே என்ன பாட்டு வேணும் சுரேஷ் பாபு?
2: ரொம்ப ரேரா கேக்குற ஜானகி அம்மாவோட ஒரு பெஸ்ட் கனெக்டிங் சாங், மாதா உன் கோவிலில்.
1: என்ன படம் அது?
2: அச்சானின் படம், 1978 வந்து நினைக்கிறேன்.
1: ஆஹா ஓகே சரி, நான் அந்த பாட்டு கண்டிப்பா இருக்கு இருக்கு இருக்கு. எஸ் வி டு ஹேவ் இருக்கு.
2: அந்த பாட்டை பத்தி ஒண்ணு ஒண்ணு சொல்லணும்.
1: ஷூர்.
2: என்னன்னா அந்த பவர்ஃபுல் மியூசிக் என்னன்னா, நீங்க வந்து இது கேட்கும் போது பேக் எண்ட் நம்மளோட லைஃப் மெமரிஸ்ல எங்கேயோ போய் கனெக்ட் ஆகும்.
1: ஓகே,
2: ஒரு சின்னதுல லாஸ்ட் ஒரு மிஸ் பண்ண லாஸ்ட் இல்ல மிஸ் பண்ண ஒரு விஷயத்தோட கனெக்ட்
1: ஆகும்.
2: அந்த மாதிரி அற்புதமான மியூசிக்.
1: ஓகே, அந்த அந்த பாட்டுக்கு இருக்கிற ஃபீலே அப்படிதான் சொல்றீங்க இல்லையா? Nice, nice. Kandipa na kekra, okay? Thank you, thanks for your call and have a great day. பாய் பாய் பாய். ஓகே, மாதா உன் கோயிலிலேங்கிற பாட்டு கேட்டிருக்காரு நம்ம ஜானகி அம்மா அவங்களுடைய பாட்டு. அந்த பாட்டு ஒரு பிரேக் அப்புறமா அவருக்காக பிளே பண்ணிட்டு நியூஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பியும் உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் எஃப்எம்.
3: Denso's UAE's first distributor, 1982 la irundhe Danya refrigeration oda mukkiyamaana angam.
4: JM brand AC da,
3: JM brand AC da.
5: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
6: Indha samrajyathin miga mukkiyamaana suyamvarathirkku ungalai anbudan varaverkirom. Nam anaivarin arasiyana manadai vella pottiyidum pottiyalargal.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
7: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
12: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer. Diamond Jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0 deduction மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
11: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: இணையத்தின் மூலம் வாங்கப்படும் பெப்டைட் ஊசிகளை பயன்படுத்த வேண்டாம் என அமீரக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமீரகத்தில் அங்கீகாரம் பெறாத பெப்டைட் தயாரிப்புகளை ஆன்லைனில் விற்பனை செய்து விளம்பரப்படுத்தியவர்களுக்கு எதிராக சமீபத்தில் அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். போலி மருந்துகள் மட்டுமல்லாமல் மருத்துவர்களின் கண்காணிப்பு இல்லாமல் சக்தி வாய்ந்த மருந்துகளை தாங்களே ஊசி மூலம் செலுத்திக் கொள்வது மிகவும் ஆபத்தானது என்று அவர்கள் கூறுகின்றனர். பலர் மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் சமூக ஊடக இன்ஃபுளுசர்கள், ஆன்லைன் விற்பனையாளர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் பெப்டைட் ஊசிகளை வாங்கி பயன்படுத்துவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். அங்கீகாரம் பெறாத பெப்டைட் தயாரிப்புகளை விற்பனை செய்ததாக கூறப்படும் 71 நிறுவனங்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு எதிராக அண்மையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மருந்துகளை சட்டவிரோதமாக சமூக ஊடகங்களில் விளம்பரப்படுத்தியதாக 14 சமூக ஊடக இன்ஃபுளுசர்கள் தொடர்புடைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் மீது திட்டமிடப்பட்டிருந்த அமெரிக்க தாக்குதல்களை ரத்து செய்த பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஓர் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதால் அமெரிக்க தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்காவின் கூட்டணி நாடுகளுடன் ஈரானும் தம்மிடம் கோரிக்கை முன்வைத்ததாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாகவும் ஈரானின் அணுவாயுத திட்டத்தை முழுமையாக கைவிடச் செய்வது தொடர்பாகவும் ஓர் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈரான் மீது திட்டமிடப்பட்டிருந்த அமெரிக்க தாக்குதல்களை ரத்து செய்து அதற்கு பதிலாக பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பது பல உயிர்களையும் தேவையற்ற சக்தி விரயத்தையும் தவிர்க்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். மேலும் திட்டமிட்ட தாக்குதல் நடைபெற்றிருந்தால் அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
3: மேகதாட்டுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து டெல்லியில் போராட்டம் நடத்தச் சென்ற தமிழக விவசாயிகளை கைது செய்திருப்பதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் ஜீவாதாரமாக உள்ள காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பு அடிப்படையில் தமிழகத்துக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பதில்லை. இதன் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி நீர் ஆதாரத்தை மேலும் பாதிக்கும் வகையில் மேகதாட்டுவில் காவிரியின் குறுக்கே புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழகத்தில் பல விவசாயிகள் சங்கங்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சங்கரையா தலைமையில் டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்காக சென்னையில் இருந்து டெல்லிக்கு சென்றவர்களை நாக்பூரில் ரயிலில் இருந்து கீழே இறக்கி கைது செய்துள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: கர்நாடகத்தில் இன்று மேக வெடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரளத்தில் கனமழை தொடர்ந்தும் பெய்து வரும் நிலையில் மாநிலத்தின் பல இடங்களில் மேக வெடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேரளத்தின் கோட்டயம், பத்தனம்திட்டா, ஆலப்புழை போன்ற மாவட்டங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. கடந்த சில நாட்களாக கேரளத்தில் கனமழை பெய்து வருவதுடன் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் சாலைகளையும் பாலங்களையும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அவசர எச்சரிக்கை செய்தி குறிப்பில் கேரளத்தில் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் மாநிலத்தின் பல இடங்களில் மேக வெடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்தினம்திட்டா, கோட்டயம், ஆலப்புழா, இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 12 மாவட்டங்களுக்கு தீவிர மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் 24 மணி நேரத்தில் 115 மில்லிமீட்டர் முதல் 204 மில்லிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பல பகுதிகளிலும் இன்று கனமழை தொடர்கிறது. சபரகமோ மாகாணத்திலும் கண்டி மற்றும் ருவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சபரகமோ ஊவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடி மின்னலுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். கனமழையுடனான வானிலை காரணமாக மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மற்றும் ருவரெலியா கல்வி வலயங்களுக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவையேற்படின் விடுமுறை வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் தெரிவித்துள்ளார். அதற்கமைய அந்தந்த பாடசாலைகளில் அதிபர்களுக்கு தங்களது பாடசாலைகளுக்கான விடுமுறையை வழங்குவதா இல்லையா என்பது குறித்த தீர்மானத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாள் ஆட்டம் போர்டோ ஸ்பெயினில் இன்று தொடரவுள்ளது. இந்த போட்டி நேற்று ஆரம்பமானதுடன் நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அந்த அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவு வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 239 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அணி சார்பில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கிய சந்திரபால் 15 ஓட்டங்களுடன் பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். பிராண்டன் கிங் 46 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் LBW முறையில் ஆட்டமிழக்கச் செய்யப்பட்டார். கவிம் ஹோஜ் மற்றும் அமர் ஜாங்கு ஆகியோர் தலா 10 மற்றும் 26 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். ஷாய் ஹோப் 29 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் ஆட்டமிழந்தார். ஜஸ்டின் கிரீவ்ஸ் மற்றும் ராசன் சேஸ் ஆகியோர் களத்தில் உள்ளனர். இந்த போட்டியின் 2ம் நாள் ஆட்டம் இன்று தொடரவுள்ளது. நேற்றைய ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சில் முகமது அலி 2 விக்கெட்டுகளையும், உபைத் ஷா, அலி உஸ்மான், சஜித் கான் மற்றும் சல்மான் ஆஹா ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: வளைகுடா நாடுகளின் சில பகுதிகளில் இந்த வாரமும் நிலையற்ற வானிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியா மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளிலும் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை தொடரும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று அமீரகத்தில் வெப்பநிலை அதிகபட்சமாக 50 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பிற்பகலில் உருவாகும் இடியுடன் கூடிய மேகங்களால் கிழக்கு மற்றும் தென் பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. பொதுவாக இன்று தெளிவானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். தென்கிழக்கு முதல் வடகிழக்கு திசையில் மணிக்கு 10 முதல் 25 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் என்பதுடன் அது சில சந்தர்ப்பங்களில் 40 கிலோமீட்டர் வரை உயர்வடையக்கூடும். இதனால் வெளிப்பகுதிகளில் தூசி புயல் உருவாகும் எனவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month.
4: Hello everybody, this is DSP.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் திஸ் பிராண்ட் நியூ மந்த், ஆகஸ்ட் மாசத்தினுடைய முதல் வாரம். மார்னிங் வந்து கொஞ்சம் டிராபிக் டென்ஷனோட ஆரம்பிச்சிருக்கு. பரவாயில்ல, ஆரம்பம் வந்து கொஞ்சம் டென்ஷனா இருந்ததுன்னா போக போக பெட்டரா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா நமக்கு, அந்த ஒரு தாட் தான் வந்து எனக்கு வருது. ஸோ வர கஷ்டம்லாம் மண்டே மார்னிங்கே வந்துட்டோம், ஸோ தட் மற்ற நாட்கள்லாம் வந்து ஃப்ரீயா ஸ்மூதா இருக்கட்டும் நம்ம எல்லாருக்கும், சரியா? ஸோ இந்த ஆகஸ்ட் மாசம் யார் யாருக்கெல்லாம் என்ன ஸ்பெஷல் நாளை எதிர்பார்த்து நீங்க காத்துட்டு இருக்கீங்க? குட் பி யோர் பர்த்டே, ஒரு உங்களுக்கு பிடிச்சவங்களோட பர்த்டேவா இருக்கலாம், இல்ல உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனா இருக்கலாம். எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? ஊருக்கு போற மாதிரி இருக்கலாம். இஃப் தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் இந்த ஆகஸ்ட் மாசம், இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எதுக்காக எனக்கு சொல்லுங்களேன். ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு, KIRTHNA, ஓகே, இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் இதுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு. இட் குட் பி அ ஸ்மால் திங், நமக்கு நிறைய சந்தோஷத்தை தர மாதிரி ஒரு பெரிய விஷயமா கூட இருக்கலாம். இல்லை சொல்லலாம் அப்படின்னா சொல்லுங்க, சரியா? ஐ வுட் லவ் டு நோ தட். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில், மங்காத்தா படத்துல இருந்தும் மிஸ்டர் லோக்கல் படத்துல இருந்தும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி,
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app. Download pannunga Tamil FM promo code pottu register panni 0502528940 ku screenshot eduthu WhatsApp panni gold coins win pannunga.
0: Yes, gold coins win pannalam neenga, time innum irukku. And right now thangathinudaiya vilai paathona 24 carat thangam 1 gram irukku 488 dirhams 50 fils, 22 carat thangam 1 gram irukku 452 dirhams 25 fils.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate
3: brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Anytime gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Yes, that's right. And innikki oru nalla naal illa oru sirappana oru naal, innikki aadi perukku. So aadi perukku innikki namma seiyakoodiya oru oru nalla vishayamum vandu pala madangu perugum abdingra maadhiri oru nambikai irukku. And indha nannaal la neenga Ain Gold Wallet app download pannunga. Download panni ungaloda first gold purchase pannunga. Okay, இந்த நல்ல நாள்ல ஒரு நல்ல துவக்கமாக இருக்கட்டும். தங்கத்துல நீங்க சேமிக்க ஆரம்பிக்கிறது, தங்கமா தங்கம் எப்படி வாங்குறது இந்த வேலையிலே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுதான் Ain Gold Wallet-ஓட பெரிய அட்வான்டேஜே. ஆஸ் லோ ஆஸ் 1 திரம்ல இருந்தே நீங்க தங்கத்துல சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 1 கிராம் தங்கம் வந்து இன்னைக்கு 488 திரம்ஸ் 50 ஃபில்ஸ் ஆக இருக்குன்னா அதுல ஒரு ஃபிராக்ஷன் நீங்க 1 திரம்க்கு எவ்வளவு வருமோ அதை நீங்க சேர்த்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் 1 திரம்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு மினிமம் கணக்கு தான். ஸோ அதை விடவும் நீங்க வந்து சேர்த்தலாம். 10 திரம், 50 திரம், 100 திரம், உங்க கையில எவ்வளவு இருக்கோ அந்த பணத்தை வச்சு நீங்க Ain Gold வாலெட்ல தங்கமா சேவ் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் கோல்டு வாலெட்ல கோல்டா சேவ் பண்ணிட்டு ஒரு 1 கிராம் ஆனதுக்கு அப்புறமா, இல்ல ஒரு ஃபியூ கிராம்ஸ் ஆனதுக்கு அப்புறமா, ஈதர் கோல்டு காயின் ஆகவோ பார் ஆகவோ கேஷ் ஆகவோ நகையாகவோ எப்ப வேணாலும் நீங்க ரிடீம் பண்ணி எடுத்துக்கலாம். Ain Gold வாலெட்டுக்கு Ain Gold டைமண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஷோரூமே இருக்கு நம்ம துபாய் கோல்டு சூக்ல, அங்க போயும் நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் ரைட் நவ் நம்ம Ain Gold வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி தமிழ் எஃப்எம் TAMILFM தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற கோட் போட்டு உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்கள் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பி வைங்க. 0502528940 நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதினா எங்கேயோ இல்ல, நாளானைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 5th கூட நீங்க அனுப்புனீங்கன்னா கோல்ட் காயின் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. Ain Gold Wallet ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
2: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
3: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் கே எம்

0: அவங்க பார்த்து பாங்க.
1: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
2: There is no place like home. There's no home like that.
3: For registrations, call 056-357-9474. Alansari Exchange Varia transact panni unga panatha double panunga. Indha summer la Alansari Exchange Varia neenga pandra oru oru transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
1: Neenga anathangamla gold purchase panna top 3 reasons solava. Number 1, inga கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்,
5: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு 0 டிடக்ஷன் மாதிரி பல ஆஃபர்ஸ். TNC apply. Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new Jet or T1 வின் பண்ணுங்க வித் Alan Sari Exchange.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அன்ஸ்டேபிள் வெதர் கண்டிஷன்ஸ், இதுக்கான வார்னிங் இங்கே நம்ம அமீரகத்தில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? கடந்த சில நாட்களாகவே, சரியாக சொல்லணும்னா போன வாரம்லாம் வந்து நல்ல மழை, ஆலங்கட்டி மழை அங்கே இங்கெல்லாம் பெஞ்சிட்டு இருந்ததை பார்த்தோம். நேற்றுக்கு கூட நம்ம யுஏனுடைய பல பகுதிகளில் கோடை மழை, பலத்த மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய வெதர் என்தூசியஸ்ட் போட்டிருந்த வீடியோஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இதே தான் நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜியும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வாரம், அதாவது எஸ்பெஷலி திங்கக்கிழமை, இன்னைக்கு கொஞ்சம் கிளவுடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் கனெக்டிவ் கிளவுட் ஃபார்மேஷன் வரப்போறதுனால மதியத்துக்கு மேல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ ஓவராலா நமக்கு கொஞ்சம் அன்ஸ்டேபிள் வெதர் கண்டிஷன்ஸ் அன்டில் ஆகஸ்ட் 6th வரைக்கும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அகேன், நமக்கு பயந்துக்கிற அளவுக்கோ இல்லை வந்து அலர்ட்டா இருக்கிற அளவுக்கு எந்த ஒரு அலர்ட்டும் வரல. இதே நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற சவுதி ஒமான்லலாம் நம்ம பார்த்தோம்னா ஆகஸ்ட் 6 வரைக்கும் அங்கேயும் வந்து நல்ல மழை பெய்ய போகுது, ரொம்ப அன்ஸ்டேபிளான கண்டிஷன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி இப்போ நம்ம ஒமான்லலாம் பார்த்தோம்னா காரிஃப் சீசன் இல்லையா, இது வந்து நல்ல மழை பெய்யக்கூடிய நேரம் இது. ஸோ இந்த நேரத்தில் யாராவது சலாலாகலாம் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, பிகாஸ் ஹெவி தண்டர் ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் ஹஜர் மவுண்டன்ஸின் மேலே. அண்ட் நார்த் ஷர்கியா, சவுத் அல் ஷர்கியா அண்ட் அல் தஹீரா கவர்னரேட்ஸ்லாம் வந்து நல்ல மழை பெய்யுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தண்டர் ஸ்டார்ம் அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகத்தான் இருக்கும். பட் அகேன், நம்ம யுஏயில் நம்ம எதுவும் பெருசாக பயந்துக்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. இருக்குன்னா நம்ம துபாய் சிட்டிக்குள்ளெல்லாம் மழை பெய்ய போகுதுன்னா நமக்கு நிச்சயமாக அலர்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ பயந்துக்கணும்ன்ட்டு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம பார்த்துட்டு நம்ம அத்தாரிட்டிஸ் ஏதாவது நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கிற மாதிரி அப்டேட்லாம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா மட்டும் அலர்ட்டாக இருக்கலாம். பட் ஸ்டில் இந்த ஒரு வாரம், இந்த வாரம் வந்து நம்ம யுஏனுடைய பல பகுதிகளில் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
0: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர், நம்பர் 1 இன் GCC. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC applies. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: இன்கமிங்
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டாச்சா?
2: டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
3: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
2: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation. மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
3: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
4: என்ன
5: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளுகுளுன்னு போங்க.
4: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
6: சென்னையோட ஃபாஸ்ட் growing லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
7: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறமா கோயம்புத்தூர்.
6: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்னு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th
3: உங்களுக்காக இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். ஆகஸ்ட் 9th வரை மட்டும்
8: தான். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: பிரதர் சிஸ்டர், உங்களை ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்க UAE-ல பிசினஸ் பண்றீங்களா? 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்னுக்கான டியூ டேட் September 2026. டியிலே பண்ணாம பெனல்டிஸ் அவாய்ட் பண்ணுங்க.
3: The VAT consultant க்கு UAE-ல 9 plus years of experience, 18,000 plus happy clients and Google-ல 4.9 star ரேட்டிங்கும் இருக்கு.
8: The VAT consultant, call or WhatsApp 0588520103.
10: சிறுத்தையும் தமிழே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukasin Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers gold making charges verum 1.99% mudal old gold exchange ku zero deduction madri pala offers TNC apply.
2: You are with Kirtana on Mercil Morning Golden Song of the Hour. Golden Song
1: of the Hour brought to you by Pride Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum Joy Alukas the world's favorite jeweler.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
3: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
2: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
4: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
5: தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். There's no home like that.
6: For registrations, call 056-357-9474.
7: Alan Sari Exchange Varia transact panni, unga panatha double panunga. Inna summer la, Alan Sari Exchange Varia ninga pandra oru transaction moolama unga panatha double panni, up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. T&Cs apply. Download the Alan Sari Exchange app now.
8: Sollunga Mr. Ramanujam. Are you feeling comfortable?
9: ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
10: உனக்கு இப்ப 6 வயசு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
11: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
10: உனக்கு இப்ப 15 வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
11: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
12: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
13: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
14: Brought to you by
15: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
16: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukasin. Joy of Summer la Diamond Jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.

0: ஆகஸ்ட் மாசம் புது மாசம் நமக்காக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு மாசத்தினுடைய ஃபர்ஸ்ட் வர்க்கிங் டே இல்லையா, அதனால பாசிட்டிவான விஷயங்கள் பத்தி பேசலாம். இல்ல நீங்க எதுக்காக இந்த ஆகஸ்ட் மாசத்தை வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க, ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்க்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன்ல. சோ முகமது ஜாஃபர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங் கீர்த்தனா, இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாசம், ஏன்னா என்னுடைய 28th ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ செட்டில் வித் மை ஃபேமிலி இன் துபாய் அண்ட் 6th of August வந்து என்னுடைய 28th wedding anniversary அண்ட் என்னுடைய யங்கர் டாட்டர் வந்து யூஜி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, துபாய்க்கு வரப்போறாங்க August 5th. ஸோ இங்கே வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க, மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ என் பொண்ணும் என்னோட வந்து இருக்க போறாங்க அண்ட் இந்த வருஷம் இட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஹவு ஸ்வீட் இல்லை, ஆல் குட் திங்ஸ் கமிங் டுகெதர் இந்த ஆகஸ்ட் மாசம். ஸோ விஷிங் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி ஒன்லி த பெஸ்ட் முகமது ஜாஃபர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட மெசேஜ் படிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து நோபல் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஐ ஹாவ் மை பர்த்டே திஸ் மந்த் அப்படின்ட்டு. அப்படியா, பர்த்டே மந்த் உங்களுக்கு? ஸோ விஷிங் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே மந்த். உங்க டேட் என்னைக்குன்னு தெரியல, அதனால ஒரு நல்ல ஒரு மெமரபிளான ஒரு பர்த்டேவா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கட்டும். அண்ட் தர்ஷினி வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, தர்ஷினி சதீஷ், ஹாய் கீர்த்தனா, ஆகஸ்ட் மந்த் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ, என்னுடைய ஸ்பெஷல் ஃபார் மீ என்னோட தங்க மகன் பர்த்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஆம் வெரி க்ளோஸ் டு மை கிராண்ட்பா, ஹி லெஃப்ட் மீ இன் திஸ் மந்த், ஆனால் என்னோட மகனும் வந்து இதே மாதம் தான் பிறந்தாரு. ஸோ ஐ ஆல்வேஸ் கன்சிடர் என்னோட தாத்தா வந்து திருப்பியும் என்னுடைய மகனாக வந்து எனக்கு பிறந்திருக்காரு அப்படின்ட்டு. இட்ஸ் சச் அன் இமோஷனல் மெசேஜ் இது, பிகாஸ் பாட்டி தாத்தாவோட நம்ம ஷேர் பண்ணுற அந்த பாண்ட் இஸ் அவ்வளோ ஸ்பெஷல். அது அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைய வந்து அப்படி தான் நினச்சி சொல்லுவாங்க, அவங்களே வந்து பிறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப அழகான ஒரு கோயின்சிடென்ஸாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ விஷிங் யுவர் சன் அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே தர்ஷினி. இதே மாதிரி யாரெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டேயை கொண்டாடுறதுக்காக காத்துட்ருக்கீங்களோ அந்த ஸ்பெஷல் டே நீங்கள் நினச்சதை விட ஸ்பெஷலாக ஹாப்பியாக உங்களுக்கு அமையட்டும். ஆகஸ்ட் மாதம் ஆன் த ஹோல் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெட்டர் மந்தாக அமையட்டும்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்.
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars. வணக்கம்.
3: செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து விடுதலை முழக்கமிட்ட சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு நாளில் அவரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குகின்றேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் ஜோசப் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை உருவப்படத்துக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் தீரன் சின்னமலை உருவப்படத்துக்கு மரியாதை செலுத்தினர்.
1: இந்திய செய்திகள்.
3: கேரளத்தில் தொடரும் கனமழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி இதுவரை 11 பேர் உயிரிழந்தனர். கேரளத்தில் இன்று பல பகுதிகளில் மேக வெடிப்பு ஏற்படக்கூடும் என்று மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தின் பல பகுதிகளில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பேரழிவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மகர சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மோதலில் சிறைச்சாலைக்கு நேர்ந்துள்ள சேதம் 15 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மோதலுக்கான காரணங்களை கண்டறிய தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் இத்தகவல் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சிறைச்சாலையில் பெருமளவிலான சொத்துக்களை கைதிகள் அழித்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. பெரும்பாலான கட்டடங்களின் ஓடுகள் உடைக்கப்பட்டு கூரைகளுக்கு பலத்த சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது.
1: செய்திகள்.
3: நடப்பு ஆண்டின் முதல் 6 மாதங்களில் துபாயின் பொது போக்குவரத்து, பகிர்வு போக்குவரத்து மற்றும் டாக்ஸி சேவைகளை மொத்தம் 34.81 கோடி பேர் பயன்படுத்தியுள்ளதாக துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இதன்படி தினசரி சராசரியாக சுமார் 19 லட்சம் பயணிகள் இந்த சேவைகளை பயன்படுத்தியுள்ளனர். இந்த எண்ணிக்கையில் துபாய் மெட்ரோ, டிராம், பொது பேருந்துகள், கடல் வழி போக்குவரத்து, டாக்ஸிகள் மற்றும் செயலி மூலம் முன்பதிவு செய்யப்படும் வாகனங்கள், மணிநேர வாடகை வாகனங்கள், தேவைக்கேற்ப இயக்கப்படும் பேருந்து சேவைகள் உள்ளிட்ட பகிர்வு போக்குவரத்து வசதிகள் அடங்கும் என்று RTA தெரிவித்துள்ளது. இதனிடையே அதே காலகட்டத்தில் லிமோசின் சேவைகளை 57 லட்சம் பயணிகள் பயன்படுத்தியுள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்காவும் ஜப்பானும் இணைந்து யென் மதிப்பை உயர்த்த அரிய நடவடிக்கையை எடுத்துள்ளன. ஜப்பானின் யென் நாணயத்தின் மதிப்பை உயர்த்துவதற்காக அமெரிக்காவும் ஜப்பானும் இணைந்து இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளன. ஜப்பானின் யென் அமெரிக்க டாலருக்கு எதிராக சுமார் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பலவீனமடைந்ததைத் தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2011 பிறகு அமெரிக்காவும் ஜப்பானும் இணைந்து யென்னை வாங்கி அதன் மதிப்பை உயர்த்திய முதல் நிகழ்வு இதுவாகும்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: பாகிஸ்தான் மகளிர் அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டியிலும் இலங்கை மகளிர் அணி வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிட தாண்டிய பாகிஸ்தான் மகளிர் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 175 ஓட்டங்களை பெற்றது. பதிலடி தாண்டிய இலங்கை மகளிர் அணி 17.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 178 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 14 பந்துகள் மீதமிருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியின் நாயகியாக இலங்கை அணியின் சஞ்சனா காவிந்தி தேர்வானார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் 2-0 என்ற கணக்கில் இலங்கை மகளிர் அணி முன்னிலை பெற்றுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்

0: எப்படி இல்ல, இந்த படம் வெளியாகி எத்தனை வருஷம் ஆச்சு? If I'm not wrong, 2009 வெளியாச்சா வினய் தாண்டி வருவாயா? I think I was in college. ஆமா, அந்த சமயத்துல வந்த ஒரு படம் இது, 8-9 டைம்ல. இப்ப இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவும் இல்ல, ஸ்டில் இட் சவுண்டிங் சோ சோ ஃப்ரெஷ் அண்ட் டாப் ஐகானிக்கான தமிழ் படங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, இப்போ இந்த யூனோ ரொமான்டிக்கான படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ஜிவிஎம்மோட வினை தாண்டி வருவாயா வராமல் இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு படம் இது. பல வருஷத்துக்கு அப்புறமா அந்த படத்தை வந்து யூனோ டைசெக்ட் பண்ணி ஹவு ஜெஸ்ஸி வாஸ் எ ரெட் ஃப்ளாக்ங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி நிறையா ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒருத்தருடைய இன்டர்பிரிட்டேஷன் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமாவும் இந்த படம் ஆகட்டும், இந்த பாட்டாகட்டும், எல்லாமே வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சோ அப்படிப்பட்ட படமான VTV வினை தாண்டி வருவாயால இருந்து பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: Yes, கோல்டு காயின்ஸ் நீங்கள் வின் பண்ணலாம். அதுக்கு வந்து ஏன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர்லாம் பண்ணுங்கள். அண்ட் தங்கத்தினுடைய விலை பார்த்தோன்னா 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்குது, 488 திரும்ஸ், 50 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்குது, 452 திரும்ஸ், 25 ஃபில்ஸ் ஆக இருக்குது.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
0: Yeah, so Ain Gold Wallet app download panni neenga register pannunga. And register panumbodhu Tamil FM gra code, TAMIL FM gra inda code kuduthu unga vivarangal ella adula fill pannite register panni oru screenshot eduthu 0502528940 gra nammude number ku WhatsApp panni vechinga na gold coins neenga win pandrathukana vaipu irukku. Plus inniki aadi perukku, so aadi perukku ரொம்ப சிறப்பான ஒரு நாள், நல்ல ஒரு நாள், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தூக்கிறதுக்கான ஒரு நல்ல நாள் இது. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிச்சாலும் அது பல மடங்கு பெருங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு. ஸோ வை நாட் இன்னைக்கே வந்து ஏன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, அதன் வழியாக தங்கத்தில் சேமிக்க ஆரம்பிங்க.

0: தொடரும். You are listening to 9.4 Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: There's no place like home. There's no home like that.
3: For registrations call 056-357-9474.
4: உனக்கு தெரியுமா 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
5: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
4: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams worth உள்ள gift vouchers கிடைக்குதே.
5: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
6: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: போங்க
7: ஒரு தரமான எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிள் இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds.
10: Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஜேஎல்டியில் இருக்கிற பீப்புளுக்கெல்லாம் இது ஒரு ஹாப்பி நியூஸாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜேஎல்டியில் ஒரு புது பஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஜேஎல்டி கிளஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ பெருசுன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த கிளஸ்டர்ஸ்லேருந்து டிஎம்சிசி மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் சோபா ரியல்டி மெட்ரோ ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி புது பஸ் சர்வீசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேஎல்டி லிங்க் அப்படிங்கிற பேரில் இந்த பஸ் சர்வீசஸ் எல்லா நாட்களும் இயங்கும் அண்ட் மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பஸ் சர்வீஸ் இதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3 dirhams பர் யூனோ பர் ரூட்க்கு வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் பஸ், இதோட டைமிங்ஸ் எல்லாம் என்ன ஏதுங்கறத முதக்கொண்டு அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ 13 ஸ்டாப்ஸ் அண்ட் 2 ரூட்ஸ் வந்து இந்த பஸ்ஸுக்காக கொண்டு வந்திருக்காங்க. த்ரூ அவுட் தி வீக் இந்த பஸ் வந்து ப்ளை ஆகும் அண்ட் ரெசிடென்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் விசிட்டர்ஸ் இன் துபாய் ஜேஎல்டி குள்ள வந்து டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்னு சொல்லி ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து இந்த சர்வீஸ அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சோ 2 ரூட்ஸ் வந்து அவங்க கவர் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. ஏ டு சி வச்சு பார்க்கும்போது இந்த ஏ டு சி கிளஸ்டர்ஸ் கவர் பண்றதுக்கு 2 ரூட்ஸ் இருக்க போகுது. அண்ட் அதன்படி அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஜேர்னியும் வந்து 3 dirhams நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் ரூட்ஸ் வந்து நம்மளால முன்கூட்டியே செக் பண்ண முடியும், பஸ் டைமிங்ஸ் வந்து லைவா தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் வாலெட்ல பணம் ஆட் பண்ணிட்டு இந்த ரைடுக்காக நம்மளால பே பண்ணவும் முடியும். அதுக்கு வந்து ஜேஎல்டி லிங்க் ஆப்ப நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2 லூப்ல வந்து போகும், ஒன்னொன்னும் ஒரு ஒரு நெய்பர்ஹுட்டை வந்து சர்வ் பண்ற மாதிரி. ஸோ லூப் 1 பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஜேஎல்டி வந்து போகும் அண்ட் டிஎம்சிசி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேசஞ்சர்ஸ் கனெக்ட் பண்ணும். அதுக்கான ரூட் மேப்பும் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர்ஸ் ஏ டு என் வரைக்கும் போகும் அண்ட் இன்னொரு லூப் வந்து நம்ம பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய ஜோன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ டு ஜி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜேஎல்டியிலிருந்து சோபா ரியல்டி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேசஞ்சர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ்னு பார்த்தோன்னா காலையில் 6:30 நைட் 9:30 வரைக்கும் மண்டே டு சாட்டர்டே அண்ட் சண்டேல வந்து பார்த்தோன்னா காலையில் 9:30 அடுத்த நாள் விடிய காலையில் 12:30 வரைக்கும் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு ஜேர்னியும் வந்து 3 dirhams காஸ்ட் ஆகுங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஐம் ஷுர் இதன் மூலமாக ஜேஎல்டி நெய்பர்ஹுட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரது இன்னும் சுலபமாக போகுது.

0: மார்னிங் நிக்கனா 91 போடு
1: எது
0: 90s not out இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: Ce chiar se bagă de tine.
1: Rolex. Rolex.
0: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani Vasil Hub Block 4 Karama
1: Diamond வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக or sometimes நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன gift காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்
2: Daily wear க்கு stylish ஆன designs special occasions க்கு stunning ஆன diamond jewelry எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான craftsmanship உம் guaranteed
1: தனிஷ்கோட festival of diamonds is back cherry on top diamond value la 20% flat off plus old gold exchange la 100% valuation மற்றும் diamond purchase la exchanged gold கூடவே gram க்கு 15 dirhams வரைக்கும் extra வும் கிடைக்கும்
2: visit your nearest tanishq showroom today இப்ப ஹம்தான் street abu dhabi la flagship showroom open பண்ணிருக்காங்க
3: sharjah la புதுசா இன்னொன்னு வர போகுது என்னன்னு தெரியுமா
4: any clue
3: colorful la விதவிதமா புதுசா
4: allur island la இருக்கிற butterfly house மாதிரி ஏதாவது
3: இது colorful la இந்தியாவோட style la இருக்கிற
5: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸ் ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது அசத்தலான ஃபேஷன் ட்ரெண்டியான கலெக்ஷன் புத்தம் புது ஆடை வகைகள் இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம் கல்யாண் சில்க்ஸ் துபாய் ஷார்ஜா அபுதாபி
6: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai

For registrations, call 056-357-9474.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
1: 611 பெட்டராக இருக்குது. ஆமாம், மல்டிபிள் கிராஷஸ் இன்ஃபேக்ட் இன்னைக்கு காலையில் 611 தான் பார்த்தோம். இப்போ அங்கே கிராஷஸ் எல்லாம் எதுவும் இல்லை, பட் கன்ஜெஷன் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அண்ட் 311 பார்த்தோன்னா சொல்லவே வேண்டாம், வழக்கம் போல் கன்ஜெஷன் இருக்குது, பட் ஒரு கிராஷும் வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம். நீங்கள் டுவர்ட்ஸ் துபாய் வந்துட்டுருக்கீங்கன்னா எங்கே எக்ஸாக்ட்லி கிராஷ் ஆயிருக்குன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 11 ஷார்ஜா அப்படின்னு எனக்கு காட்டுது. இது வந்து நேஷனல் பெயின்ஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் டுவர்ட்ஸ் துபாய் வரக்கூடிய டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கன்ஜெஷன் பார்க்க முடியுது. இந்த கிராஷ்னால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதும் தெரியுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா இந்த டுபாய் டிசைன் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் இந்த ராசல்கோர் ரோடில் அகைன் ஒரு 4-5 கிராஷ் இருந்தது இன்னைக்கு காலையில். ஆனால் அதுக்கான சுவடே இல்லாமல் இப்போ அங்கே கிளியர் ஆகி அங்கே சுத்தமாக டிராஃபிக்கில் ரோடு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கு.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today. Mersel Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new Jetor T1 win pannunga with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தொடர்பில் அவதூறாக கருத்து தெரிவித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இனிமேல் இதுபோன்று பேச மாட்டேன் என்று உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி காவல் நிலையத்தில் நாள்தோறும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும், சட்டமன்றம் நடைபெறும் நாட்களில் மட்டும் கையெழுத்திடுவதில் விலக்களிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட பிரிஷ் பூஷன் சரண் சிங் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். முறையான ஆதாரங்கள் இல்லை என்று கூறி பாஜக மூத்த தலைவர் பிரிஷ் பூஷன் சிங்கை விடுதலை செய்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்யுத்த சம்மேளன தலைவராக பிரிஷ் பூஷன் சிங் இருந்தபோது வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. பிரிஷ் பூஷன் சிங் தனது மல்யுத்த வீராங்கனைகள் அளித்த புகார் அப்போது நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மல்யுத்த வீராங்கனைகள் உட்பட பலர் பிரிஷ் பூஷன் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்களை சுமத்தியிருந்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் மத்திய மாகாணத்தின் 6 கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இதற்கமைய ஹட்டன், கொத்மலை, நுவரெலியா, கம்பளை, கண்டி மற்றும் தேல்தெனிய ஆகிய கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் 35 லட்சம் ரூபாய் திரம்ஸ் வரி செலுத்தப்படாத வேப்கள் மற்றும் பிற சட்டவிரோத எக்ஸைஸ் பொருட்களை அமீரக சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் கடந்த 6 மாதங்களில் சுமார் 35 லட்சம் வரி செலுத்தப்படாத அல்லது சட்டவிரோத சுங்க பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். வரி செலுத்தப்படாத வேப் பொருட்கள், எலக்ட்ரானிக் புகையிலை பொருட்கள், சில பானங்கள் மற்றும் எக்ஸைஸ் வரிக்கு உட்பட்ட சட்டவிரோத பொருட்கள் என்பன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஹோர்மூஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்துக்கு இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை உருவாக்குவதே இந்த பேச்சுவார்த்தைகளின் நோக்கமாகும். இந்த பேச்சுவார்த்தை நீரிணை வழியான போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான ஓர் ஏற்பாடு மட்டுமே என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: துலீப் கோப்பை தொடருக்கான தெற்கு மண்டல அணியின் தலைவராக திலக் வர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். மற்றொரு நடுவரிசை துடுப்பாட்ட வீரரான ரிக்கி யூப் துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை சுற்றுப்பயணத்துக்காக சென்றுள்ள டெஸ்ட் வீரர்களில் யாரையும் தெற்கு மண்டல தேர்வுக்குழு தேர்வு செய்யவில்லை. இதற்கமைய கேஎல் ராகுல், தேவ்தத் படிக்கல், சாய் சுதர்ஷன், பிரசீத் கிருஷ்ணா ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில சந்தர்ப்பங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. வளைகுடா நாடுகளின் சில பகுதிகளில் இந்த வாரமும் நிலையற்ற வானிலை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமீரகத்தில் மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ள நிலையில் சவுதி அரேபியா, ஓமன் ஆகிய நாடுகளிலும் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை தொடரும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தில் இன்று 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமையால் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல்கைமா, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 40 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
5: Star of the month.
6: Hello everybody, this is DSP.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். பிராண்ட் நியூ மந்த், பிராண்ட் நியூ வீக், ஆகஸ்ட் மாசத்தினுடைய முதல் நாள், முதல் வாரம். ஐ எம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மந்தாக இருக்கட்டும். கடந்து போன மாதங்களை விட நல்ல ஒரு மாசமாக இந்த ஆகஸ்ட் மாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்கட்டும், சரியா? அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் கோவில இருந்து என்னமோ ஏதோ மாற்றாங்கல இருந்து தீயே தீயே பாட்டெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ரீசெண்ட் இயர்ஸில் கிளவுட் சீடிங் அப்பப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறதுனால மழை பொழிவு நல்லாவே இருக்குது இங்கே நம்ம அமீரகத்தில். இந்த வருஷமும் வந்து இப்போ ரீசெண்டாக கடந்த ஓரிரு வாரங்களாக மழையெல்லாம் பெஞ்சிட்ருக்கு. அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான கிளவுட் சீடிங் மிஷின்ஸ் தான் காரணங்கிறத நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரலஜி அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. அதோடு நம்ம பார்த்தோன்னா இந்த நேரத்தில் இல்லை, மழை ஒரு பக்கம் பொழியும் பொழுது இன்னொரு பக்கம் பாலைவனத்தில் கிட்டத்தட்ட 1 கோடி விதைகளை வந்து அப்படியே தூவ போகிறதா சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா என்வாயன்மெண்ட் ஏஜென்சி அபுதாபி. ஸோ பாலைவன பகுதிகளை வந்து திருப்பியும் வந்து இயற்கை மிக்கதாக மாற்றக்கூடிய அந்த ஒரு நோக்கத்துல 1 கோடி உள்ளூர் தாவர விதைகளை வந்து விமானங்கள் அதுக்கப்புறம் ட்ரோன்ஸ் வழியாக அப்படியே தூவக்கூடிய ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க என்வாயன்மெண்ட் ஏஜென்சி அபுதாபி. ஸோ குறைஞ்ச தண்ணீரில் விளையக்கூடிய இந்த பகுதியில் ஜியோகிராபிக்கலி என்னெல்லாம் மரங்கள் விளையும் அப்படின்னு பார்த்தோம்னா காஃப், அதுக்கப்புறம் சமர், ராகல், தமாம், இந்த மாதிரி அமீரகத்துக்கே உரிய சில இயற்கை தாவர இனங்கள் வந்து விதைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க நம்ம அபுதாபியினுடைய என்வாய் agency.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
2: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
3: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
4: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க, இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
5: டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: மசாலா கேஃபே brought to you by City Seasons Hotel Burjuman Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.

மனிதர்களா இருந்தாலும் சரி, இல்ல விலங்குகளா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சிட்டியாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் நம்ம துபாய் சிட்டி இல்லையா. மனிதர்களுக்கு நமக்கு நிறைய

0: பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம துபாயினுடைய பல இடங்கள்ல இந்த எஸ்ஆன் ஃபீடிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஒரு ஒன்று ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. துபாயோடைய பப்ளிக் பார்க்ஸ், அதுக்கப்புறம் துபாயோட பீச்சஸ்ன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம துபாய் முனிசிபாலிட்டி தான் ஏஐ மூலமா செயல்படக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் ஸ்டேஷன்ஸை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போ இதுல என்னன்னா, நீங்களும் பார்த்துருப்பீங்க, அதை இந்த ஃபீடிங் ஸ்டேஷன்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஃபுட்டுக்கு நம்மளால இனிமேல் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புது பிளாட்ஃபார்மையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளால் நிறைய பேர் வந்து நினைப்போம், இப்படி நானும்லாம் கூட நினைப்பேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கிட்ட எப்பவுமே வந்து காரில் பார்த்தா இந்த கேட் ஃபுட்டு இருக்கும், இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அப்பப்போ நான் ஃபீட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவேன் நான் அந்த கேட் ஃபுட்டை வந்து நான் ரீஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்மளா வந்து போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கலாமோ வைக்கக்கூடாதோன்னு பயந்து பயந்து கேட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுறதுக்கு பதில் ப்ராப்பரான சேனல்ஸ் வழியாக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்தா அவங்க பார்த்து தேவைப்படக்கூடிய பூனைகளுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஸோ துபாய் நவ் ஆப் இருக்கு இல்லையா, துபாய் நவ் ஆப்ல வந்து ஒரு புது டிஜிட்டல் டொனேஷன் சர்வீஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ் லோ அஸ் 10 dirhams இருந்தே நம்ம வந்து டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் 10 dirhams நம்ம கொடுத்தோம்னாலும் போதும், நம்மளுடைய ஒரு குட்டி கான்ட்ரிபியூஷன் வில் டெஃபினெட்லி மேக் அ வெரி பிக் இம்பாக்ட், நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம துபாய் முனிசிபாலிட்டியினுடைய இந்த எஹ்சான் ஸ்டேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ் ஆகே இருக்கு ஸ்ட்ரே அனிமல்ஸ் ஃபீட் பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்ட்ரே அனிமல்ஸ் அப்படிங்கும்போது முக்கியமாக பூனைகள் தான் வந்து அதில் சாப்பிடுவாங்க, அதோட சில பறவைகளும் வந்து பார்த்தா இந்த கேட் ஃபுட் எல்லாம் கூட சாப்பிட்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு அனிமல்ஸ் வரும்பொழுது, அதாவது அந்த ஃபீடிங் ஸ்டேஷனில் அந்த ஃபுட்டு சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஒரு தட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கிட்ட கேட்ஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி கேட்ஸ் வந்துருக்கிறத சென்ஸ் பண்ணி ஃபுட் வந்து டிஸ்பென்ஸ் ஆகும், அது வந்து அப்பப்போ இந்த அனிமல்ஸ் வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா துபாய் நவ் ஆப் வழியாக ஆஸ் லோ அஸ் 10 dirhams இருந்து கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: சூடா ஒரு பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
3: Gold Rush 2.0 is back with AIM Gold Wallet. நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே Play Store, App Store ல AIM Gold Wallet app-அ டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் FM-னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940-க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
0: AIM Gold Wallet-ல as low as 1 dirham-ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸ் கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரெடி பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி, AIM Gold Wallet.
4: Traffic update.
0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
5: மலிஹா ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ். மலிஹா ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஹோல் ஸ்ட்ரெச்லயுமே விட்டு விட்டு விட்டு விட்டு டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கிராஷ் வந்து எக்ஸாக்ட்லி எங்க ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க மேப்ல காட்டுது. எஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஷார்ஜால இண்டஸ்ட்ரியல் ஏரியா 3rd அப்படின்ட்டு எனக்கு இங்க காட்டுது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்ல நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னா கன்ஜெஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். வேற எங்கேயோ கிராஷ் பார்த்தேனே நான், ஓகே E11 ஆன் தி ஆப்போசிட் சைட் அல்நாதா அன்சார் மால் இருக்குல்ல, அன்சார் மால்க்கு கிட்ட, அன்சார் மால்க்கு ஜஸ்ட் வெளியில வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஆனால் என்னன்னா டுவர்ட்ஸ் துபாய் கிடையாது, ஆப்போசிட் சைடில் வந்து கிராஷ் ஆகியிருக்கு. இப்போ வந்து எதுவும் டிராஃபிக் எல்லாம் பில்ட் ஆக ஆரம்பிக்கல, பட் மேபி அதை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் பண்ணுறதுக்கு நேரம் ஆச்சுன்னா அங்கே கொஞ்சம் டிராஃபிக் கன்ஜெஷன் எதிர்பார்க்கலாம். அதை தவிர்த்து நம்ம நியூ துபாய் சைடில் பார்த்தோன்னா பிஸ்னஸ் பே, அதுக்கப்புறம் இந்த சைட் நம்ம டவுன் டவுன் சைடு எல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் டிராஃபிக் இன்டர்னல் ரோட்ஸில் வந்து பிஸியான ரோட்ஸ் எல்லாத்துலேயும் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. 611 கன்ஜெஷன் is still there but crashes எல்லாம் எதுவும் இல்லை. சோ அன்யூஷுவலா வேற எதுவும் மேப்ல எனக்கு தென்படல. ஜாலியா டிரைவ் பண்ணுங்க.
4: டிராஃபிக் அப்டேட்
0: was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
4: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour.
6: Golden Song of the Hour.
0: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 10:47 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மனஸ்தோட்டமெட்ல யாருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறத நீங்க 800-8940 கால் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த பாட்டை உங்களுக்காக நான் பிளே பண்ணுவேன். சரியா? 800-8940 கால் பண்ணுங்க அப்படிங்கறது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா கரெக்டா நீங்களே இந்த நேரம் ஆச்சுன்னா கால் பண்ணிடுறீங்க. சோ லெட்ஸ் சீ யாருக்கு என்ன பாட்டு வேணும்னு கேட்டுடலாம். ஹாய், குட் மார்னிங்.
1: மார்னிங்,
0: யார் பேசுறீங்க?
1: முகமது.
0: முகமது, எப்படி இருக்கீங்க முகமது? வாட்ஸ் ஹேப்பனிங்? வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு?
1: வீக்கெண்ட் நல்லா போனிச்சு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்படியே நல்லா ஹியூமிடிட்டி இல்ல.
0: ஆமா, ரொம்ப ஹியூமிடிட்டி. வீட்ல எல்லாம் வந்து எப்படி சமாளிக்கிறீங்க? ஏசி எல்லாம் போட்டு வச்சிட்டு வந்துருவீங்களா கிளம்பும் பொழுது?
1: ஏசி 24 hours ரன்னிங்ல தான் இருக்கு.
0: ரன்னிங்ல தான் இருக்கு, இல்லனா முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது?
1: நேத்து ஈவினிங்லாம் ரொம்ப ஹை ஹியூமிடிட்டி. கிரிக்கெட் விளையாட போனேன்.
0: என்ன பாட்டு வேணும் முகமது?
1: எனக்கு இந்த தனுஷ் பாட்டு இருக்கு இல்லையா, ஹிந்தி ஒரு படம் வந்துச்சு.
0: என்ன படம்?
1: தமிழ்ல கூட இருக்கு, அந்த ஏராமன் மியூசிக், கண்ணே கண்மணி.
0: கண்ணே கண்மணியே பாட்டு. ஓகே, நீங்க அன்னைக்கும் இதே பாட்டு கேட்டீங்களா? நீங்க வேற யாரோ கேட்டாங்களோ, ரீசெண்டா கேட்டாங்க. எனிவே, கண்ணே கண்மணியே பாட்டு. ஓகே, சரி. அது என்ன என்ன படம் அப்படிங்கறது தேரே இஷ்குமே இல்லையா ஹிந்தியில? ஆமா, தமிழ்ல இருக்கு. அந்த படத்தோட பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல, பட் நான் இப்போ உங்களுக்காக எடுத்து நான் ப்ளே பண்ணிடுறேன். சரியா? ஓகே, டேக் கேர், பை பை. கண்ணே கண்மணியை பாட்டு. ஆமா, அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்வரம் போர்ஷன்லாம் கூட நமக்கு பயங்கர வைரல் ஆச்சு. நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய சிங்கர்ஸ் எல்லாம் ட்ரை பண்றது. ஸோ தேரே இஷ்குமே பாட்டு படத்துல இருந்து கண்ணே கண்மணியை பாட்டு அவர் கேட்டிருக்காரு. அவருக்காக அந்த பாட்டு ஓ கண்டுபிடிச்சு அவருக்காக பிளே பண்ணிடுவேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பாட்டு பிளஸ் வரக்கூடிய மீதி சாங்ஸ் எல்லாம் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நியூ மந்த் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ மாசம் நல்ல ஒரு மாசமா நம்ம எல்லாருக்கும் அமையட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்போட போவோம். சரியா? ஸோ டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். அண்ட் சம்மர் இந்த மாசம் வந்து பிச்சை உதற போகுது. அண்ட் ஒபிஷியலி 50 degrees Celsius எல்லாம் தாண்டி ஆச்சு. அபுதாபியினுடைய அல் ஷவாமி அந்த ஒரு இடத்துல வந்து நேத்துக்கு பதிவாகி இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரோலஜி தெரிவிச்சிருக்காங்க. இனி 50 மேல எல்லாம் சர்வசாதாரணமா தாண்டி போயிட்டு இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம நம்மளுடைய ரொட்டீன் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து மாத்திக்கிறது நல்லது. சரியா? பாருங்க, நம்ம ஒரு பக்கம் இன்று மிக கன மழை அப்படின்னு ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீலகிரி, கோவை, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர். ஓ மை காட், ஆனா மழை வரத்துக்கான அறிகுறி இருக்குன்ட்டு என் வீட்டுல யாரும் எதுவுமே சொல்லவே இல்லையே, என்ன விஷயம் அப்படிங்கறத நான் கேட்கிறேன். இந்த ஊர்கள் எல்லாம் உங்களோட ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பத்திரமா இருந்துக்க சொல்லுங்க. சரியா? சோ டேக் கேர். அண்ட் மது தயாரா இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில 7 மணிக்கு திருப்பி மெர்சல் மார்னிங்ல உங்கள்ட்ட வந்து நான் பேசுவேன். அண்ட் மறக்காம 89.4 தமிழ் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி வச்சீங்கன்னா எப்ப வேணாலும் எங்கிருந்து வேணும்னாலும் நம்ம ஷோ சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். சரியா? எடுத்து சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. டேக் கேர்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
3: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: திமுக மீது என்ன பொய் வழக்கு போடலாம் என்பதுதான் முதல்வரின் ஒரே கவனமாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவை தட்டி கேட்க முதல்வர் விஜய் அஞ்சுகின்றார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஆட்சியை நடத்த காங்கிரஸ் தயவு தேவை என்பதால் கர்நாடகாவை தட்டி கேட்க விஜய் தயங்குவதாக அவர் கூறினார். விவசாயிகளின் நலனை விட சுயநலம்தான் விஜய்க்கு முக்கியமாக உள்ளது. ஆடி மாதத்தில் டெல்டா மாவட்டங்களில் காவிரி ஆறு வறண்டு கிடக்கின்றது என்றும் உதயநிதி ஸ்டாலின் விசனம் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் விவசாயிகளை பார்த்து அவர்களின் கோரிக்கைகளை விஜய் கேட்டாரா என்றும் உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பீகார் பங்கிபூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் முன்னிலை வகிக்கின்றார். நான்கு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவில் பாஜக வேட்பாளர் நீரஜ்குமாரை பின்னுக்கு தள்ளி பிரசாந்த் கிஷோர் முன்னிலை பெற்றுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் ராஜினாமாவால் காலியாக இருந்த பங்கிபூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. 1995 ஆண்டு முதல் பங்கிபூர் சட்டமன்ற தொகுதி பாஜக வசமே இருந்து வருகின்றது. இந்நிலையில் பிரசாந்த் கிஷோர் அத்தொகுதியில் முன்னிலை பெற்றுள்ளமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: யோஷித கரண்ணாகுடவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகுட ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2006 ஆண்டு செப்டம்பர் மாதம் 1 திகதிக்கும் 2007 ஆண்டு ஜூன் மாதம் 8 திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கை கடற்படையின் தளபதியாக கடமையாற்றிய போது யோஷித ராஜபக்ச என்ற பிரதிவாதி பிரிட்டனின் அரசு கடற்படை பயிற்சி கல்லூரியின் ராயல் நேவி யங் ஆபீசர்ஸ் கோர்ஸ் பாடநெறிக்கு செல்வதற்கு முறையற்ற விதத்தில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகுடவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 10 மில்லியன் விதைகளால் அபுதாபி தனது பாலைவனங்களை மீட்டெடுக்க திட்டமிட்டுள்ளது. AI வழிகாட்டும் வான்வழி விதை தூவல் மூலம் பெரிய அளவில் இயற்கை பாலைவன சூழல்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் அபுதாபி இறங்கியுள்ளது. அபுதாபி தனது பாலைவன பகுதிகளை வழக்கமான காடுகளாக மாற்றுவதற்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு ட்ரான்கள் மற்றும் உள்ளூர் தாவர விதை அறிவியல் ஆகியவற்றை பயன்படுத்தி இயற்கையான பாலைவன சூழல்களை மீட்டெடுக்க முயற்சித்து வருகின்றது. உள்ளூர் உயிரின பல்வகமை இயற்கை தாவர வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்துவதே இதன் நோக்கமாகும்.
1: உலகச் செய்திகள்.
3: பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு அரசியல் பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அவர் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பிரேசிலின் இறையாண்மையை பாதுகாப்பதாக லூலா டா சில்வா உறுதியளித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய ஆண்கள் அணியின் துடுப்பாட்ட பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முன்னர் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கு முன்பாக இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் களத்தடுப்பு பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் டி திலீபுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ளார். 57 வயதான சுபதீப் கோஷ் இதற்கு முன்பு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் ஃபீல்டிங் பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Danya Group of Companies since 1982.
1: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் இன்று மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று உலக பிராந்தியங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். புஜேராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 41 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 42 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

உலகம் முழுக்க காமனா எல்லா மக்களுக்கும் பிடித்த ஒரு உணவு அப்படின்னா ஒன்னு பீனட்ஸா இருக்கும், இன்னொன்று உருளைக்கிழங்கா இருக்கும். மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க. சில பல இடங்கள்ல இந்த ஆலிவ்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. பட் ஏஷியன் கண்ட்ரிஸ் நிறைய இதில் வந்து இந்த ஆலிவ்ஸ்லாம் பெருசாக சாப்பிட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டோம். பட் இந்த பீனட்ஸும் சரி உருளைக்கிழங்கும் சரி உலகம் முழுக்க மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இந்த பீனட்டை பீனட் பட்டராக நீங்கள் சாப்பிட்லாம், பட் இருந்தாலும் அதை ராவாக சாப்பிடும்போது அதில் வரக்கூடிய டேஸ்ட்டே தனி. இதில் வந்து கேலரிஸ் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரோட்டீனும் இருக்குது, பட் இதை ப்ரோட்டீன் சோர்ஸாக முழுசாக எடுத்துக்க முடியாது. பீனட்ஸ் வந்து பீனட்ஸோட ஆரிஜின் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 3500 வருஷங்களுக்கு முன்னாடியே பீனட்ஸை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீனட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவையில் அதிகமாக கோன் ஐஸ்கிரீம்ஸ் நீங்கள் கிராசரிஸில் போய் வாங்கினீங்கன்னா அதில் பீனட்ஸ் இருக்கும். இந்தியாவில் பெருசாக உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இந்த பீனட்டை பொறுத்த வரைக்கும் பீனட் பட்டர் அண்ட் ஜாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஸ்கூல் ஸ்நாக்காக பார்க்கப்பட்டிருக்கு வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில். அதுக்கப்புறமா இந்த பீனட்டை வந்து கார்ட்டூன் கேரக்டரெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பீனட்ஸ் வந்து ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு விஷயம். ஸோ சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பீனட்ஸ் நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்து அது வெயிட் லாஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீனட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோலை உரிச்சி சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்குல்ல, அதை தான் மக்கள் வந்து உலகத்தில் அதிகமாக விரும்புகிறாங்களா. அது வறுத்ததாக இருந்தாலும் சரி வேக வச்சதாக இருந்தாலும் சரி, அந்த தோலை உரிச்சிட்டு அந்த வேக வச்ச வேர்க்கலையை சாப்பிட்டுக்கிட்டு சண்டே சாயங்காலம் அப்பா அம்மாவோட பேசிக்கிட்டு ஒய்ஃபோட பேசிக்கிட்டு ஏதாவது குடும்பத்தோடு உட்காந்துன்னா நீங்கள் படம் பார்த்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் வாழ்க்கையில் இது போதும் எனக்கு அப்படின்னு தோண ஆரம்பிச்சோம். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். Back to back.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ்தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
2: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது யாழ் கல்வியகம் .com. செழித்தையும் தமிழை.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இதுக்கெல்லாமோ டே வச்சு கேள்வி போட்டிருக்கோம். உங்கள் பாசை கட்டி பிடிக்கிறதுக்காகலாம் இந்த உலகத்தில் ஒரு டே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேரை உங்கள் பாசை விரும்புகிறாங்க, எத்தனை பேர் உங்கள் பாஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, எந்த மாதிரி பாஸ்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பொதுமக்கள் பொதுவாக சிக் லீவ் என்னைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரைடே விட மண்டே தான் அதிகமாக எடுக்கிறாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. அது என்ன காரணம், நம்ம வந்து லீவுக்கு போகும்போது ஃப்ரைடே ஒரு நாள் தானே, நாளைக்கு லீவ் தானே சொல்லி ஜாலியாக வேலை செஞ்சுருவோம். பட் மண்டே அப்படின்னு வரும்போது அந்த லீவை முடிச்சு நமக்கு ஆஃபீஸ் வரதுக்கு தோணாது. அதனால தான் மண்டே வந்து ஆப்வியஸாக எல்லோரும் சிக் லீவ் எடுக்கிறாங்க. அண்ட் எந்த மக்களுக்கெல்லாம் வந்து ஒர்க் ஸ்பேஸில் ஒரு ஒரு கண்ட்ரோல் இருக்கோ அவங்க வந்து ஒர்க்கில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாஸ் அப்படிங்கிற வேர்டு பாஸ் BAAS பாஸ் சொல்லுங்கள் பாஸ் அதுலேருந்து வந்திருக்கு. அதுக்கான அர்த்தம் மாஸ்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் கோடை ஈஸ் பண்ணுறது மூலமாக இந்த உலகத்தில் 61% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் கோட்லாம் இல்லைப்பா, ஜாலியாக வாங்க ஷார்ட்ஸ் போட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா 61% ஆஃப் த மக்களுக்கு அது பிடிக்குது. மிச்சம் 39% வந்து இல்லை இல்லை அது எப்படி எனக்கு ஒரு ஆஃபீஸ்னால் ஒரு டிசிப்ளின் வேணாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக வந்து இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இன்றைக்கின்னு இல்லை, நீங்கள் இன்றைக்காவது உங்களை உங்கள் பாஸை வந்து ஒரு ஹக் கொடுத்து தேங்க்யூ பாஸ் ஃபார் பீங் எ குட் பாஸ் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஐ கேன் கிவ். ஸோ இந்த ஒர்க் அப்படின்ற கான்செப்ட் 8th century BC ஃபஸ்ட் உருவாயிருக்கு. அதுக்கப்புறமா 6th century AD அப்படியே இது கொஞ்சம் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் நடந்ததுக்கப்புறமா தான் சண்டே ஹாலிடே கொடுத்துடலாம் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாண்டு போட்டு சைன் பண்ணி வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 10,000 வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஆரம்பித்து இந்த ஃபிசிக்கல் லேபரில் ஆரம்பித்து இந்த ஒர்க் வந்து இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரைக்கும் எவால்வ் ஆயிருக்குன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஓகே, இது மசாலா கஃபே
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant your trusted partner for tax compliance and business growth. City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
3: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸ் இன் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
3: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலியன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
0: உங்க பிரெக்னன்சி ஜர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட்நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே, இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்லயே இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Joy Alucas, world's favorite jeweler.

0: சாக்லேட்டுக்காக ஒரு டே வந்து செப்டம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுது. ஸோ சாக்லேட் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 450 BC மீசோ அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு மெக்சிகோ அப்படின்னு சொல்லப்படுற மீசோ அமெரிக்காவில் தான் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. சாக்லேட் வந்து ஒரு சொக்கச்சல் அப்படின்ற வார்த்தையிலேருந்து உருவாயிருக்கு, விச் மீன்ஸ் ஹாட் வாட்டர். அதுலேருந்து இதுக்கு சாக்லேட் அப்படிங்கிறத உருவாக்குனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஆஸ்டெக் வேர்ட் சோக்வாட்டில் அப்படின்னா பிட்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இன்றைக்கி வந்து சாக்லேட் ஒரு ஸ்வீட்டாக கன்சிடர் செய்யப்படுது, பட் ஒரு ஆக்சுவல் சாக்லேட் நீங்கள் 100% டார்க்காக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது கசக்கும். ஏன்னா கோகோ வந்து கசக்கும், அதில் அடல்ட்ரேட் பண்ணி சர்க்கரையை போட்டால் தான் அது இனிக்கும். அதுக்கப்புறமா கோகோ பீன்ஸை சாக்லேட்டாக மாற்றினது கிட்டத்தட்ட 4000 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்பாடி அப்பா, அதை வந்து ஃபஸ்ட்டு மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கஸ்டமரி ரிச்சுவலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஸ்லோவாக அதை வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பித்து ஒரு பெவரேஜாக மக்கள் வந்து கருத ஆரம்பிச்சிருக்காங்க. கோகோ பீன்ஸை ஒரு காலத்தில் கரன்சியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பானிஷ் எக்ஸ்ப்ளோரர் ஹெர்னான் கார்டஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா 16th century சாக்லேட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா யூரோப் முழுக்க அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் யூரோப்பில் சில பல சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் வந்து இன்னி வரைக்கும் மிகப்பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரியாக இருக்குது. பட் இருந்தாலும் சாக்லேட் உருவானது அந்த இடங்கள் கிடையாது. இந்த சாக்லேட் பற்றி இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவது மசாலா கேஃபே 89.4.
1: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. City Seasons Hotel Burj Man Dubai-ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase-ல கலந்துக்கோங்க. உங்க favorite location-ல property-ய வாங்குங்க. தமிழ் 89.4.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: கட்சி தொடங்கி 2.5 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்த தாவிக்காவுக்கு காவிரி பிரச்சினை பற்றி முழுமையாக எதுவும் தெரியாது என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அனுபவம் இல்லாததால் மற்ற கட்சிகளின் கருத்துக்களை தாவிக்கா அரசு கேட்டிருக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை பெற இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது என்றே தெரியவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். காவிரி நீர் விவகாரத்தில் அதிமுக திமுக ஆட்சியில் எவ்வளவு போராட்டம் நடந்தது என மக்களுக்கு தெரியும். அதிமுக திமுக என எந்த ஆட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசிக்கப்பட்டது. அதே போல காவிரி நீர் விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை தாவிக்கா அரசு கூட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விவசாய பிரதிநிதிகளையும் அழைத்து கருத்துக்களை பெற வேண்டும். அதிமுக பொதுக்குழு கூட்டம் விரைவில் கூட்டப்படும் என்றும் அவர் கூறினார்.

0: திருப்பரங்குன்றம் தீப வழக்கு விவகாரத்தில் தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. தீபத்தூணில் தீபம் ஏற்றும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உத்தரவுக்கு தடை கோரிய தமிழக அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்துள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
0: எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. மக்களவையில் இந்திய புள்ளியியல் நிறுவனம் மசோதா 2026 மற்றும் வங்கியாளர்களின் ஆவண சான்று மசோதா 2026 ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு பதிவுகள் மசோதா 2026 மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா 2026 ஆகியவை தாக்கல் செய்யப்பட உள்ளன. மேலும் வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை திருத்த மசோதாவும் தாக்கல் செய்யப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு இன்னும் சில வேலை நாட்கள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் அவையில் தொடர்ச்சியாக அமளி நீடித்து வருகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் ரத்கம்ப போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓபகாந்த சந்திக்கு அருகில் உள்ள கடற்கரையில் இன்று காலை கொள்கலன் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது. குறித்த கொள்கலன் வெள்ளை நிறமுடைய சுமார் 40 அடி நீளமான கொள்கலன் என ரத்கம்ப போலீசார் தெரிவித்துள்ளனர். இது கப்பல் ஒன்றில் இருந்து கடலில் விழுந்த கொள்கலனாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனிடையே நேற்று இந்துரூப பகுதியில் அமைந்துள்ள சுற்றுலா விடுதியொன்றின் பின்புற கடற்கரையில் வெள்ளை நிற கொள்கலன் ஒன்று கரை ஒதுங்கியிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகம் கல்வி தொடர்பான ஆவணங்களில் சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யும் முறையை முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்றியுள்ளது. இந்த புதிய சேவை மூலம் ஆவண சரிபார்ப்பு பணிகள் சுமார் 2 மணி நேரத்துக்குள் முடிக்கப்படும் என்று அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் கல்வி தொடர்பான பயனாளிகளுக்கு பரிவர்த்தனைகளை வேகமாகவும் எளிதாகவும் செய்யும் நோக்கில் இந்த டிஜிட்டல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய முறையில் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்களை ஆன்லைன் வழியாக சமர்ப்பித்து அவற்றின் நிலையை டிஜிட்டல் முறையில் கண்காணிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நேரடி அலுவலக வருகை, காகித பணிகள் மற்றும் காத்திருப்பு நேரம் குறையும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
0: அமெரிக்காவின் வாஷிங்டன் மாநிலம் ஸ்போகேன் பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயினால் 600 கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் பாதுகாப்பு நடவடிக்கையாக அப்பகுதியில் இருந்து 60,000 மேற்பட்டோர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வாஷிங்டன் மாநிலம் முழுவதும் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ விபத்துக்களில் இதுவரை சுமார் 1,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு எரிந்து நாசமாகியுள்ளது. இதில் சில தீப்பரவல்கள் இன்னும் கட்டுப்படுத்தப்படாமல் தொடர்ந்தும் பரவி வருகின்றன. வறண்ட வானிலை, அதிக வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று போன்ற காரணிகள் தீ வேகமாக பரவுவதற்கு காரணமாக அமைந்துள்ளன. தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசரகால குழுக்கள் தீயை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவவும் தொடர்ந்தும் பணியாற்றி வருகின்றனர்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2026 கிளாஸ்கோ பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் பிரம்மாண்டமான நிறைவு விழாவுடன் நிறைவடைந்தன. இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களை வென்றது. இதன் மூலம் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்து இந்தியா தனது பயணத்தை பெருமையுடன் நிறைவு செய்தது. 2010 புதுடில்லியில் பொதுநலவாய போட்டிகளை வெற்றிகரமாக நடத்திய இந்தியா தற்போது 2030 அகமதாபாத்தில் மீண்டும் நடத்தவுள்ளது. இதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்ததாக பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை 1க்கும் மேற்பட்ட முறை நடத்தும் 2வது நாடு என்ற வரலாற்றுச் சிறப்பை இந்தியா பெறுகின்றது.
1: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 50 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாலை வேளையில் கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அல்ஃபுஜீராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 41 டிகிரி செல்சியஸிலும், உமல் கோயினில் 42 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் ஷார்ஜாவில் தற்பொழுது 43 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: Star of the month.
5: Star of the month. Hello everybody, this is DSP.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: 5 days of rain forecast. டெம்பரேச்சர்ஸ் என்னதான் வந்து 50 டிகிரியை தொட போகுது அப்படின்னு சொன்னாலும் 5 நாளைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு என்சிஎம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட், அதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 7 வரைக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, இது வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யூஏல கண்டிப்பாக சில பல இடங்களில் மழை இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிய வந்திருக்கு. பட் வெஸ்டில் சுத்தமாக வாய்ப்பே கிடையாதா? ஓகே, ஸோ டிஸ்பைட் த ரெயின் ஃபோர்காஸ்ட் டெம்பரேச்சர்ஸ் வில் ரிமைன் ஹை. ஓகேவா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னதான் மழை வந்தாலும் டெம்பரேச்சர் ஹையாக தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 47 to 50 degrees இன்டர்னல் ஏரியாஸில் போகும் மண்டே இன்னைக்கு. அதே மாதிரி ஐசோலேட்டட் லொகேஷன்ஸ், ஐசோலேட்டட் இல்லை சாரி, கோஸ்டல் அண்ட் ஐலண்ட் லொகேஷன்ஸில் 42 degreesலேருந்து 47 வரைக்கும் போகும். மவுண்டனில் 33 to 39 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்த்துக்குவோங்க. ஓகேவா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இன்னைக்கு காலையில் கூட சில பல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து கோல்டு ரேட் குறையுமா ஏறுமா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்கள் சாட்டர்டே சண்டே வரதை வச்சு தான் மண்டே வந்து கோல்டோட மூவ்மெண்ட் இருக்கும்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: 18 கேரட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு சேஞ்சுக்கு நான். 372.75 திரகம்ஸ், 21 கேரட் தங்கம், 435, 22 கேரட் தங்கம் the most important one for jewels, 453.50 இன்னைக்கு ரேட். அதே மாதிரி 24 கேரட் தங்கம் 489.75 திரகம்ஸ் இருக்கு. இது இன்னைக்கு gold rate.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Ain Gold Wallet. La neenga as low as 1 dirham lende gold savings start pannalam. Any time gold coins bar illana cash ah kuda redeem pannikalam.
2: Back to back, adutha rendu paathu.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies,
3: ALD Properties in 4th year.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: அஸ்ட்ராலமர்ஸ்லாம் உலகத்திலேயே உலகன்ற கேலக்சிலேயே யூனிவர்ஸ்லேயே ஆகச்சிறந்த கேலக்சி எது, பெரிய கேலக்சி எதுன்னு சொல்லிட்டு பல்வேறு ரீசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அந்த வகையில் ரீசெண்டாக வந்து லார்ஜஸ்ட் நோன் கேலக்சியோட சைஸை மெஷர் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ அதுக்கு வந்து IC 1101 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. IC 5 8 4 6 4 தான் தெரியும் எனக்கு. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் லைட் இயர்ஸ் கொண்ட கேலக்சி இது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆல்சோ 3.4 ட்ரில்லியன் சோலார் மாசஸ் வந்து ஸ்டார்ஸில் மட்டுமே இருக்காமா, இந்த IC 1011 வந்து 17 times மில்கி வே கேலக்சியை விட பெருசாக. என்னங்க இதெல்லாம் இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா எப்படிங்க? கண்டிப்பாங்களா வேறு ஏதாவது ஒரு உலகம் இருக்கும், அங்கேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷோ இருக்கும். அந்த ஷோலியை அவனா ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு பேசிகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு எப்படி தெரியும், நமக்கு வந்து பூமிக்கு வெளில ரொம்ப தூரம் போனாலே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து ஆப்வியஸாக பக்கத்து கேலக்சியில் ஹியூமன் ஸ்பீஷீஸ் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதே. அவங்களும் நம்மளை மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா சினிமாக்கும் இதுக்கும் தெரியலையே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு, நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னைக்காவது சிக்னல் வரும், நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம், நான் கொண்டு வரமாட்டேங்குது. ஓகே, மாசு ஸ்டார்டிங் வேறு, எந்த சிக்னல் வரணுமோ அந்த சிக்னல் வருதா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த சிக்னல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி டிராஃபிக் எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். பைதவேதிரி கேசியோட பெரும் மசாலா கேஃபே மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய பூமியில் துபாய்ங்கிற ஊரில் நான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டேன்.
1: Brought to you by Zetor UAE. Discover the power of Zetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: ஓகே, ஸோ 11 டுவர்ட் சார்ஜா அபுஷாகர கிட்ட பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அங்கே காரணம் 2-3 கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அபுஷாகரா சைடு செம ஸ்லோவாக இருக்குது E11. அதே மாதிரி மலிஹா ஸ்ட்ரீட்டு E311 டுவர்ட்ஸ் துபாய் நியர் சஃபரி மால் மற்றபடி துபாய்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பெருசாக இல்லைனாலும் E311ஆ, எஸ் E311ல் டுவர்ட்ஸ் துபாய் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா கரெக்டாக இந்த குளோபல் வில்லேஜ் தாண்டின உடனே 1, 2, 3 கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதனால் அபுதாபிலேருந்து துபாய் வந்துட்டுருக்கீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் E311. அப்படியே நீங்கள் வந்து அல்கேல் ரோடை பிடிச்சி துபாய்க்குள்ளே புந்துடுறது பெட்டர். ஓகே, அதேமாரி சஜா கிட்ட E611ல் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, பார்த்து பொறுமையாக வாங்க.
1: Was brought to you by Zetor UAE, a part of Elite Group Holding. Visit Zetor showrooms today. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga, unga favorite location la property vaangunga. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

FBR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: Holding T's and C's apply.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க. உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
4: அப்பாவோட அம்பாசிடர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
5: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: பாய்.
8: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

கோல்ட் ரேட் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க. தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க. 24 கேரட் தங்கம் இன்னைக்கு என்ன விலையில இருக்கு அப்படின்னா 489.75 திரஹாம் சார். 22 கேரட் தங்கம் 453.50, 21 கேரட் தங்கம் 435 அண்ட் 18 கேரட் தங்கம் 372.75. இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet. நீங்க as low as 1 dirham லேந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆர்ஜி மது பேசிட்டு இருக்கேன். மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்போர்ட்ஸில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஜாய் லகாஸ் இந்த சம்மரில் உங்களுக்கு ஜாய் ஆஃப் சம்மரை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் வின் பண்ணலாம். டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது லோயஸ்ட் மேக்கிங் சார்ஜஸில் கேரண்டி உண்டு. 1.99% ஆரம்பிக்குது. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 0% டிடக்ஷன். இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியாலாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15% வந்து இம்போர்ட் டியூட்டியில் நீங்கள் சேவ் பண்ணலாம் ஜாய் லகாஸ் ஜிசிசியில் நீங்கள் வாங்கிட்டு போகும்போது. ஸோ 9th August வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. 6 நாள் மட்டும் தான் இருக்குது. இப்போவே ஜாய் லகாஸை விசிட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாய் லகாஸ் எந்த ஸ்டோராக இருந்தாலும் சரி, இந்த ஆஃபர் வந்து செல்லும். த வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர் இஸ் அஃப்கோர்ஸ் ஜாய் லகாஸ். டிஎன்சி அப்ளை. தொடர்ந்து நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC. இந்த தண்டர் ஸ்டாம்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல, இது எந்தெந்த ஏரியாக்களில் வந்து பரவி இருக்க போகுது அப்படிங்கிறத என்சிஎம் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் ஓமான், சவுதி அரேபியா, யுஏஇன்னு மூணு நாடுகளுக்குமே வந்து வெதர் பற்றின சில பல அலர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியாவோட என்சிஎம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில பல இடங்களில் நிறைய மழை வர்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. யுஏஇ தரப்புலேருந்து என்சிஎம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த இது லோ ப்ரெஷர் சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல ஈஸ்டர்ன் சைடு, அது வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 August to 6 வரைக்கும் நிறைய கிளவுட்ஸ் வந்து பல்வேறு இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நார்தர்ன் எமிரேட்ஸோ ரைட் சைடில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த எல்நினியோட இம்பாக்ட்னால அன்யூஷுவல் சம்மர் ரெயின்ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இப்போ வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ஒரே சில இடங்களில் வந்து 50 degrees ரீச் பண்ணாலுமே நிறைய இடங்களில் இந்த ஸ்கேட்டர்ட் கிளவுட்ஸை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஓமான்லேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணி வருங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஈஸ்டர்ன் சைடு ஏதாவது படையெடுத்து போகிறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ஜாலி தான். UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. நம்ம ஒரு மணிக்கு மேல பேசுவோம், நான் போய் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அது ஒரு பாட்டு கேளுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் பொருளா மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா பேசுவோம் பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
1: மோடி அரசு பணக்காரர்களுக்கான ஆட்சி என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். உலக சமத்துவமின்மை ஆய்வகம் என்ற அமைப்பு வெளியிட்ட 2026 உலக சமத்துவமின்மை அறிக்கையில் இந்தியாவின் மொத்த செல்வத்தில் 40% 1% பேரிடம் குவிந்துள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. உலகிலேயே பொருளாதார சமத்துவமின்மை அதிகம் உள்ள நாடு இந்தியா என்பது ஆதாரங்களுடன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த வருமானத்தில் 58% 10% பேருக்கு செல்கின்றது. 50% மக்களுக்கு 15% வருமானமே செல்கின்றது. இந்தியாவில் வருமானம், செல்வம், பாலின ஆகிய 3 பரிமாணங்களிலும் சமத்துவமின்மை ஆழமாக வேரூன்றியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிக கனிமங்களுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்தி விற்பனை செய்ய தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட கனிமத்துடன் அதிக மதிப்புள்ள வேறு கனிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்டால் அதற்கான கூடுதல் கட்டணத்தை செலுத்தி அவற்றை விற்பனை செய்ய அனுமதி அளிக்கும் வகையில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி கட்டடம் மற்றும் சாலை அமைக்கும் பொருட்களுக்கான கற்கள் தொடர்பான பட்டியலில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை இடம்பெற்றிருந்த கிரானைட் அல்லாத கற்கள் என்ற வகைப்பாட்டுக்கு பதிலாக இயற்கையாக சிதைந்த கருங்கல், கல் துண்டுகள், பெரிய பாறை கற்கள், உடைக்கப்பட்ட மற்றும் நொறுக்கப்பட்ட கற்கள், மெட்டல் ஜல்லி, சாலை அமைப்பதற்கான கற்கள் உள்ளிட்டவை சேர்க்கப்பட்டுள்ளன. பில்கிஸ் பானுவை பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு மாலை அணிவித்த பிரகலாத் ஜோஷியிடம் கல்வித்துறையா என்று கோக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் தீப்கே கேள்வி எழுப்பியுள்ளார். பலாத்கார குற்றவாளிக்கு மாலை அணிவித்த பிரகலாத் ஜோஷி கல்வி அமைச்சர் என்றால் மாணவிகள் என்ன நினைப்பர் என்று தீப்கே கேள்வி எழுப்பினார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை அடுத்து பிரகலாத் ஜோஷியை கல்வி அமைச்சராக நியமித்தது பற்றி அபிஜித் தீப்கே கேள்வி எழுப்பியுள்ளார். தர்மேந்திர பிரதான் விலகலையடுத்து பிரகலாத் ஜோஷியை கல்வி அமைச்சராக நியமித்ததை ஏற்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
1: மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இன்று நீதவான் விசாரணையும் இடம்பெற்றதாக போலீசார் கூறுகின்றனர். மகர சிறைச்சாலையில் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட பதற்ற நிலையை தொடர்ந்து 104 கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கமைய அவர்கள் தும்பர, வெலிக்கட, பூசா, களுத்துறை, பதுளை, மட்டக்களப்பு மற்றும் புலனறுவை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்ற நிலையினால் கைதி ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 10 பேர் காயமடைந்தனர்.
2: அமீரக செய்திகள்.
1: இணையத்தில் விற்பனை செய்யப்படும் பெப்டைட் ஊசிகளை பயன்படுத்த வேண்டாம் என அமீரக மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமீரகத்தில் அங்கீகாரம் பெறாத பெப்டைட் தயாரிப்புகளை ஆன்லைனில் விற்பனை செய்து விளம்பரப்படுத்தியவர்களுக்கு எதிராக சமீபத்தில் அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். போலி மருந்துகள் மட்டுமல்லாமல் மருத்துவர்களின் கண்காணிப்பு இல்லாமல் சக்தி வாய்ந்த மருந்துகளை தாங்களே ஊசி மூலம் செலுத்திக் கொள்வது மிகவும் ஆபத்தானது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர்.
2: உலகச் செய்திகள்.
1: தூதரக உறவுகளை மீண்டும் சீரமைக்க வெனிசுவேலா மற்றும் டொமினிக்கன் குடியரசு ஆகியன ஒப்புக்கொண்டுள்ளன. வெனிசுவேலா மற்றும் டொமினிக்கன் குடியரசு ஆகிய இரு நாடுகளும் தங்களுக்கிடையேயான தூதரக உறவுகளை மீண்டும் முழுமையாக ஏற்படுத்துவதற்கான பாதை வரைபடத்தில் இணைந்து செயற்பட ஒப்புக்கொண்டுள்ளன. 2024 நடைபெற்ற சர்ச்சைக்குரிய தேர்தலுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. அந்த அரசியல் பதற்றத்தை தொடர்ந்து தற்போது உறவுகளை மீண்டும் சீரமைக்கும் முயற்சிகள் தொடங்கியுள்ளன. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை, ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதை அடிப்படையில் உறவுகளை மீண்டும் வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளன.
2: விளையாட்டுச் செய்திகள்.
1: ஜாஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அவுகிப் நபி இந்திய டெஸ்ட் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இலங்கை சுற்றுப்பயணத்துக்கான இந்திய டெஸ்ட் அணியில் காயமடைந்த ஜாஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 29 வயதான வேகப்பந்து வீச்சாளர் அவுகிப் நபி சேர்க்கப்பட்டுள்ளார். அவுகிப் நபி சமீபத்தில்

அவுகிப் நபி இந்திய டெஸ்ட் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இலங்கை சுற்றுப்பயணத்துக்கான இந்திய டெஸ்ட் அணியில் காயமடைந்த ஜாஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 29 வயதான வேகப்பந்து வீச்சாளர் அவுகிப் நபி சேர்க்கப்பட்டுள்ளார். அவுகிப் நபி சமீபத்தில்

அவுகிப் நபி இந்திய டெஸ்ட் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இலங்கை சுற்றுப்பயணத்துக்கான இந்திய டெஸ்ட் அணியில் காயமடைந்த ஜாஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 29 வயதான வேகப்பந்து வீச்சாளர் அவுகிப் நபி சேர்க்கப்பட்டுள்ளார். அவுகிப் நபி சமீபத்தில்

0: பாட்காஸ்ட்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: வெல்கம் பேக் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து நீங்க கோல்டு காயின் வின் பண்ண போறீங்க, தெரியுமா? நீங்க இப்ப கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா கூடி சீக்கிரம் நீங்களும் கோல்டு காயின் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்படியே அதிகமாகும். எயின் கோல்டு வாலெட் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. ஆடி மாசம் வேற, ஸோ ஆடி பெருக்கு நன்னாள்ல எயின் கோல்டு வாலெட் ஆப் வழியா கோல்டு சேவ் பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? ஆஸ் லூ ஆஸ் ஒன் திருகாம்லேருந்து நீங்க வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். கூடவே நீங்க கோல்டு காயின் வின் பண்ணலாம். எயின் கோல்டு வாலெட் ஆப் பிளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது தமிழ் எஃப்எம் அப்படின்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேர் எமிரேட் நேம் சேர்த்து இப்படிலாம் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? கோல்டு காயின் கிடைக்கும். கோல்டு இன்வெஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சா ஆடி பெருக்கு நீ? அதே மாதிரி ஆடி மாசத்துல கோல்டு இன்வெஸ்ட் பண்ண நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு முடிச்சா இது தாண்டி ஆஸ் லூ ஆஸ் ஒன் திருகாம் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து எயின் கோல்டு வாலெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாமா? ரெண்டு மூணு நீங்க வந்து கோல்டு காயின் இன் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க போதும்.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app download பண்ணுங்க. தமிழ் FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து whatsapp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஓகே, 24 கேரட் தங்கம் 489.75 திரஹாம்ஸ், 22 கேரட் தங்கம் 453.50, 21 கேரட் தங்கம் 435 திரஹாம்ஸ், 18 கேரட் தங்கம் 372.7580.
1: இன்று தங்கத்தின் விலை
2: brought to you by Ain Gold Wallet ல நீங்க as low as 1 திரஹாம்ல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டைம் கோல்ட் காயின்ஸ் பார் இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, சோ பிஃபோர் வி கண்டினியூ அவர் ஷோ உங்களுக்கு ஒரு அப்டேட் வச்சிருக்கேன், அதையும் நான் வந்து கொடுத்துறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, அபுதாபியில் நீங்கள் பெட்டு வச்சிருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஸ்ட்ரே பாப்புலேஷனை குறைக்கிறதுக்காக, பெட் ரெக்கார்டை ட்ராக் பண்ணுறதுக்காக கிரேஸ் பீரியட் வந்து கொடுத்துருந்தாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதுவும் முடிந்த காரணத்தினால 2025 ஃபெப்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபெப் 3rd 2026 கிரேஸ் பீரியடும் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனை கட்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம். பட் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைசன்ஸ்ட் வெட்டினரி கிளினிக்கு ஃபஸ்ட்டு போகணும். அதுக்கப்புறமா பெட்டை பற்றி அவங்க ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுவாங்க. பேசிக் ஹெல்த் செக்அப்லாம் முடிச்சுட்டு டிஏஎம்எம்ல உங்கள் எமிரேட் ஐடிலாம் போட்டு யூஏஇ பாஸ் வச்சு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம், சரியா? ஸோ இண்டிவிஜுவல் ஓனர்ஸ்க்கு இப்போ வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து யூஏஇ பாஸ் இருக்கணும், பெட்டு இருக்கணும், எமிரேட் ஐடி இருக்கணும், வேக்சினேஷன் ரெக்கார்ட்ஸ் இதாக இருந்தால் அதையும் நீங்கள் வந்து போடணும். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது பெட்டு வச்சிருந்தாங்கன்னா உங்கள் கிட்ட இதை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Masala Cafe brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: கண்ணா 91 போடு.
4: என்னது
1: 90s not out.
2: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திரஹம்ஸ் தான்.

தியார் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
2: எனி க்ளூ?
1: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா
2: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
1: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
0: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில் கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
3: கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் எயின் கோல்ட் வாலெட். நீங்க கோல்ட் காயின் வின் பண்ணுமா? இப்பவே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ் FM னு கோட் போட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 க்கு ஆகஸ்ட் 5th குள்ள வாட்ஸ்அப் பண்ணா கோல்ட் காயின்ஸ் வின் பண்ணலாம்.
0: எயின் கோல்ட் வாலெட்ல as low as 1 dirhamல இருந்தே கோல்ட் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட நீங்க உங்க சேவிங்ஸை கோல்ட் பார்ஸ், காயின்ஸ், ஜுவல்லரி இல்லனா கேஷா கூட ரிடீம் பண்ணிக்கலாம். 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி, எயின் கோல்ட் வாலெட்.
4: ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஐ ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்,
5: தமிழ் FM தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது, மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார் அவரு?
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
7: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
6: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. City Seasons Hotel Burj Man Dubai ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase ல கலந்துக்கோங்க. உங்க favorite location ல property-ய வாங்குங்க.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே. நான் ஆர்ஜி பேசிட்டு
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty monthly EMI vero 966 dirhams da.
0: ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிராஃபிக் ஈஸி அவுட் ஆகிட்டே வருது. E311 இந்த குளோபல் வில்லேஜ் கிட்டே இருந்த டிராஃபிக் வந்து இப்போ மச் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி வர்சான் 2 கிட்ட E44 கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. டுவர்ட்ஸ் துபாய் சஃபாரி பார்க் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா E311 டுவர்ட் சார்ஜா நல்ல ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி மலையா ஸ்ட்ரீட்லேயும் அங்கங்கே டிராஃபிக் இருக்குது. ஸோ E611 டுவர்ட்ஸ் அல்த இது ரோட் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கன்னா அங்கேயும் வந்து ஸ்லோவாக
1: இருக்குது. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: All right, நீங்க வந்து இப்போ ரெக்கமெண்டேஷன் கொடுப்பனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சு கோல்டு காயின் வின் பண்ணுவீங்களா? ஐன் கோல்டு வாலெட் ஆப்பை இப்பவே நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றது மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கோல்டு காயின் கிடைக்கும். பிளே ஸ்டோர் இல்லைனா ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்றப்போ தமிழ் எஃப்எம்னு ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணுங்க. ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்றது மூலமா உங்களுக்கு கோல்டு காயின் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க சரியா? ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன மேட்சஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சும்மா நான் ஒரு சம்மரி பார்த்தேன். இப்போதைக்கு ஃபுட்பால் மேட்சஸ் எதுவுமே கிடையாது, பட் கிரிக்கெட்ல வந்து இந்த 100 அப்படிங்கிற டோர்னமெண்ட் ரொம்ப சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. அதை ஒரு பக்கம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். காமன்வெல்த் கேம்ஸ் வந்து ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அதில் இந்தியா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நல்ல பின்னாடி இருந்தாலும் கடைசியில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்து இந்தியா 4வது இடத்துல முடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா, செகண்ட் இங்கிலாந்து, அடுத்து கனடா, அடுத்து இந்தியா. ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் இப்போது கிளாஸ்கோவில் நடந்து முடிஞ்சில்ல, அதில் இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 4th பிளேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ நீங்கள் என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்னும் ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கேன். 600,000 dirhams வரைக்கும் நீங்கள் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணலாம். அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையுமே நீங்கள் வந்து பைசா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேஷ் ப்ரைஸஸ் தாண்டி ஜெட்டோர் T1 கார் வின் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. 13 August வரைக்குமே மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க.
1: Chillax song of the hour.

0: 89.4 தமிழ் FM.
1: சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ UAE, பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங். டீஸ் அண்ட் சீஸ் அப்ளை.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
6: சார் ஒரு நிமிஷம், நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: சூர்யாவும் மமிதா பைஜுவும் நடிச்சிருக்காங்க. விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படம் அமீரகத்தில் ரிலீஸ் ஆக போகுது August 14th. இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு நாள் மட்டும் ஜாலியாக போயிட்டு நீங்களா பார்க்கலாம். இந்த படத்துக்கான கபில் பாஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து 89.4 தமிழ் கேளுங்க, இல்லை ரேடியோலேயே சோஷியல் மீடியாவில் காண்டாக்ட் வைப்போம். அண்ட் இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யார் தெரியுமா? ஃபாஸ்ட் ஃபிலிம். இப்போ நீங்கள் 800-8940 கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச படம் கேட்கலாம். 800-8940 யூஏஇலேருந்து கூப்பிட்டீங்க +971-43-59-5525 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
1: வணக்கம் ப்ரோ.
0: உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ.
1: பிலால் பேசுறேன் ப்ரோ.
0: பிலால், நல்லா இருக்கேன் பிலால், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: ஓகே பிலால், சூப்பர். என்ன பாட்டு வேணும் பிலாலுக்கு?
1: நமக்கு வந்துட்டு ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு அந்த பாட்டு போடுறேன்.
0: ஓகே, எந்த ராசாத்திக்காக பிலால் இந்த பாட்டு வந்து டெடிகேட் பண்றீங்க?
1: அப்படிலாம் இல்ல ப்ரோ, கொஞ்சம் பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு ரீல்ஸ் பார்த்து பார்த்து கொஞ்சம் மைண்டுக்குள்ள அதே ஓடிட்டு
0: இருக்குல்ல.
1: ஆமா ப்ரோ, இப்ப இதுவும் ஆல்பம் சாங் இப்ப 2014-15-16 எல்லாம் வந்துடலாம். அந்த ஆல்பம் சாங் ரெண்டு இந்த ரெண்டு தான் வந்துட்டு மைண்டுக்குள்ளேயே ஓடிட்டு கிடக்குது.
0: என்ன ஆல்பம் சாங் புரியல?
1: நம்ம ஹாவாக் பிரதர்ஸ் அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கலாம் உங்களுக்கு.
0: அப்படி
1: எனக்கு
0: ஒரு ஆசைக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எனவே தேங்க்யூ பிலால் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. ஹாவ் அ நைஸ் டே மிஸ்டர் பிலால். அண்ட் நான் அப்படிங்க இந்த கிளம்புற ஃப்ரெண்ட்ஸ், நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எது இருந்தாலும் தமிழ் எஃப்எம் உடைய சோஷியல் மீடியா பேஜில் தெரியப்படுத்துங்க. நாளை சந்திப்போம், சேம் டைம், பை பாய்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Masala Cafe brought to you by Corporate Tax on time ka file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property ya vaanga.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of ழகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 055-524-1536.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம்.
3: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் பெருகும் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காற்றில் பறக்க விடாமல் தீவிரமாக செயற்பட வேண்டும். அதுவரை கழகத்தின் போராட்டம் தொடரும் என்று அவர் கூறினார். காவிரி பெருக்கெடுக்க வேண்டிய ஆடிப்பெருக்கு நாளில் டெல்டா விவசாயிகள் ஆதங்கம் பெருக்கெடுக்க போராடி வருகின்றனர் என்று அவர் இஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். ஆடி 18 பொங்கி வரும் புது புனலை வரவேற்ற காவிரிக்கரையின் மைந்தர்கள் விவசாய விரோதி விஜய் ஆட்சியின் சோம்பேறித்தனத்தால் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் என்று கூறினார். இதேவேளை காவிரி விவசாயிகளின் கண்ணீர் துடைக்க மக்கள் மன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம் என அனைத்து தளங்களிலும் கழகத்தின் குரல் தொடர்ந்தும் ஒலிக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: கேரளத்தில் தொடரும் கனமழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் கனமழை பெய்து வருவதுடன் அதில் சிக்கிய 7 பேர் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி முன்னெடுக்கப்படுவதாகவும் மீட்புக் குழுவினர் தெரிவிக்கின்றனர். கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே நிலச்சரிவு போன்ற சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. கனமழை வெள்ளத்தில் சிக்கியவர்களில் 11,000 மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல் மந்திரி வி டி சதீஷன் தெரிவித்தார். கேரளத்தில் கனமழை தொடர்ந்தும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் இன்று மேக வெடிப்பு ஏற்படும் சாத்தியம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழையுடனான வானிலை நிலவி வருகின்றது. மகாவலி கங்கையை ஆண்டிய தாழ்நில பகுதிகளுக்கு அடுத்த 48 மணி காலங்களில் பெரு வெள்ள நிலைமை ஏற்படுவது குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் எதிர்வரும் August 5 பிற்பகல் 1 வரை அமலில் இருக்கும் என இலங்கை நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகாவலி கங்கையின் மேல் நீரேந்து பகுதிகளில் கடந்த சில மணி நேரங்களில் பெய்த மழையினால் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: அமீரக செய்திகள்.
4: எதிஹாத் ரயில் பயணிகளுக்காக ராயல் டு ரோடு கார் வாடகை சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் முதன்முறையாக அறிமுகமாகும் ரயில் டு ரோடு சேவையின் மூலம் எதிஹாத் ரயில் பயணிகள் ரயில் நிலையங்களில் இருந்தே நேரடியாக கார் வாடகைக்கு எடுத்து தங்களது பயணத்தின் இறுதிக்கட்டத்தை எளிதாக்க நிறைவு செய்ய முடியும். த்ரிப்டி கார் ரெண்டல் UAE நிறுவனம் எதிஹாத் ரயிலின் தேசிய பயணிகள் ரயில் வலையமைப்பில் கார் வாடகை சேவையை வழங்குவதற்காக எதிஹாத் ரயிலுடன் 5 ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளதாக இன்று அறிவித்துள்ளது.
2: உலகச் செய்திகள்.
4: யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் அமேசான் என அழைக்கப்படும் வைல்ட் பெரிஸ் கிடங்கு சேதமடைந்துள்ளது. யுக்ரைன் நடத்தியதாக கருதப்படும் ட்ரோன் தாக்குதலில் ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆன்லைன் விற்பனை நிறுவனமான வைல்ட் பெரிஸுக்கு சொந்தமான ஒரு கிடங்கு தாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான காணொலி காட்சிகள் வெளியாகியுள்ளதுடன் மாஸ்கோவில் இருந்து சுமார் 110 கிழக்கே உள்ள விளாடிமீர் பகுதியில் அமைந்துள்ள கிடங்கின் அருகே சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டுள்ளமை பதிவாகியுள்ளது. வைல்ட் பெரிஸ் நிறுவனம் ரஷ்யாவின் மிகப்பெரிய ஆன்லைன் சில்லறை விற்பனை நிறுவனமாகும். அதன் தாய் நிறுவனத்தின் மதிப்பு சுமார் 12.6 அமெரிக்க டாலர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: தமிழ் பாட்டாச்சு கேட்போம். 89.4 the month.
6: Star of the month.
7: Hello everybody, this is DSP.

0: the month.
1: Star of the month.
2: Hello, everybody. This is DSP.
0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய வாரம் புதிய மாதமும் தொடங்கிவிட்டது இல்லையா? இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அழகரும் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். சமூக வலைதளம் பக்கம் போனா ஒரே சர்ச்சையா இருக்கு. என்ன சர்ச்சை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, கருப்பு சரியா அல்லது கருப்பு சரியா, இது எப்படி வந்து நாம எழுதணும்? கருப்புன்னு சொல்றது வந்து தவறான ஒரு பதம். கருப்பு என்று எழுதுறது சொல்றதுதான் சரி, மிகச்சரியானது. கருப்பு அப்படின்னு சின்னரானா நம்ம போடுறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப தவறானது அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை. அது சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த சர்ச்சைக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று இருட்டடிப்பு இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து பல பேர் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அது என்ன காரணத்துக்காக அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஒரு எழுத்து கருப்பு, அதாவது கருப்புன்னு நம்ம சொல்ல வேண்டியது, கருப்புன்னு நம்ம பயன்படுத்திட்டு வாரோம் அப்படிங்கிறதுக்கு இலக்கண ரீதியாக சில வழுக்கள் இருக்கலாம், சில காரணங்கள் இருக்கலாம். அதை வந்து விளக்கிறதை விட்டுட்டு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாற்று இருட்டடிப்பு இருக்கு தெரியுமா, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்றது ஆதாரம் இல்லாத இந்த திசை திருப்புற மாதிரியான செயல்கள். இதை வந்து சமூக வலைதளங்கள்ல யாரு பண்ணாலும் எப்பவுமே அதுக்கு வன்மையான கண்டனங்களை வந்து நாம தெரிவிக்கிறது உண்டு. அது மாதிரிதான் அந்த ஒரு பதவிக்கு கிளையும் நான் போயிட்டு வந்து வன்மையான கண்டனங்களை சொல்லி இருந்தேன், இது வந்து தவறான ஒரு விஷயம், நீங்க வந்து வைரல் ஆகிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை வந்து பரப்புறீங்களா அப்படின்னு. எனவே இந்த கருப்பு கருப்பு இது சம்பந்தமான அந்த வேறுபாடு என்ன, ரெண்டு சொற்களுக்கும் என்ன வேறுபாடு, ஒரு எழுத்து மாறினா என்ன மாதிரியாக தமிழ்ல வந்து பொருள் மாறுபடுது, இது பற்றி நாம பேசலாமா இன்னைக்கு? சரி, தொடர்ந்து நாம பேசலாம். அடுத்து மாலை மங்கும் நேரம் பாட்டு வருது, ரௌத்ரம் படத்துல இருந்து. அதுக்கப்புறமா பாதி காதல் பாட்டு வருது, மோதி விளையாடு படத்துல இருந்து. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நாம பேசலாம். இது சார்ந்து, இப்ப நான் சொன்ன விஷயம் சார்ந்து உங்களுடைய கருத்து என்ன, இல்ல இதுதான் சரி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அழைப்பிடுங்க. 800-894-0 என்ற எண்ணுக்கு, அது மட்டும் இல்லாம கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து நீங்க சொல்லலாம். சரியா, பாட்டு கேட்டுட்டு வாங்க பேசலாம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டானாச்சா? 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் Silks, Dubai, Sharjah, Abu Dhabi.
5: Joy Alukasle, Ungalukaga, the joy of summer. In the summer, Unga purchases kaana coolest deals. Inga irukku diamond jewelry vaangna free cash vouchers. 1.99% lende assured aana miga kurainda seikooli. Palaya thangatha exchange panumbodhu 0% deduction. Idhu mattum illama innum ekkachakkamaana offers Joy Alukasle. Indiaku trip plan pandreengala? GCC Joy Alukasle naga vaangna import duty la 15% varai save pannalam. Adhiga benefit ungalku da. Miss pannadadinga. Indha exclusive summer offers August 9th varai mattum da.
6: Terms and conditions apply.
7: Joy Alukas, world's favorite jeweler.
8: This hour of Raganam is brought to you by Yaal Kalviyagam. அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க Yaal Kalviyagam. Contact 0555241536.

ரகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில 2:24 ஆயிட்டு இருக்கு. கருப்பா கருப்பா எது சரி அப்படின்னு ஒரு கேள்வி. இதுல இப்ப இந்த மாதிரியான சந்தேகங்கள் வரும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தொல்காப்பியத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு நாம தேடுவோம். தொல்காப்பியத்தை பொறுத்த வரையில அங்க நிறம் பற்றிய விஷயங்கள் எங்கேயுமே குறிப்பிடப்படல. ஆனால் இந்த கருப்பும் சிவப்பும் இது சம்பந்தமான ஒரு விஷயம் வருது. கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. வெகுளி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நீங்க நினைக்கிற வெகுளி கிடையாது. வெகுளி என்றது கோபத்தினுடைய ஒரு படிநிலை, சரியா? கோபம், அந்த கோபத்திலையும் நமக்கு வந்து முகமெல்லாம் அப்படியே கருத்து போடுற மாதிரி சிலருக்கு கோபம் வரும் இல்லையா? கலரா இருக்கிறவங்களுக்கு சிவந்து போகும் முகம், அந்த மாதிரி கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் அப்படின்னு தொல்காப்பியர் வந்து சொல்லி இருக்காரு. புரிஞ்சுதா? கருப்பும் சிவப்பும், கருப்பா இருக்கிறவங்களுக்கு, நம்மள மாதிரி மாநிலமா இருக்கிறவங்களுக்கு வந்து முகம் வந்து கோபம் வரும்போது நமக்கு முகம் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் இருட்டாகும், கருத்து போகும். அதே மாதிரி கலரா இருக்கிறவங்களுக்கு சிவந்து போகும். இதைத்தான் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் அடிப்படையில கருப்பு அப்படிங்கறத நாம எடுத்துடலாம். இது கருப்பு அப்படிங்கறது தான் நாம வந்து நிறத்துக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை சொல் அப்படின்னு சொல்லலாம். கருப்பு அப்படிங்கிறது பெரிய ரூணா நம்ம போடுறது, சின்ன ரூணா போட முடியாது. அதே மாதிரி கலர், ரெட் கலர், சரியா? சிவப்பு கலர் நிறத்துக்கும் வந்து சிவப்புன்னு தான் நம்ம சொல்லணும், சிகப்புன்னு சொல்ல முடியாது. இந்த கருப்பு அல்லது சிகப்பு இது ரெண்டுமே வந்து பண்பு பெயர் அப்படின்னு சொல்லப்படுது. பண்பு அப்படின்னா அந்த சொல், அந்த விஷயம் நமக்கு உணர்த்தக்கூடிய பண்பு என்னவா இருக்கு. கருமேகம், கார்குழல், இந்த மாதிரிலாம் வருது இல்லையா? இதுல வந்து முன்பகுதி பாத்தீங்க அப்படின்னா கரு அப்படின்னு வரும். எனவே அந்த ஒரு பொருளை விவரிக்கிறதுக்கான விஷயமாகத்தான் அந்த கரு அப்படிங்கிறது, இல்லாட்டி கருமை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. எனவே அது வந்து பண்பு பெயர் என்று சொல்லப்படுது. இப்போ சிவத்தல் அப்படின்னு ஒரு, இந்த சிகத்தல் அப்படிங்கிற ஏதாவது வினைச்சொல் இருக்கா? இப்ப சிகப்பு அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, சிகத்தல் அப்படிங்கிற ஏதாவது வினைச்சொல் இருக்கா? இல்ல, சிவத்தல் அப்படின்னு இருக்கு. எனவே சிவப்பு என்றதுதான் பிழையற்ற சொல் அப்படின்னு சொல்லப்படுது. கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம பேசலாம். மழைப்படுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு அடுத்து பீமா படத்துல இருந்து எனதுயிரே பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல ஹங்குவா பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க.

0: டாடி, தமிழ்எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: This hour of ராகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கு இல்லையா? எத்தனை தடவை வந்து அதை வந்து விளக்கினாலும் சில நேரங்களில் மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ கருப்பு கருப்பு இந்த ரெண்டு சொற்களுக்கும் இடையிலான வேறுபாடு என்ன அப்படின்னா, நான் இவ்வளவு காலமா கருப்பு அப்படிங்கிறது நிறத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது என்ற அடிப்படையில் நான் வந்து சொல்லிட்டு வந்தேன். ஆனால் கருப்பு என்பதுதான் சரி அப்படிங்கிறது இப்போ நான் தெரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம். கருமை அல்லது கருப்பு அப்படிங்கிறது கருப்பு நிறத்தினுடைய ஒரு பண்பு பெயர் அப்படிங்கிற முடிவுக்கு நாம் வர முடியும். சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் வந்தப்போ இது மாதிரியே ஒரு சர்ச்சை உருவானதாக ஒருத்தர் வந்து இப்போ அழைப்படுத்த சொல்லியிருந்தார். ஆனால் அதற்குரிய பதில் வந்து இதுவரையுமே எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போதான் இந்த கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்கிற விஷயத்தை வந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொல்காப்பிய அடிப்படையில் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள், முகம் வந்து கருத்தா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும், கோபத்தில் வந்து முகம் கருத்தா அல்லது சிவந்து போனால் அதை வந்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஆனால் இதை படிக்கும் போது எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யுது. இப்போது கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இப்போ கோபம் அப்படிங்கிறது என்ன, அது கூட ஒரு பண்பு தானே இல்லையா? அதை நம்ம கண்ணால் எடுத்து நம்ம வந்து பார்க்க முடியாது இல்லையா? அப்போது அதுவும் ஒரு பண்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் வருது. அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கருப்பு அப்படிங்கிறது தான் பண்பு பெயரோ கருப்பு அப்படிங்கிறது நிறத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறதோ அப்படின்னு இப்போ இந்த சந்தேகங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிர ஆராய்ச்சி நாம் பண்ணும்போது தான் அதுக்கு வந்து நமக்கு தெளிவு கிடைக்கும். ஆனால் இப்போது இதுவரை மேற்கொண்ட ஆராய்ச்சி அடிப்படையில், தேடுதல் அடிப்படையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கருப்பு அப்படிங்கிறது தான் நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், கருமை அப்படிங்கிறது பண்பு பெயர், கார் குழல் கார் மேகம் அப்படின்னு சொல்கிறோம், வேறு என்ன கார் இருள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன அப்போது கார் இருள்னு தானே சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். கருமையான இருள், அந்த இருளினுடைய தன்மை வந்து என்னது, கருப்பாக இருக்கிறது தானே. அதனால் அதனுடைய தன்மைக்காக அது கார் இருள் என்று சொல்லப்படுது. இந்த சந்தேகம் இன்னும் வளர்ற மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்கலாம், கொஞ்சம் தேடி இன்னும் கொஞ்சம் படிக்க முடியுமா அப்படின்னு, அது சம்மந்தமான இன்னும் ஏதாவது விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்வேன் சரியா? அடுத்து அயோத்தி படத்திலிருந்து காற்றோடு பட்டம் போல அந்த பாட்டு வருது. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் காதல் நீதானா பாட்டு வருது. டைம் படத்திலிருந்து கேட்டுட்டு வாங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of ரகரம் is brought to you by யாழ் கல்வியகம். அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க யாழ் கல்வியகம். Contact 0555241536.

0: என்ன, இன்று முதல் 7 நாட்களுக்கு மழையா? இன்னையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்ல கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கிழக்கு தெற்கு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாலி தான். இந்த ராசல் கைமா ஃபுஜைரா பக்கம் இருக்கிறவங்களுக்கு, அலைன் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை. எப்படி இருக்கு, துபாய் பக்கமும் கொஞ்சம் அனுப்பிவிட முடியுமா மழை பெஞ்சதுன்னா? சரி, இன்னையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 7 நாட்களுக்கு தொடர்ச்சியான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பரவாயில்ல. இந்த ஒரு கோடை வெப்பத்தை தணிக்கிறதுக்கு அந்த ஒரு மழை வந்து கண்டிப்பாக தேவைதான். ஆனால் அது வந்து வெறுமனே ஃபுஜைரா அலைன் பக்கம் மட்டும்தான் தேவையா அப்படின்னா இல்லை, துபாய் பக்கமும் எங்களுக்கும் கொஞ்சம் தேவை, அபுதாபி பக்கமும் தேவை. பிரியா தான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு. அப்படி சொல்லி சொல்லி அப்பப்போ வந்து மழை வந்து வரும் அவங்க வாய் முகூர்த்தம் பார்த்தீங்களா? சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா. மனசு தொட்டு மட்டும் பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. கருப்பு கருப்பு சம்பந்தமான அந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு அது தீர்ந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க, ஈஸியா இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, கருப்பு சிவப்பு இந்த ரெண்டு பொருள்களும் வந்து வெகுளி பொருள் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. வெகுளினா என்ன? கோபம். கோபம் வரும்போது உங்க முகம் வந்து எப்படி கருத்து போகும், எப்படி சிவந்து போகும், அதை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ரெண்டு சொற்களும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். எனவே நிற அடிப்படையிலையும் இதை நாம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நாம் சொல்லப்படுது. இந்த கருமை அல்லது கார் இதெல்லாம் இந்த சொற்கள் எல்லாமே வந்து கருப்பு நிறத்தினுடைய பண்பை குறிக்கக்கூடிய சொற்கள். எனவே அது பண்பை குறிக்கும் சொற்கள். நிறத்தை குறிக்கிறதுக்கு நாம கருப்பு அப்படின்னு தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி சிவப்பு அப்படின்னு தான் பயன்படுத்தணும். வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: நான் முகமது பேசுறேன், துபாயில இருந்து.
0: சொல்லுங்க முகமது.
1: எனக்கு வந்து பட்டின பிரவேசம் படத்துல இருந்து வா நிலா நிலா பாட்டு வேணும்.
0: சரி, வா நிலா நிலா இல்ல, உன் வாலிபம் நிலா. என்ன ஒரு அழகான பாட்டு இல்ல?
1: கண்ணதாசன் எழுதின மிகப்பெரிய ஒரு படைப்பு அது.
0: ஆமா ஆமா, லாலாலான்னு முடியும்.
1: ஆமா, லாலாலதான் ஆரம்பிக்கும் கடைசியில, அதே மாதிரி சூப்பரா லாலாலயே முடிஞ்சது.
0: இல்ல இல்ல, ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சொல்லுமே லாலாலா. வான் நிலா நிலா அல்ல, உன் வாலிபம் நிலா, அந்த மாதிரி லாலாலான்னு
1: கூட ஒரு இதுல. சரி, ஒரு எம்எஸ்சி சார் கூட சொல்லிருப்பாரு, மாதிரி மதுரை நிலா மட்டும்தான் இல்ல, எல்லாம்
0: சொல்லிருப்பாரு. சரி சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. சரியா, நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: சரி, அந்த பாட்டோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நாம வந்து சந்திக்கலாம், சந்திச்சு நிறைய விஷயங்களை பேசலாம். சரியா, விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: coming up next.
1: அடுத்து வருவது Rock with Raja.
0: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC. Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாயில் அமல்படுத்தப்பட்ட நெகிழ்வான கோடை வேலை நேர திட்டத்தின் காரணமாக 98% ஊழியர்கள் தாங்கள் முன்பை விட அதிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த முயற்சி கடும் கோடை வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதுடன் ஊழியர்களின் உடல் நலம், மனநலம், வேலை வாழ்க்கை சமநிலை மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் செயற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பல நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு நெகிழ்வான வேலை நேரம் மற்றும் குறைக்கப்பட்ட பணி நேரம் போன்ற வசதிகளை வழங்கி வருகின்றன. இதனால் பணியாளர்களின் திருப்தி மற்றும் பணியிட செயல்திறன் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைக்கு திட்டமில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் நடைபெறவுள்ளதாக கூறப்படும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகளை வரவேற்கவோ அல்லது ஈரான் தரப்பில் இருந்து பிரதிநிதிகளை அனுப்பவோ தற்போது எந்த திட்டமும் இல்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். மேலும் ஓமானுடன் ஆலோசிக்கப்பட்டு வரும் புதிய ஹோர்முஸ் கடல் சந்தி வழித்தடத்தில் கப்பல்கள் செல்லவும் வெளியேறவும் தனித்தனி பாதைகள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே ஈரானுடன் ஓர் ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் இன்று தொடங்க உள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
4: காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்தார். விகிதாசார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு அளிக்க தவறிவிட்டது என்று விஜய் கூறினார். காவிரி ஆணைய உத்தரவுக்கு பிறகு பிலிகுண்டுலுவுக்கு வெறும் 550 கன அடி மட்டுமே தண்ணீர் வருகின்றது என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். கர்நாடக அணைகளில் மொத்தமாக 77.53 TMC நீர் உள்ளது. ஆக தமிழ்நாட்டுக்கு திறப்பதில் சிரமம் இருக்காது என்று விஜய் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
4: எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கம் காரணமாக மக்களவையை நாள் முழுவதும் சபாநாயகர் ஒத்திவைத்தார். டெல்லியில் மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக அமித் ஷா பதிலளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பின. மாநில அரசுகளை மாணவர்கள் வழக்குகளை வாபஸ் பெறலாம் என்றும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீதான வழக்குகளை மாநில அரசுகளை வாபஸ் பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மாணவர்கள் மீது குற்ற வழக்கு இருந்தால் அவர்கள் மீதான வழக்கு வாபஸ் பெறப்பட மாட்டாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று கனமழையுடனான வானிலை நிலவி வருகிறது. இதனால் கண்டி மாவட்டத்தின் சகல பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்ட நிலையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக மத்திய மாகாணத்தின் 6 வலயங்களுக்குட்பட்ட பாடசாலைகளுக்கு இன்றைய தினமும் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் இன்று லீவாவில் அதிகபட்சமாக 48°C அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ராசல் கைமாவில் 46°C, உமல் குவைனில் 45°C, அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் முறையே 44 மற்றும் 38°C இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு சில பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக கிழக்கு மற்றும் தென் பிராந்தியங்களில் மழையுடனான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: With Raja.
5: Stay tuned.

0: Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
5: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
4: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒன்னு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
6: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
7: There is no place like home. There's no home like that.
8: For registrations, call 056-357-9474.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: We'll be back after a short commercial break.
3: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip1 dubai.
4: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
5: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
6: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: வெறும் 999 பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க.
5: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
6: ராக் வித் ராஜா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
4: எனி க்ளூ?
3: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
4: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
3: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
5: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் Silks, Dubai, Sharjah, Abu Dhabi.
6: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
7: August 7, mark your dates.
8: போலீஸ கொல்லுவா? டாக்டர் கொல்லுவா?
7: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இத விட பெருசா action, drama, full on mass.
9: Anirudh Music la DC August 7 mudal releasing in cinemas by the Plot Pictures.
10: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஆனா எனக்கு கிடைச்சது
12: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
13: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
14: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
12: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய் அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spot la unga plotta book pannunga.
2: You are back.
9: Mastro Insta.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: அபுதாபியில் செல்ல பிராணிகளை வளர்ப்போர் அதனை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் நிறைவடைந்தது. இந்நிலையில் பதிவு செய்யாதவர்களுக்கு ஒரு செல்லப்பிராணிக்கு 1000 திர்ஹாம்ஸ் வீதம் அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த கட்டாய பதிவு முறை செல்லப்பிராணிகளின் விவரங்களை ஒருங்கிணைந்த தரவுத்தளத்தில் பதிவு செய்வது, தடுப்பூசி மற்றும் கால்நடை மருத்துவ சேவைகளை திட்டமிடுவது, தெருநாய்கள் மற்றும் தெருப்பூனைகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது மற்றும் விலங்கு நலனை மேம்படுத்துவது நோக்கங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது.
1: உலகச் செய்திகள்.
2: இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் உள்ளதாக அமெரிக்க தூதர் தெரிவித்துள்ளார். ரோம் நகரில் நடைபெற்று வரும் இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தை குறித்து நம்பிக்கை அளிக்கும் முன்னேற்றம் இருப்பதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதர் மைக்கேல் இசா தெரிவித்தார். எனினும் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு முன் இருதரப்பும் தெளிவான செயல்முறையில் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் பல பணிகள் நிறைவடைய வேண்டியுள்ளதாகவும், அவசரமாக விடயங்களை முன்னெடுப்பது பொதுமக்களின் பாதுகாப்பை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தலாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
2: கருகிய குறுவை பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மீதமுள்ள நெற்பயிர்களை பாதுகாக்கும் வகையில் விவசாயத்துக்கு 24 மணி நேரமும் விலையில்லா மும்முனை மின்சாரத்தை தொடர்ந்தும் தடையின்றி வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூரில் இருந்து தாவிக்க அரசு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று அவர் குற்றம் சுமத்தினார். இதனிடையே தமிழக விவசாயிகளுக்கு சாகுபடி இழப்பீட்டுக்கான சிறப்பு தொகுப்பை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் பங்கிபூர் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் முன்னிலையில் உள்ளார். பீகாருக்கு நல்ல தலைமை தேவை என்பதை மக்கள் உணர்த்தியுள்ளதாக அவர் கூறினார். வாக்களித்தவர்களுக்கு நன்றி, வாக்களிக்காதவர்களுக்கும் செயலாற்றுவேன் என்று பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகளும் பரீட்சைகளும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பேராதனை பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. எவ்வாறாயினும் பல்கலைக்கழகத்தின் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமது சொந்த பிரதேசங்களுக்கு பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய மாணவர்கள் அவ்வாறு புறப்பட்டுச் செல்ல முடியும் என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக வீடுகளுக்கு செல்ல முடியாத மாணவர்கள் சரசவை மெதுர விடுதியை தவிர்த்து பல்கலைக்கழக விடுதி நிர்வாகத்துக்கு அறிவித்து தங்கியிருக்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழையுடனான வானிலை தொடர்கிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 89.4 Tamar FM. Namma Radio, Namma Music. Star of the Month.
3: Hello everybody, this is DSP.

ஆகஸ்ட் 31 ஸ்கூல்லாம் வேற ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு மாசம் இருக்கு, டிராஃபிக் இல்லாம ஜாலியா சந்தோஷமா வந்து மன நிம்மதியா வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த மாசத்துலேருந்து வழக்கம் போல ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா என்ன, இந்த வாரம் பீக்ல எட்டியிருக்கே சூடு. ஓகே ஓகே, எனிவேஸ் லெட்ஸ் பிகின். நியூ மந்த், நியூ எனர்ஜி, நியூ ஷோ.

0: கே 413 ஆன் த கிளாக். வெல்கம் பேக் டு த ஈவினிங் கலர். ஓகே, சந்தோஷம். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி, சும்மா ஒரு நைட்டு டயர்டாக போய் படுத்தோம்னா கண்ணை மூடி கண்ணை அடுத்த நாள் திறக்கும் போது விடுந்துருச்சான்னு இருக்கும்ல, எனக்கு அப்படி தான் இருந்தது இந்த வாரம். போன வாரம் அப்படி இல்லை, பரவாயில்லையே. சனி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் இவ்வளோ நீளமா? 2 days 48 hours இஸ் ஸோ பிக், ஓ மை காட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நானே. இந்த வாரம் வந்து வெறும் ஒரு ஒன் நைட் ஸ்லீப் மாதிரி போயிடுச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. சில நேரம் நம்ம செய்கிற செயல்கள், அப்புறம் நம்ம மீட் பண்ணுற மக்கள், நம்ம பண்ணுற விதம், நம்ம பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் தான் வந்து இந்த டைம் எவ்வளோ வேகமாக ஓடணும் இல்லை எவ்வளோ ஸ்லோவாக ஓடணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது போல். ஒரு சில நேரம் இந்த டைம் டைலேஷனில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஆமாம், இங்கே பாருங்கள், என்னோட ஒரு மணி நேரமும் உங்களோட ஒரு மணி நேரமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு மணி நேரம் அப்படி போயிருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஸோ 60 நிமிஷம் எப்பட்றா பெஞ்சு தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துருக்குறது அப்படின்னு சொல்லி லாங்கராக உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துருக்கும். அது நம்ம இருக்கிற இடம், யாரை மீட் பண்ணுறோம், என்ன செய்கிறோம், அதெல்லாம் பொறுத்து அது டிசைட் ஆகுது. சரி, ஓகே, ஏது எப்படியோ. வெல்கம் பேக். இந்த வாரம் சனிக்கிழமை உள்ளதுலேயே பீக் சம்மர் சூடு வந்து ரெக்கார்டாகிருக்கு இன்றைக்கி. இந்த வாரம் வரப்போகிற காலங்களில் எப்படி இருக்குன்னு தெரில. நான் அஃபிஷியலி சம்மர் வந்து ஆகஸ்ட் மிட்டோட எண்ட் ஆகிடும், ஆனால் சூடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஸ்டார் சொல்லுவாங்களே, அந்த சம்மர் ஸ்டார் வந்து கொஞ்சம் அப்படியே லோ ஆகி அப்படியே கொஞ்சம் மெர்க்குரியெல்லாம் கொஞ்சம் அப்படியே இறங்கி ஓரளவுக்கு சூடு குறையும்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து தியரட்டிக்கலி தான், ஆனால் ப்ராக்டிக்கலி பார்த்தா சூடு அப்படியே தான் இருக்கும். 45 டிகிரி 46 டிகிரி அப்படியே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் யூஏயில் இருந்திருக்கோம், அதெல்லாம் புதுசாக என்ன? யாராவது இஸ் எனிபடி நியூ டு தி யூஏஇ?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: So adeyda, the UAE has recorded its first 50 degree temperature ennikina Friday. அந்த அல் ஷவாமெக் அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது அபுதாபியில், சரியா? அங்கே தான் வந்து ஒரு மத்தியானம் ஒரு 2:30 வாக்கில் சும்மா ஜாலியாக வெளியில் போகலாமே, டீ குடிக்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 செகண்ட் வெளியில் எட்டி பார்த்தவங்களுக்குலாம் மண்டையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக கருகி போயிருக்கு, அந்தளவுக்கு சம சூடான் அப்படின்னு சொல்லி நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ரோலஜி வந்து சொல்கிறாங்க. இந்த மைல்ஸ்டோன் வந்து இட் ஹட் கம் ஆஃப்டர் டேஸ் ஆஃப் ஷோரிங் டெம்பரேச்சர்ஸ். அதாவது போன வாரம் வியாழக்கிழமை 49.6 டிகிரி இருந்திருக்கு, அப்புறம் வெள்ளிக்கிழமை 50 டிகிரியாக அப்படியே ஏறி இருக்கு. எங்கன்னா அந்த ஸ்வேஹான் அலீனு அந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு மத்தியான நேரம், ஆனால் உண்மையாகவே இந்த உச்சி நேரம்னு சொல்லுவாங்களே மத்தியானம் 12 மணி, ஆனால் எனக்கு தெரிஞ்சு யூஏயில் வந்து உச்சி நேரம் வந்து 2 மணி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஒரு 12 மணிக்கு கூட சும்மா வெளியில் எட்டி பார்த்துட்டு வரலாம், ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியும், வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அந்த சூடை. ஆனால் எங்காவது வண்டியை பார்க் பண்ணிவிட்டு எங்காவது நடந்து போங்களேன் ஒரு 5 நிமிஷம், எப்போ ஒரு 2 to 3 சத்தியமாக இந்த ப்ரெட்டை வந்து பேனில் போட்டு திருப்பா முட்டோம்னா எப்படி அடியில் மட்டும் கருகி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சைடு எந்த இடத்துல உடம்புல எந்த இடத்துல மட்டும் சன் போடுதோ அங்கே மட்டும் வேறு கலர் ஆகிடுறோம் நம்ம. அந்தளவுக்கு சூடு பயங்கர பீக்கில் இருக்குது. அதனால பார்த்து சேஃபாக இருங்க. என்ன நிறைய பேருக்கு
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: On the other hand, Fujairah-ல மழை அப்படிங்கறாங்க. எனக்கு என்ன இப்ப இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் இருக்காரு, UAE weather man அப்படினு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும் அவர. எங்க ஆபீஸ்ல நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுவோம். அந்த மனுஷனோட மெயின் வேலையே அவர் வந்து எங்கேயும் அந்த வானிலை ஆய்வு மையம் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணல. அவருடைய சொந்த இன்ட்ரெஸ்ட் எங்கெல்லாம் வந்து கிளவுட் இந்த மாதிரி செய்கிறது, எங்கெல்லாம் மழை வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த மாதிரி போடுவோம் அப்படி. அவரோட இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்தாலும் இங்கெல்லாம் சூட்டில் உட்காந்து வந்து வேர்க்குதுன்னு சொல்லி உட்காந்துட்டு இருப்போம். அந்த மனுஷன் மட்டும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு சந்தோஷமாக வீடு எங்கேயா இருக்கு நீ? நான் அவரை ஒருவாட்டி மீட் பண்ணியிருக்கேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வானிலை ஆய்வு மையம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களானா? இல்லை இல்லை, அவருடைய 2-3 டிவைஸ்லாம் வச்சு மழை எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சேஸ் பண்ணி அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்து போடுவார், இந்த இடத்துல இந்த டைமில் மழை வரும். ஆனால் உண்மையாகவே மனுஷன் சொன்னால் மழை வரும் அந்த மாதிரி. ஸோ அதனால் நீ யாராச்சும் வந்து இஃப் யூர் கோயிங் டு சேஸ் ரெயின் திஸ் வீக், ஜஸ்ட் கோ ஃபாலோ ஹிம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அவர். ஸோ எனிவேஸ் பேக் டு பேக் சாங்ஸில் ஸ்டார்டிங்கில் வந்து தனி ஒரு ஒன்லேருந்து அப்படி ஒரு பாட்டு வருது, கண்டுபிடிச்சிருப்பீங்களே. எனக்கு வந்து ஹிப்ஹாப் போட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்னா இந்த படம், அதுக்கப்புறம் இன்டர்நேட்டு நாளை, இது ரெண்டு தான் நான் சொல்லுவேன். சரி, ரெண்டாவது பாட்டு என்னாவது பாட்டு? நல்ல பாட்டு தான், எல்லாமே நல்ல பாட்டு தான், கேட்டு புனிங்க வரேன் நான். வெல்கம் பேக். அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜே பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கடக். ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ வை ஐ செட் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன்.
1: பேக் டு பேக்
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
1: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
1: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
3: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போட்றேன், நீ விழு.
3: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
0: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
1: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
5: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே, கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
1: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள், 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: வெறும் 9 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க.

ஓகே, வெல்கம் பேக். நம்ம ப்ராவோ, யூ ஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, இந்த சிறுத்தைன்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் நல்லா யோசிச்சு பார்த்தா சிறுத்தை சிவானே அந்த டிரெக்டருக்கு அந்த நான் அதனால தான் அந்த பேரே வந்துச்சு. ஆனால் சிறுத்தைக்கு அப்புறம் வீரம், வீரத்துக்கு அப்புறம் பெருசாக எந்த படமே செல்ஃப் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய படம் அவர் பண்ணார், அண்ணாத்த, அதுக்கப்புறம் ஆர்டரா வரல, அண்ணாத்த அண்ட் வேற என்ன, விஸ்வாசம். விஸ்வாசம் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து இந்த அம்மா சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு, குழந்தை சென்டிமெண்ட் போட்டாவே படம் தப்பிச்சிடும். ஏன்னா நமக்குலாம் வந்து ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி, எங்கேயோ ஒரு இடத்துல அது டச் ஆகிடும், ரிலேட்டபிளாக இருக்கும். அது அந்த மொமெண்ட்டில், அந்த ஒன்று ரெண்டு மொமெண்ட் வந்து மொத்த படத்தையே காப்பாற்றிடும் வச்சுக்கோங்களேன். சரி, விஸ்வாசம் ஓரளவுக்கு வச்சுக்கலாம், பட் விவேகம், அண்ணாத்த என்னால் அப்பா, அது கடைசியில் கங்குவா வரைக்குமே, கங்குவாலாம் வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச கங்குவாவை மொத்தமாகவே அந்த பீரியடுக்கு செட்டப்லேயே வச்சுருந்தா படம் கொஞ்சம் தப்பிச்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் படம் ரொம்ப சத்தம், இப்போ காரெல்லாம் கிழிஞ்சு போச்சு எனக்கு. அதுவும் கடைசியில் இதோ ஒரு கேரக்டருக்கு பயங்கரமாக பூஸ்ட் கொடுத்து கொடுத்து, அப்புறம் கார்த்தியவே வந்து ரத்தாங்கசுன்ற ஒரு ஒரு ஒரு கேரக்டரில் உள்ள இறக்கி, அவர் தானே ரத்தாங்கசன், இல்லை கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி மாதிரி அவரை காட்டினாங்கல்ல, அதெல்லாம் வந்து தியேட்டரே வந்து அப்படியே சில்லறையை சிதற விட்டு பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். கடைசியில் வந்து பீப்புள் ஆர் நாட் ரெடி ஃபார் இட். ஆனால் படம் கொஞ்சம் ஓரளவுக்கு மொக்கையாகவே போயிட்டதுனால அந்த மொமெண்ட்டை பெருசாக என்ஜாயே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வர நிறைய படங்களில் இப்போ எல்லாருமே வந்து ஒரு கேமியோ எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்பைடர்மேனில் கூட, இப்போ நான் எதுவும் சொல்ல, ஐயோ சொன்னால் வேறு ஸ்பாயிலர் ஆகிடுமா, சரி ஓகே இன்னும் அதை விட்டுரும். இப்போ வர்ற நிறைய படங்களில் படத்தில் பெரிய பெரிய கேமியோஸ் எதாவது இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் படமும் நிறைய அந்த கேமியோ, அந்த ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வச்சு நிறைய படங்கள் ஓடவும் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வந்து லீக் ஆகிட்டா கூட அது தியேட்டரில் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தா என்ன படம், ஜெயிலர்லாம் நிறைய கேமியோ இருந்தது உங்களுக்கே தெரியும். ஆனால் அது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா இப்போ கேமியோ அப்பியரன்ஸஸில் எப்போவுமே சினிமா பொறுத்தவரைக்கும் கேமியா அப்பியரன்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று, படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதே யாரெல்லாம் ஆன்போர்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியலி அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னொன்று, அந்த படம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக அது இருக்குமே அப்படின்ட்டு. இப்போ கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் வருவார், துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்லிட்டு தளபதி கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவர் அரசியலுக்குள்ளே வருவார். அவர் வந்து என் இடத்த நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் துப்பாக்கியை வந்து ஒரு சிம்பாலிக்காக கொடுத்துட்டு போனதாக தான் இன்றைக்கி வரைக்கும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, விச் கேன் பீ ட்ரூ, விச் கான் பீ ட்ரூ, தட் டசன் மீன், ஓப்பனாக அவங்களாம் சொல்லாத வரைக்கும் நம்ம வீ கேன் மேக் ஆர் ஓன் அசம்ஷன்ஸ். ஓகே, பட் அட் த சேம் டைம் அஸ் இப்போ கேமியோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷ் படத்துலையும் சரி ஹிந்தி படத்துலையும் கூட நிறைய கேமியோஸ் இந்த மாதிரி வருது போல. பெருசாக நம்மலாம் வந்து பாலிவுட் படம் பார்க்காதனால அதை பற்றி ஐடியா இல்லை. பட் எனிவேஸ், டாக்கிங் அபவுட் தமிழ் அண்ட் ஹாலிவுட், இப்போ தமிழில் பார்த்தா கோட் படம் அண்ட் இதாக இப்போ கங்குவாவில் கார்த்தி வருவார். அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஸ்பாயிலர்னு சொல்ல முடியாது. ஓகே, இன்றைக்கி வரைக்கும் கங்குவா நீங்கள் பார்க்கல அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங், ப்ளீஸ் கோ வாட்ச் தட் மாஸ்டர் பீஸ். அது எதில் இருக்குது, ப்ரைமில் இருக்கா, ஓடிடி, எதில் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? எதில் இருக்குது, எதுலேயுமே இல்லை. கங்குவான்னு சொன்னதும் கிறிஸ்டி மூஞ்சி எங்கெங்கே போகுது. நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்தீங்களா படத்தை? தேட்டரில் பார்க்கல, நல்ல வேலை பார்க்கல. ஆனால் நான் பார்த்தேன், ஃபஸ்ட்டே பார்த்தேன். உண்மையாகவே வந்து நான் இங்கே படம் பார்க்கும்போது ட்ரஸ்ட் மீ, எவ்ரிபடி வெண்ட் ஃபார் சூர்யா, நோபடி எல்ஸ், வேறு யாருக்காகவும் கிடையாது. ஓகே, மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க, பட் இருந்தாலும் ப்ரைமரிலி படத்தை பார்த்தது சூர்யாக்காக தான். சூர்யாவோட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நிறைய வேஸ்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஓகே, எனிவேஸ் தட் இஸ் டன் அண்ட் டஸ்டட். அதுக்கப்புறம் மனுஷன் திருப்பி வந்து கருப்புன்னு ஒரு பிளாக் பஸ்லாம் கொடுத்து இப்போ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வரைக்கும் வந்துச்சு. அண்ட் டாக்கிங் அபவுட் இந்த வாரம் புதுப்படங்கள், ஆகஸ்ட் 7 டிசி ரிலீஸ் ஆகுது. நான் வந்து யார் வெயிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையாகவே ஒரு சினிமா வந்ததுன்னா சென்னையில் இருக்கிற மக்கள் கொண்டாடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயுமே கொண்டாடுற மாதிரி எனக்கு தெரியும். ஸ்பைடர்மேனு கூட இப்போ வந்து இப்போ ஃபேன் எடிட்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபேன் எடிட்ஸ்லாம் வந்து நம்ம தமிழ் பாட்டை வச்சு இங்கிலீஷ் படத்துக்கோ அதில் இருக்கிற மெயினான சீன்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபேன் எடிட்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த ஃபேன் எடிட்லாம் தியேட்டர்லேயே போடுறாங்க போல். ஸ்பைடர்மேனுக்கெல்லாம் ஃபேன் எடிட் பண்ணியிருக்காங்க, எங்கே ரோஹினியில், கமலாவில், அங்கெல்லாம் வந்து ஃபேன் எடிட் பண்ணி படத்துக்கு முன்னாடி செம ஹைப் ஏற்றி விட்டு அப்புறம் தான் படத்தே, அது ஒரு மாதிரி இட் கைண்ட் ஆஃப் வார்ம்ஸ் அப் யுவர் என்டையர் மூட் டு வாட்ச் ஒரு செம்மையாக ஒரு படம் ஒன்று பார்க்க போகிறோங்கிற ஒரு ஃபீலை கொடுத்துருது பிகினிங்லே. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது இங்கே நடக்கிறது இல்லை. இப்போ நான் வந்து ஸ்பைடர்மேன் பார்க்குறப்ப நான் தான் கத்திக்கிட்டு இருந்தேன் நிறையா சர்ப்ரைஸ், ஐயோ திரும்பவும் ஸ்பாயிலர் ஆடுன்னு சொன்னால், ஓகே நிறையா சீன்ஸுக்கு நான் தான் கத்திட்டுலாம் இருந்தேன். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால்

ஸ்பைடர்மேன் பார்த்தீங்களான்னு தெரியல, ஒரு சில சீன் வந்து எப்படின்னா இந்த ஹார்ட் பிரேக்கிங் சீன்ஸ்லாம் ஒன்று ரெண்டு இருக்குது ஹாலிவுட்டில், அதுக்கு தகுந்த பீஜம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே. ஆனால் ஏன் ஒருத்தருக்கு மட்டும்தான் சாய் அபியங்கர் அந்த டூடு பீஜியம் கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. எல்லா நிறைய சீன்ஸில் வந்து ஸ்பைடர்மேனோட சீன்ஸில் வந்து டூடோட பீஜியம் கேட்குது, அதுக்கப்புறம் என் பேச்சவ மூச்சவ அதெல்லாம் எனக்கு கேட்குது. நான் தான் அப்படின்னு நினச்சா இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரி போட்டால் பசங்க வந்து இப்போ என்னை ஃபாலோ பண்ணுறவங்க ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோன்னு அதே மாதிரி பசங்க எடிட் பண்ணியிருப்பாங்களே அந்த வீடியோஸ்லாம் எனக்கு அனுப்புகிறாங்க. பரவாயில்ல, ஐம் நாட் தி ஒன்லி ஒன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, யூ கெட் அ சாங் ஃப்ரம் சிறுத்தை. சிறுத்தையில் நல்ல ஒரு மெலடி பாட்டு ஒன்று இருக்குது, என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? சிறுத்தையில் வந்து ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு அது இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஆமாம் தெரில எனக்கு அந்த பாட்டு வந்து எங்கேன்னு தெரில, பட் எனிவேஸ் இப்போ உங்களுக்காக வந்து சிந்தா தா சித்தா சித்தா சிந்தா தத்தா வருது, கேட்டு முடிங்க சாலியா சிந்தா சிந்தா போட்டே பாட்டு கேளுங்க. நான் ப்ராபோ லிசனிங் டு 89.4 தமிழ் FM and this is the evening kadak. Enjoy the song.

0: ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. Brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது, என்னன்னு தெரியுமா?
3: எனி க்ளூ?
2: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
3: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
2: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
4: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
5: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
6: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இதே.
7: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
8: JM brand AC da.
9: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

0: நான் இங்கிலீஷில் ஒன்று படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட நான் தமிழில் சொல்கிறேன். சரியா? இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ கார்பரேட் என்வாயன்மெண்ட், உங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லா வேலையும் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, அப்பா பார்த்தியா என் மேலே எவ்வளோ சூப்பராக வந்து நம்பிக்கை வச்சு இந்த வேலையெல்லாம் எனக்கு தராங்க அப்படின்ற ஒரு பெருமையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் இட்ஸ் டைம் டு பிரேக் தட் பபுள். ஓகே, அந்த டேர்மோட பேர் வந்து ரிலையபிலிட்டி டேக்ஸ். Reliability tax is a metaphorical concept describing hidden burden, penalty or cost placed on consistently dependable people, systems or infrastructure. ஓகே, இது வந்து எல்லா சினாரியோலையும் செட் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், தெரிஞ்சவங்க எடுத்துக்கோங்க. மெயினாக என்னென்னா, உங்கள் ஆஃபீஸில் ஒரு வேலையை உங்களுக்கு தராங்க, சரியா? ஏ, அவன்கிட்ட அந்த வேலையை கூட அவன் தான் கரெக்டாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூசி மூழ்கி அந்த வேலை உங்ககிட்ட திருப்பி திருப்பி வருது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை யாராலும் செய்ய முடியாது நீ நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் திஸ் இஸ் கன்சிஸ்டன்ட்லி ஒரு ஹிட்டன் பேர்டுன்னு, அந்த வேலையை உங்களை விட்டால் யாருக்கிட்டையும் உங்களை தவிர யாருமே மண்டையாட்டிட்டு பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து ரிலையபிலிட்டி டாக்ஸ் தான். ஸோ அதனால் இதுக்கு வந்து சில நேரம் எப்படின்னா, என்னை நம்பி என் பாஸ் வேலை கொடுத்துட்டாரு, அதனால் அந்த செஞ்சு முடிச்சு தான் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரிலாம் அப்படியே செஞ்சு செஞ்சு ஒரு பாயிண்டில் பேர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர். அவன் இதுக்கு காரணம் வந்து ரிலையபிலிட்டி டாக்ஸ். அதாவது இந்த வேலையை யார் வேணால் செய்யலான்ல, அந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் தான் தலையாட்டிட்டு ஒத்துக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எந்த வேலைக்கு எஸ் சொல்லணும், எந்த வேலைக்கு நோ சொல்லணும்னு ஒரு ஆஃபீஸ் கல்ச்சரில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த பவுண்ட்ரி போட்டு நடந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. நிறைய ஆஃபீஸில் இப்போ எப்படின்னா, நான் பார்த்துருக்கேன், ஆஃபீஸ் வந்து 6 மணிக்கு முடிஞ்சிடும், ஆனால் வந்து 6:30, 6:40 வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அந்தளவுக்கு வேலை இருக்கும், அவங்க பொறுப்படுத்துன வேலை செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒருவேளை நோ, என்னால் செய்ய முடியாது, இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது, நான் வந்து லேட்டாக கிளம்புனா வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக போவேன், என்னால் மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியல, என்னை வீக்கெண்டில் கூப்பிடாதீங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர். இதுவுமே ரிலையபிலிட்டி டாக்ஸ் தான். ஸோ அதனால் ஐ வுட் டெல் யூ, நிறைய பேருக்கு இங்கே எப்படின்னா, இந்த யூஏயில் மூவ் ஆகிற டைமில் பர்சனல் லைஃப் பெருசாக இல்லாமல் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்க மாட்டாங்க, அதனால் ஒர்க் பிளேஸும் அந்த வேலையும் தான் அவங்களுக்கு வந்து அந்த டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும், அதனாலேயே அந்த வேலையை திருப்பி திருப்பி செய்வாங்க. இது எப்படின்னா, திஸ் செட்ஸ் அ பேட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர் எம்ப்ளாயீஸ். ஸோ அவன்லாம் வேலை செய்கிறான், அவன்லாம் கூப்பிட்டான் வரான், நீ என்ன வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறவங்க கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஐ வுட் டெல் யூ, ப்ளீஸ், சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் கோ அவுட் சைட், கெட் அ லைஃப், ஆர் அட்லீஸ்ட் வீட்டில் படுத்துங்க. எந்த வேலைக்கு எஸ் சொல்லணும், எந்த வேலைக்கு நோ சொல்லணும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, உங்கள் வேலையை சிறப்பாக செய்யுங்க. Okay, don't get caught in this reliability tax. Golden Song of the Hour-la oru paattu vandirukku, kelunga, thirupi varen. Lighta kolichi potturken ippa dhaan. Adutha oru munara full-a adhu pathi pesuvom. But adukku munadi commercials varudhu. Commercial dhaan engalukku mukkiyam.
1: Oru kutti commercial break-ku appuram sandhikkalam. Stay tuned. Here we go. டைமண்ட் வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
3: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation, மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
2: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship showroom ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த சம்மர்ல உங்க dream SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட unbeatable offers-ஓட. VAT on us இல்ல 0% interest, free service package and 1 million kilometer warranty. Just 966 dirhams per month EMI start ஆகிறதுனால உங்க dream SUV இப்ப இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
4: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
5: தொடர்புகளுக்கு 0555-241-536 அல்லது yaalkalviyagam.com.
6: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
7: Joy Alucas, world's favorite jeweler.
8: Golden Song of the Hour.
9: Golden Song of the Hour.
7: brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: சும்மா போன நோண்டினே இருக்க வேண்டியது. சரி ஓகே, எனவே குட்டியாக ஒரு பாட்டு உங்களுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. எங்கேயும் காதல்லேருந்து ஒரு நிமிஷம் பாட்டை தான் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணி தான் எனக்கு ஆப்போசிட்லேருந்து நீங்கள் மனசு தொட்ட மெட்டில் கேட்டுச்சு ஐயோ ரோல் ஆகுது. ஓகே, மனசு தொட்ட மெட்டில் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு. ஆனால் என்ன, இந்த அம்மா பாட்டு போட சொல்லிட்டு பாட்டு ஆரம்பிக்கும் போது கிளம்பி வெளியே போயிடும்.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: ஆன்லைன் மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட 103 சமூக ஊடக கணக்குகளை துபாய் போலீசார் முடக்கியுள்ளனர். ஆன்லைன் மோசடிகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக துபாய் போலீசார் 103 சமூக ஊடக கணக்குகளை முடக்கியுள்ளனர். இந்த கணக்குகள் பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். போலியான முதலீட்டு வாய்ப்புகள், வேலைவாய்ப்பு சலுகைகள், பரிசு திட்டங்கள் மற்றும் பிற மோசடி விளம்பரங்கள் மூலம் பொதுமக்களை ஏமாற்ற இந்த சமூக ஊடக கணக்குகள் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஒமானுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தைகள் புதிய கடல் வழித்தடம் தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் நடைபெற்றதாக அவர் கூறினார். ஈரான் மேற்கொண்டுள்ள இந்த பொறுப்பான நடவடிக்கையை பிராந்திய மற்றும் பிராந்தியத்துக்கு வெளியே உள்ள அனைத்து தரப்பினரும் புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கடைபிடிப்பார்கள் என நம்புவதாக இஸ்மாயில் பாகி தெரிவித்தார்.
1: தமிழக செய்திகள்.
3: மேகதாது விவகாரம் தொடர்பில் பிரதமரிடம் எல்கே சுதீஷ் எம்பி மனு அளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தேமுதிக பொருளாளரும் எம்பியுமான சுதீஷ் சந்திப்பு மேற்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து அவர் கோரிக்கை மனு அளித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் உரிமையை பறிக்கும் நோக்கில் நடந்து கொள்ளும் கர்நாடக அரசின் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்துக்கு காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என்றும் தேமுதிக நிறுவன தலைவர் பத்மபூஷன் விஜயகாந்துக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளையும் வலியுறுத்தி அவர் மனு அளித்துள்ளார். இந்நிலையில் மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 2 ஒகேனக்கல்லில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்று தேமுதிக முன்னதாக அறிவித்திருந்தது.
1: இந்திய செய்திகள்.
3: பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் ராஜினாமாவால் காலியாக இருந்த பங்கிபூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் அத்தொகுதியில் பிரசாந்த் கிஷோர் தொடர்ச்சியாக முன்னிலை பெற்றுள்ளார். 1995 முதல் பங்கிபூர் சட்டமன்ற தொகுதி பாஜக வசமே இருந்து வருகின்றது. இந்நிலையில் இத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 38 உயர்த்தும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கையை 38 உயர்த்தும் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. தலைமை நீதிபதியை தவிர்த்து மற்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 33 உயர்கின்றது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ரிட் மனு மீதான உத்தரவு செப்டம்பர் 22 விசாரணை வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கமைய தம்மை கைது செய்து தடுத்து வைப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனுவை பரிசீலித்து நிறைவு செய்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் இம்மனுவை விசாரணைக்கு ஏற்பதா இல்லையா என்பது தொடர்பான உத்தரவை செப்டம்பர் 22 அறிவிப்பதாக தெரிவித்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பான எழுத்துப்பூர்வ சமர்ப்பணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை இம்மாதம் 31 முன்னர் தாக்கல் செய்யுமாறு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஷார்ஜாவில் சில பகுதிகளில் தற்பொழுது கனமழை பெய்து வருகிறது. அடுத்த 4 மாலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது. ஷார்ஜாவில் குறிப்பாக அல்தாயித் சாலை, அல் மலிஹா சாலை மற்றும் கோர்ஃபகான் சாலை பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அமீரகத்தில் இன்று அதிகபட்சமாக 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை லீவாவில் பதிவானது. அபுதாபி, துபாய், ஷார்ஜா மற்றும் ராசல் கைவாவில் 46 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைன் மற்றும் அஜ்மானில் முறையே 45 மற்றும் 44 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: the evening karak. Welcome back. ஆமா, ஷார்ஜா பக்கம் கொஞ்சம் மழை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். மழை வந்துதா, வந்துகிட்டு இருக்கா, எந்த ஏரியாவில் மழை அப்படிங்கிறத ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கேட்டு கொஞ்சம் பொறாமையாது பட்டுக்கிறேன் நான். அதான் துபாய் ஃபுல்லாக மழை வரும், யூஏஇ முழுக்க மழை வரும், இந்த பருதுபாய் மண்குழுக்கு மட்டும் மழையே வராது. சும்மா இருப்பேன் நீ வேற, நானே கான்ல பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் வந்து உட்காந்து பாட்டெலாம் பாடி சும்மா இருப்பா நீ வேற. ஓகே, அஞ்சான்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாட்டு வந்துட்டு இருக்கும் உங்களுக்காக. செமையா இருக்கும், சூர்யாவே பாடிருப்பார் இந்த பாட்டை. ஆனால் மழை போட்டதாக போடலாமா? சரி ஓகே, பரவாயில்ல. ரெண்டாவது பாட்டு வேற ஒரு பாட்டு. மழை ஆக்சுவலி வருது, ஆக்டிவாக எல்லா இடத்துலையும் வருதுன்னா பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த டைமில் நல்லா பள்ளக்காட்டிட்டு அடிக்கும் சூரியன். ஆனால் டுடே கொஞ்சம் மங்களாக இருக்கிறதுனால எனக்கு மற்ற ஏரியாவில் மழை இருக்கிறது ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. ரெண்டாவது பாட்டம் புஷ்பா வந்து ஆடுற அப்படி. ஓகே, முத முதல்ல ஃபஸ்ட்டு டைம் புஷ்பாவோட புஷ்பான ஒரு படம் வந்து அல்லு அர்ஜுன் வச்சு ராஷ்மிகா மந்தனா வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்னு போடும்போது நான் நினச்சேன், ஓ பரவாயில்ல, ஒரு ஃபீமேல் கேரக்டர் பேர் வச்சு படம் எடுக்கிறாங்களே தெலுங்குல அப்படின்னு தோணுச்சு. கடைசியில் பார்த்தா புஷ்பாங்கிறது அல்லு அர்ஜுன் பேர். சரி ஓகே, எனவே கைஸ் ரெண்டு பாட்டு வருது. பட் இன்றைக்கி கார்பரேட்டில் வேலை செய்கிற நீங்கள் இந்த ஒரு மணி நேரம் பேச போகிறீங்க. ஓகேவா? ஸோ கார்பரேட்னா ஒரு ஐடி கம்பெனி கணக்கில் வச்சுக்கலாம். And okay, any corporate company, bank இருக்கலாம், anything that is like little big, bigger, ஒரு 50-60 பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், அதுதான் கார்பரேட்டுன்னு இல்லை. பட் ஓகே, கார்பரேட்டில் உங்களுக்கு வெளியில் சொல்லப்படாத ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், 6 மணிக்கு தான் ஆஃபீஸ் முடியுது, ஆனால் இருந்தாலும் 6:30 தான் கிளம்பணும். 8 மணிக்கு தான் உங்கள் ஆஃபீஸ் ஆரம்பிக்குது, இருந்தாலும் 7:30 நீங்கள் போகணும். அப்புறம் லஞ்ச் பிரேக் 1 மணி நேரம், இருந்தாலும் 1/2 மணி நேரம் தான் சாப்பிடணும். இந்த மாதிரி ரூல்ஸ் ஒன்றா இருக்கும், ஆனால் அங்கே ஃபாலோ பண்ணுற மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு போகிற போக்கில் கடுப்பாகும் உங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் வேலை, அதுக்கப்புறம் அதிலிருந்து வர காசு, அதுக்கப்புறம் உங்களுடைய பொசிஷன், ஆர் எதுக்கு தேவையில்லாத தலைவலி செஞ்சுட்டு போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு ஒரு மன ஒரு மனப்பான்மை, இதெல்லாம் வந்து உங்களை பல்ல கடிச்சிட்டு அந்த வேலையை செய்ய வச்சுட்ருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இது எங்கேயாவது நீங்கள் புலம்புவீங்களா வெளியில், ஏ இப்படி பண்ணுறான்னா அந்த மேனேஜர் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி புலம்புவீங்க. அதை என்கிட்ட சொல்லுங்கள். சொல்ல கார்பரேட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களை இரிட்டேட் பண்ணுற வெளியில் சொல்லப்படாத ரூல்ஸ் எல்லாம் என்ன? ஹலோ, வணக்கம்.
1: என்ன சொல்லாத ரூல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு.
2: சொல்லுங்க.
1: நம்ம காலைல டியூட்டி 9:00.
2: சரி,
1: ஆனா நாங்க 7:00 ரீச் ஆகணும்.
2: ஏன்?
1: அப்பதான் போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகணும். அப்பதான் நீ சீக்கிரம் டெலிவரிக்கு போவீங்க. 9:30 ஆபீஸ் அவுட் வெளியே போவீங்க.
2: சரி, இப்ப நீங்க வெளியில சுத்திட்டு அப்புறம் திருப்பி ஆபீஸ்க்கு போயிட்டு செக் அவுட் பண்ணுமோ?
1: அது ஈவினிங்.
2: எத்தனை மணிக்கு?
1: ஈவினிங் 5-6 o'clock போகணும். இன்கேஸ் அதுல எதுவும் கஸ்டமர் அவைலபிள் நம்ம ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுத்தோம்னா மறுபடியும் கால் பண்ணி கஸ்டமர் அவைலபிள் இருந்து ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க.
2: ஓ, அன்னைக்கே அந்த வேலையை முடிச்சாகணும். இப்ப நீங்க ஷார்ஜால, உங்க கம்பெனி ஷார்ஜால இருக்கு, நீங்க வந்து ஒரு டெலிவரிக்கு பருதுபாய் வரீங்க. சரியா?
1: இல்ல, இது வந்து அந்த மாதிரி டெலிவரிஸ் இல்ல, இது வந்து ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங் மட்டும்தான், ஒரு குறிப்பிட்ட ஜோன் மட்டும்தான். இப்ப நான் ஷார்ஜால இருக்கேன்னா ஷார்ஜால மொபைலானா மொபைலா ஏரியா மட்டும்தான்.
2: ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 kilometers ரேடியஸ்ல தான் வர்க் பண்றீங்க. அப்ப
1: 10 kilometers ரேடியஸ்ல தான் வர்க் பண்ணுவோம்.
2: 10 கிலோமீட்டர் சொல்லுங்க.
1: ப்ராப்ளம் என்னன்னா கஸ்டமர்ஸ் சம்டைம்ஸ் ஒரு லொகேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம போய் ரீச் ஆகிற சமயத்துல அவங்க வேற எங்கேயாவது இருப்பாங்க, அங்க அந்த லொகேஷன் சென்ட் பண்ணி இந்த லொகேஷனுக்கு வாங்க கண்டிப்பா எனக்கு வேணும் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருப்பாங்க.
2: ஓகே, அது ஓகே. அதனாலதான் டெலிவரி ஆட்கள்லாம் மத்தியானத்துக்கு மேல ஒரே மண்ட சூட்ல
1: தெரியுறீங்கன்னா ஒண்ணும் கிடையாது.
2: குரியர்ல
1: Career 2019
2: சம்மர் வேற எக்ஸ்ட்ரா
0: காலைல 9 மணிக்கு தான் ஆஃபீஸ், ஆனால் 7 மணிக்கே வர சொல்கிறாங்க. ஆனால் 7 மணிக்கே ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறதுலாம் ரொம்ப அநியாயங்க. ஏங்க அந்த கொரியர் கம்பெனியில் வேலை செய்கிறங்க யாராவது கேட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் போவீங்களா 7 மணிக்கு 9 மணி டியூட்டிக்கு? பாவங்க, அட்லீஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கூட ஓகே. 7 மணிக்கு தலைவலி. சரி ஓகே, 2 பாட்டு வருது, கேட்க கருப்பு தான், ரேஜ் பைட்டு தான் இன்னைக்கு ஃபுல்லாக. எனிவேஸ் நான் ப்ராபோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். யா
3: back to back
4: அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஆகாத வண்டா 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
2: August 7, mark your dates.
3: போலீஸ கொல்லுவா, டாக்டர் கொல்லுவா,
2: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
1: அனிருத் மியூசிக்ல டிசி August 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளோ பிக்சர்ஸ்.
4: அவ பேர் சந்திரடா.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
7: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
6: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8 and 9 டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
8: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8 and 9 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
9: There is no place like home. There's no home like that.
1: For registrations, call 056-357-9474. Alansari Exchange Varia transact panni unga panatha double panunga. Indha summer la Alansari Exchange Varia neenga pandra oru transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
10: அம்மாடி என்ன சூடு, என்ன சூடு.
11: அண்ணா சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க. அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுனு போங்க.
10: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
12: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: 27. Welcome back. This is Bravo and இது 89.4 தமிழ் FM நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஓகே, இன்றைக்கி வந்து கார்பரேட் கல்ச்சர் பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் பேசிக்காக தெரியும். காலையில் எத்தனை மணிக்கு ஆஃபீஸு, சாயங்காலம் எத்தனை மணிக்கு முடியும். ஆனால் உங்கள் ஆஃபீஸில் அத்தனை மணிக்கு ஆரம்பித்து அத்தனை மணிக்கு முடியாது. ஒரு மணி நேரம் லஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்களே, ஆனால் ஹாஃப் அன் ஹவர்லேயே உங்களை கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்களே. ஸோ அதனால் இதுதான் ரூல்ஸு. ஆனால் ரூல்ஸில் இல்லாததெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்கள் பயங்கரமாக கடுப்பாக இருட்டிட்டையாட்டையாக சொல்லுவீங்களே, அது இங்கே சொல்லுங்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்கள் ஆஃபீஸில் என்னெல்லாம் உங்களை வந்து புலம்ப வைக்கிற விஷயம் என்னெல்லாம்? வணக்கம், நல்லா இருக்கேன். என்ன அஞ்சரைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சா இல்லை பிரேக்கில் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா?
3: என்ன
2: வேலை செய்றீங்க, உங்க பேர்
3: என்ன
2: சொல்லுங்க?
3: நிறைய இருக்கு ஆக்சுவலி. எனக்கு முன்னாடி இருந்த கம்பெனி வந்து கம்பேர் பண்ணும்போது சரி, கார்பரேட் இஸ் அ கார்பரேட், அவங்க வந்து எப்பயும் வந்து தே ஆர் ஆப்ரேட்டிங் வித் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பட் மேனேஜ்மெண்ட் யார் மெயின்டைன் பண்றாங்க பொறுத்தா எல்லாமே. உங்களுக்கு இமீடியட் மேனேஜரோ இல்ல அவங்களுக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க பார்த்துருக்காங்க, அவங்க எப்படி ட்ரீட் பண்றாங்களோ தட்ஸ் வேர்.
2: தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே. டெல் மீ சம் ஆஃப் தி ரூல்ஸ். ஏதாவது நீங்க வந்து சொல்லாத சொல்லப்படாத ரூல்ஸ் அங்க வாங்க.
3: அவசியம் கிடையாது, அது ஒரு ரூல். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து இப்ப புதுசா ரீசெண்டா பாத்தீங்கன்னா, முன்னாடி இருந்த கம்பெனில மேக்ஸிமம் 9 hours ஆஃப் ஒர்க்கிங், ஓகேவா? அதுக்கு மேல நீங்க டைம் ஷீட் புக் பண்ணவே முடியாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா வந்த புதுசுல 9.6 hours per day பண்ண சொன்னாங்க. இல்ல சாட்டர்டே ஆபீஸ் கிடையாது. லேபர் கவுண்டர் செக் பண்ணும் போது 48 hours of the cap for the week if you are working including Saturdays.
2: Okay, wow.
3: ஆனா வந்து 9.6 hours தான், மார்னிங் 8 to evening 6 சொல்றாங்க. ஆனா 9.6 hours நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 5:36 வரைக்கும் தான் நீங்க வேலை பார்க்கணும்.
2: ஆமா,
3: ஆனா வந்து 10 hours வேலை பார்க்க சொல்லுவாங்க.
2: 10 hours, அது 9.6, அதையும் தாண்டி போகுது. நான் ஒரு 20 நிமிஷம் ஆமா எவ்வா சாமி
3: ஆனா சொல்றது 9.6.
2: ஓகே,
3: அதுல வந்து எப்படின்னா நீங்க பிரேக் எடுக்கணும் சேர்த்துக்கணும், அது பிரேக் அதை சேர்த்துக்க மாட்டோம்.
2: இப்போ ஜென்ரலா ஆக்சுவலி என்ன இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க நீங்க? இன்ஜினியரிங் கன்சல்டன்சி. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க எதிர்த்து எதுவும் கேள்வியெல்லாம் கேட்டது இல்லையா? நீங்க வந்து ஏன் இப்படி பண்றீங்க, நாங்க வந்து 8 hours தானே, அந்த மாதிரி எதுவும் கேட்டதெல்லாம்?
3: நான் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன், நேத்து கூட கேட்டிருந்தேன் சார், போயிட்டு இருக்கு, இப்போ ரெகுலேஷன் செக் பண்ணிட்டு இருக்காங்க, நான் சொன்னது சரியா இல்லையான்னு பாத்துட்டு இருக்காங்க.
2: ஆனா எனக்கு ஒரு டவுட், இப்போ நீங்க வந்து 48 hours ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே 48 hours பர் வீக் அப்படின்னா 5 நாளைக்கு 9.6 தானே வருது.
3: எனக்கு
2: இந்த கார்பரேட் கணக்கு வந்து ரொம்ப மூளைய குழப்புது. நீங்க அநியாயம்னு சொல்றீங்க, உங்களை நான் நம்புறேன். ஓகே, ஒருத்தர் ஃபைட் பண்ணி கடைசியில வந்து ஓகே ஒத்துப்பாங்க, ஆனா அந்த பெனிஃபிட் எல்லாரும் அனுபவிப்பாங்க. அதாவது சண்டை போடாதவங்க, ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு வராதவங்க கூட அதை அனுபவிப்பாங்க.
3: என்னங்க
2: ஒரு மணி நேரம் தானங்க உட்கார்ந்துட்டு போவோம் அப்படிங்கிறாங்களா சில பேரு? சித்ரவேல், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் ஒபினியன். ஓகே, ரைட். ஓகே, 90s நாட்டில் ஒரு பாட்டு வருது, பட் அட் தி சேம் டைம் இதே மாதிரி உங்க ஆபீஸ்லயும் வந்து சிலது அன்செட் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசுவோம். இப்போ சித்திரவேல் மாதிரி ஆட்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து உங்கள் அந்த ஒர்க்கில் ஒரு யூனிட்டி இல்லாதது தான். நான் எதுக்கு வந்து சண்டை பண்ணணும், எனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் தான். சரி, ஓகே, மாதம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூ கேன் டபுள் யுவர் மணி. நீங்கள் காசு இங்கேருந்து அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் மூலமாக நீங்கள் அனுப்புனீங்கன்னா தேர் ஆர் சான்சஸ் டு டபுள் தட் மணி. நீங்கள் வந்து எவ்வளோ அனுப்புறீங்களோ டபுள். ஏன்னா இப்போது நீங்கள் வந்து 600,000 தரம்ஸ் கேஷ் ப்ரைஸஸாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ப்ளஸ் ஒரு பிராண்ட் நியூ ஷெட்டூர் T1 கார். 13ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்காக அவைலபிள் இன் அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப். டவுன்லோட் தி ஆப் அண்ட் சென்ட் த மணி அண்ட் என்ஜாய் ஆல் த பெனிஃபிட்ஸ். 2 songs பேக் டு பேக் தெரியா இருக்கும், பாட்டு காதலா காதலாலேருந்து காசு மேலே அது வருது. தலைவர் சாங்கில் வந்து ஒரு கூட சன்லைட் அது வருது.
0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

Give me two touchdowns, yeah!

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: the evening. Correct. ஓகே வெல்கம் பேக் வெல்கம் பேக் நம்ம பிராவோ. அண்ட் இன்னைக்கு வந்து கார்பரேட் கல்ச்சரில் ஒரு வேலை ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ரூல்ஸும் ஆனால் சொல்லாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸும் என்னென்ன, அதாவது புலம்புவீங்கள என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றானுங்க, ஆனால் ஒரு கேப்பே கிடைக்க மாட்டேங்குது. எந்திரிச்சு போய் சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிக்கிறது கூட கேப் இல்லாமல் மீட்டிங்காக வச்சு தள்ளுறானுங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது புலம்புவான், எப்பவுமே புலம்புவான். அதாவது கோவிட் டைமில் ரொம்ப ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு நிறைய கம்பெனிஸ்க்கு. ஏன்னா வந்து வெறும் இன்டர்நெட் மட்டும் போட்டு கொடுத்தா போதும், லேப்டாப் கையில் கொடுத்துட்டா போதும், மீது எல்லா செலவுமே மிச்சம். வீட்டில் இருந்தே தானே வேலை செய்கிறாங்க, நீங்கள் வீட்டில் தானங்க இருக்கீங்க, நீங்கள் வீட்டில் தானங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வாங்குறாங்க போல். இப்போ எனக்கு என்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா மை நேச்சர் ஆஃப் ஜாப் இஸ் திஸ். பட் ஸ்டில் யூ டெல் மீ, உங்கள் கார்பரேட் கல்ச்சரில் சொல்லாமல் நீங்கள் இரிட்டேட் ஆகிற அவங்களாம் ஃபாலோ பண்ணுற உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரூல்ஸ் எல்லாம் என்னால. வணக்கம். என்ன வாய்ஸே உள்ள போய் கிடக்க, யாரு இது?
1: தீபக்.
0: தீபக் என்னாச்சு
1: இன்னைக்கு?
0: லைட்டா தொண்டை கட்டிருக்கா இல்ல வந்து இன்னைக்கு மீட்டிங்ல ஏதாவது பிளாஸ்டரி உழுதுச்சா இன்னைக்கு? எல்லாம் கிடையாதா? சரி, ஏன்னா கொஞ்சம் சத்தமா பேசுங்க தீபக், இரு. ஆக்சுவலி கேட்க மாட்டேங்குது எனக்கு.
1: ஓகே
0: ஆ, இப்போ என்ன? சரி ஓகே, ஆர்டரா வருவோம். என்னெல்லாம் வந்து சொல்லாத ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க?
1: ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லேப்டாப் கொடுத்தானுங்க, ஒரு 5 நிமிஷம் ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். சப்ளை செயின் பிளானிங்.
0: ஓகே, என்ன என்ன என்ன டிபார்ட்மெண்ட் இது, மறுபடியும் சொல்லுங்க.
1: சப்ளை செயின்.
0: சூப்பர், ஓகே.
1: அதுல பிளானிங்ல இருக்கேன். நான் சேல்ஸ்லயும் பிளஸ் வேர் ஹவுஸ் லோடிங் லாஜிஸ்டிக் ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணனும். இப்ப சேல்ஸ் ஆளு பாத்தீங்கன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணா கமிஷன் உண்டு. லைக் இத்தனை இவ்வளவு பெர்சன்டேஜ்னா அதுல அமௌண்ட் இருக்காங்க. லாஜிஸ்டிக்ஸ் இருக்கிற ஆளுக்கு ஓவர் டைம் உண்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் லேப்டாப் கொடுக்கும்போது 8 hours டியூட்டின்னு சொல்லி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் தருவோம், அதை எமர்ஜென்சினா மட்டும் நீங்க கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் போட்டு விட்டா போதும்னு கொடுத்தாங்க மிஷினா வந்து. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி பார்த்தா நைட் 11 மணிக்குள்ள கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
0: 11 மணிக்குள்ள கால் பண்ணா எடுக்காதீங்க.
1: எடுக்காம இருக்க முடியாது. எடுக்கலைன்னா நாளைக்கு கண்டெய்னர் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா கடைசி நம்ம தலையில போட்டுருவாங்க.
0: ஆனா இப்போ இன்னைக்கு நீங்க ஜாஸ்தி ஒர்க் பண்ணீங்கன்னா அது நாளைக்கு நீங்க உங்களால பேலன்ஸ் பண்ணிக்க முடியாதா?
1: அது பண்ண முடியாது, நம்ம ரூம்ல இருக்கோம்னா பண்றோம். வீட்டுல ஆபீஸ்ல இருந்தா பிரச்சனை இல்ல.
0: அவங்களும் சம்பளத்துக்கு தான் ஒர்க் பண்றாங்க, அந்த ஒர்க் சீரா நடக்கிறதுக்கு நம்மளும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து அது ரொம்ப தோதா போயிடுது நிறைய பேருக்கு. எந்த நேரம் வேணா போன் பண்ணி வேலை வாங்கிக்கலாம், எப்ப வேணா கூப்பிட்டு வர வைக்கலாம்.
1: அவன் 23rd அன்னைக்கே அவன் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான் சேல்ஸ்ல.
0: ஓகே,
1: 100 போய் இப்ப மேனேஜ்மென்ட் நல்ல பேர் இருக்கிறதுக்கு 120 இந்த மாதம் பண்ணிருக்கான்.
0: ஓ, அதுக்கு உங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்றது
1: எப்படி? உயிர் எடுக்கிறானுங்க. நல்ல வேலை தெரியும்தான் டென்ஷன் ஆகும்.
0: நல்ல வேலை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தெரியலன்னா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுப்பா? 12 மணி 1 மணி போன் எடுத்து உட்காந்து இருப்பீங்கன்னா?
1: அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன்.
0: ஜஸ்ட் கான் பிலீவ் இட். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் கல்ச்சர் இல்லாதவங்களை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அட் சேம் டைம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது வரைக்கும் ஓகே, சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ பிரதர், பார்த்து வேலை செய்யுங்க. ஓகே, தேங்க்யூ. மனுஷன் வந்து 5:30 எல்லாத்துக்கும் வேலையை முடிச்சுட்டா வீட்டுக்கு போய் நம்ம வேலையை செய்யலாம், சாப்பிட்லாம், சமைக்கலாம், ஒரு ரிலாக்ஸ்டாக உட்காரலாம் தான் தோணும். அந்த நேரமும் சும்மா ஃபோன் வச்சு டார்ச்சர் பண்ணினேன். ஐயோயோ, எப்பா எப்பயாதுன்னா ஓகே, தினமும் பண்ணுறது. சில்லக்ஸ் ஆங் ஆஃப் தி இயரில் கொஞ்சம் எனக்கே சில் பண்ணும் போல தெரியுது. எனக்கு தீபக் அண்ட் தீபக் மாதிரி வேலை செய்கிற நிறைய பேர் நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. அட் த சேம் டைம் இவரை மாதிரி அட்கலாம் அந்த பக்கத்துலேருந்து டார்ச்சர் பண்ணுறவங்க நினச்சா கடுப்பாக இருக்குது எனக்குலாம்.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
2: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா? ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர். அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
0: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாய்ல ஆகஸ்ட் 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
3: There is no place like home. There's no home like that.
1: For registrations, call 056-357-9474. Alansari Exchange Varia transact panni unga panatha double panunga. Indha summer la Alansari Exchange Varia neenga pandra oru transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
4: You are back. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த கார்பரேட் கல்ச்சர் பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். நம்ம யூஏஇ அப்டேட்டே சொல்லியே இன்னைக்கு. ஃபஸ்ட் நம்ம கோல்ட் ரேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கடா அந்த கோல்ட் ரேட்டு?
5: இன்று தங்கத்தின் விலை. கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app. Download pannunga Tamil FM promo code pottu register panni 0502528940 ku screenshot eduthu WhatsApp panni gold coins win pannunga.
4: So 24 carat thangam vandu 488 dirhams 25 fils. So 22 carat vandu 452 dirhams. So which is like, yeah, நல்லா இறங்கி இருக்கு. போனோம் 500 கிட்ட எட்டும் அப்படின்னு எதிர்பார்த்தான், ஆனால் இல்லை, எட்டவில்லை. And what about the UAE update? எங்க அந்த பட்டன்?
5: Update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
4: So ஒரு சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப்ட் பண்ணி ஒரு சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. அமிட் ரினியூடு டென்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று படிக்க முடிஞ்சது. ஸோ நிறைய செவரல் யூஏஇ கரியர்ஸ் வந்து தே ஹவ் பீன் கேன்சலிங் ஃப்ளைட்ஸ் டு சம் டெஸ்டினேஷன்ஸ். ஓகே, நாட் எவ்ரி டெஸ்டினேஷன். ஸோ ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அங்கங்கே லைட்டாக சின்ன சின்னதாக வெடிக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எப்படின்னா, எட்டிஹாட் எமிரேட்ஸில் அவங்களுடைய இந்த ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டு பஹ்ரைன் அண்ட் குவைத் ஃபார் த தேர்ட் கன்சிகூட்டிவ் வீக். மூணாவது வாரமாக எட்டிஹாட் அண்ட் எமிரேட் வந்து இப்போ பஹ்ரைன் குவைத் போகிற ஃப்ளைட்டுடைய கேன்சலேஷன் வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் மற்ற ஃப்ளைட்டில் வேறு வழியில் சுற்றி போகிறவங்களாம் போயிட்டு தான் இருக்காங்க, பட் இவங்க கொஞ்சம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யா, பார்த்துக்கோங்க, பார்த்து ட்ராவல், உங்களுடைய ட்ராவல் பிளான்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதம் ஒரு லாங் லீவ் வேறு வரப்போகுது, ஆகஸ்ட் 24. ஆமாம், ஒரு சனி ஞாயிறு திங்கள் ஒரு லாங் வீக்கெண்ட் வேறு வரப்போகுது. எங்காவது போகிற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல பார்த்து ப்ராப்பராக நியூஸை படித்து தெரிஞ்சுட்டு புக் பண்ணிக்கணும்.
5: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
4: By the way, நான் உங்களை 6 மணிக்கு மேல மீட் பண்றேன். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தோட மூவி கான்டெஸ்ட் இப்ப நடக்க போகுது. அடுத்த சூர்யா படம் அதுதான். சூர்யா மமிதா பைஜு. மமிதா பைஜு எல்லாரும் கூட நடிச்சிட்டாங்க, பரவாயில்ல. தலை மட்டும்தான் மிஸ்ஸிங். பட் எனிவேஸ், அதுவும் நடந்துடும். பாட்டு வருது, கேட்டு முடிங்க. ஐ வில் பி பேக். நம் ப்ராவோ அண்ட் திஸ் இஸ்
5: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT Global, லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னத்தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் உள்ள வாஃபி மால் பகுதியில் டிக்கெட் இல்லாத கட்டண பார்க்கிங் சேவையை அறிமுகப்படுத்துவதாக பாக்கோனிக் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த புதிய முறையில் வாகன ஓட்டுநர்கள் பார்க்கிங் டிக்கெட் பெற வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக வாகனத்தின் பதிவு எண்ணை அடிப்படையாக கொண்டு பார்க்கிங் நேரம் கண்காணிக்கப்பட்டு கட்டணம் செலுத்தும் வசதி வழங்கப்படும். இந்த டிஜிட்டல் பார்க்கிங் முறை வாகன நுழைவு மற்றும் வெளியேற்றத்தை வேகமாக்குவதுடன் பயனாளர்களுக்கு அதிக வசதியையும் வழங்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: மியன்மாரின் முன்னாள் தலைவர் ஆங் சான் சூகி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதி ஒருவரை சந்திக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கும் மேலாக ராணுவ புரட்சியால் பதவியிலிருந்து அகற்றப்பட்டு உள்நாட்டு போரில் சிக்கியுள்ள நாட்டில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். 81 வயதான நோபல் அமைதி பரிசு பெற்றவரின் உடல் நலம் மற்றும் நிலை குறித்து பல ஆண்டுகளாக கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் இச்சந்திப்பு நடைபெற்றுள்ளது. சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதி ஆர்னால்டி பேக் என்பவரை சுகி என்று தலைநகர் நெபிட்டாவில் சந்தித்தார்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாட்டு கட்டுமானத்தை தடுத்து வைத்திருப்பதே மத்திய பாஜக அரசுதான் என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். 2019 முதல் தற்போது வரையிலும் மேகதாட்டு அணைக்கான திட்ட அறிக்கையை நிராகரித்து அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தி வைத்திருப்பது மத்திய பாஜக அரசுதான் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணிக்கம் தாக்கூரை குறிப்பிட்டு, நீங்கள் பேசுவது வாழைப்பழ காமெடி போல இருக்கின்றது. மாணிக்கம் தாக்கூர் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துவிட்டதாக எங்கேயும் தரவுகள் இல்லை என்று அவர் கூறினார். கடந்த 2019 முதல் தற்போது வரையிலும் மேகதாட்டு அணைக்கான திட்ட அறிக்கையை நிராகரித்து அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தி வைத்திருப்பது மத்திய பாஜக அரசுதான் என்று நயினார் நாகேந்திரன் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மாற்றும் திட்டம் அரசுக்கு இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு உறுதியான மாதாந்த தொகையை வழங்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் எந்த மாற்றத்தையும் செய்யும் திட்டமோ அல்லது திட்டத்தை மாற்றும் திட்டமோ அரசுக்கு இல்லை என்று அவர் கூறினார். இது தொடர்பில் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக நிர்மலா சீதாராமன் அளித்த பதிலில், தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு உறுதியான மாதாந்த தொகையை வழங்கும் நோக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் எந்த மாற்றங்களையும் செய்ய மாட்டோம் என்று கூறினார். புதிதாக சேர்ந்தவர்கள், தற்போது பணியில் உள்ளவர்கள், ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் உட்பட UPSI தேர்ந்தெடுத்த ஊழியர்களின் மொத்த எண்ணிக்கை July 19, 2026 118,195 உள்ளது என்றும் அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் தற்போது நிலவும் மழை நிலைமையில் நாளை நண்பகல் முதல் குறைவொன்றை எதிர்பார்க்க முடியும் என்று இலங்கை தேசிய வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அதன் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜய் மானகி இதனை தெரிவித்தார். இருப்பினும் தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானுக்கு கீழ் சூறாவளியொன்று உருவாகி வருவதாகவும், அதன் காரணமாக 6ஆம் தேதிக்கு பிறகு மழை நிலைமை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: மேற்கிந்திய தீவுகள் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 2ஆம் நாள் ஆட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. போர்டோ ஸ்பெயினில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் தமது 1வது இன்னிங்ஸில் துடுப்பெடுத்து ஆடி வரும் மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்னர் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 273 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அணி சார்பில் ராஸ்டன் சேஸ் 53 ஓட்டங்களுடன் களத்தில் உள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 89.4 Tamar FM Namma Radio Namma Music Star of the Month
3: Star of the Month
4: Hello everybody this is DSP Hello everybody this is DSP and I'm here to sing about Man Madan Ambu.

0: அப்பா ஷார்ஜா சைடு இந்த ஷவுகா சைட்லாம் வந்து மழையாம், பரவாயில்ல ஓகே, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையிலையாவது மழை வருது, மழை வருதுன்றதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சூடாக இருக்கும்போது மழை வந்ததுன்னா அது இன்னும் சூட்டை கிளப்பி விட்டுரும் அப்படின்வாங்களே, அது எப்படி எனக்கு தெரியலையே. ஆனால் ஏதோ ஒன்று மேலேருந்து கொஞ்சம் சில் தண்ணி நம்ம மேலே பட்டாலே அது ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்காக இருக்குன்னு எனக்கு தோணுது. இந்த சம்மரில் அப்படி வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு ரோட்டோரமாக இருக்கிற ஜூஸ் கடையில் போயிட்டு அண்ணே ஒரு ஆரஞ்சு ஜூஸ்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சிப் அடிச்சா எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு சிப்பில் வந்து அப்படியே ஹெவன் ஹெவன் கண்ணுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் எவர் ஹிட் துபாய், த ரெயின் வில் எவர் ஹிட் துபாய். எனிவேஸ் வெல்கம் பேக், திஸ் இஸ் பிராவோ அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். இது 3வது மணி நேரம் இந்த ஈவினிங் கடக். இன்றைக்கி கார்ப்பரேட் கல்ச்சர் பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். நான் ஒரு மணி நேரம் தான் பேசணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் நிறைய பேர் ஆஃபேரில் குமுறுறாங்க அப்படியே இன்றைக்கி. அதாவது ஜென்ரலாக என்னென்னா, இப்போ தான் நீங்கள் ரேடியோ ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சு 6 மணிக்கு உங்களை ஆஃபீஸ் விட்டு வெளில அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆன் பேப்பர்ஸ் உங்களுக்கு 5 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், ஆனால் 6 மணிக்கு தான் நீங்கள் வெளில வரீங்க அப்படின்னா இதை பற்றி தான் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நாட் ஸ்பெசிஃபிக்லி டைமிங், பட் சொல்லப்படாத கார்ப்பரேட் ரூல்ஸ் என்ன, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுங்கள். அதாவது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்காது, 5 மணினா 6 மணிக்கு தான் அனுப்புவாங்க, லாஸ்ட் மினிட்ல வேலையை கொடுப்பாங்க, இதெல்லாம் சொல்லுங்கள். வணக்கம்.
1: வணக்கம், குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் போடுறது நீங்க தான் போல?
1: இல்ல இல்ல, ரூல்ஸ் எல்லாம் போடுறது இங்க இல்ல, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
0: யாரு லைன்ல
1: கண்டுபிடிங்க பாப்பா? ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 3 மாசம் ஆச்சு.
0: ஓகே, எனக்கு சத்தியமா ஐ டோன்ட் ரிமெம்பர் எனிபடி, ஏன்னா இப்ப நான் வந்து பரபரன்னு எல்லாத்துலயும் பதில் வாங்குற மூட்ல இருக்கேன், எனக்கு யோசிக்க முடியல.
1: அர்ஜென்டா வேணும்னு வாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய மாட்டியிருக்கேன் நானு, நாட் இன் துபாய் ஆக்சுவலி, இந்தியால மாட்டியிருக்கேன் நானு. அது நான் வந்து ஓகே, இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எல்லாம் எப்படி நம்ம, எனக்கு ஆன் டைம் போகணும், எனக்கு இது பண்ணணும்ன்ற மாதிரி நான் அதுக்காகவே வேலை மாறி இருக்கிறேன்.
0: இங்க எப்படி, இங்க எப்படி, இப்ப இருக்கிற ஆபீஸ்ல எப்படி உங்களுக்கு?
1: அது எதை சொல்ல வர, அது அந்த மாதிரி யோசிச்சு வேலையை வந்து நான் மாத்தி
0: இருக்கிறேன்.
1: ஏன் கரகம்
0: இங்க வந்து அதேதானா?
1: இங்க வந்து அதே மாதிரிதான் மாத்தி இருக்கிறேன். ஆனா இங்க வந்து எப்படின்னா, இங்க வந்து ஒரு பிரேக் கிடையாது. ஒரு நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல வந்து there is no proper.
0: என்ன என்ன டிபார்ட்மெண்ட்ல வர்க் பண்றீங்க நீங்க?
1: ஆபரேஷன்ஸ்.
0: ஆபரேஷன்ஸ்னா இந்த இவென்ட் ரிலேட்டடாவா? இவென்ட்
1: இல்ல, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி.
0: ஏவியேஷனா? ஐயோ, என்ன நீங்கலாம் பிரேக் விட்டா அப்புறம் நாங்களே எப்ப ஃளைட்டுக்கு டைமுக்கு போறது?
1: அதுதான் பிரச்சனை. We have a big team actually.
0: Okay.
1: Everybody have their own responsibility. பிரேக் எடுக்கலாம், அதாவது கான்ட்ராக்ட்ல இருந்து பிரேக் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எங்களும் எங்கேயுமே எழுதி இல்ல.
0: ஆனா எடுத்தா கேட்பாங்களோ?
1: லைக் ஏன் கேட்பாங்க?
0: உங்க பேர் நவீன் தானே?
1: நேரம் போன அவங்களுக்கும் பிரேக் போகணும் இருக்கும். நம்மளுக்கு அப்பதான் கீழே போய் ஏதாவது ஒரு ஜூஸோ இல்லாட்டி ஒரு காஃபி ஒன்னு வாங்கிட்டு வருவோம்.
0: இதெல்லாம் வந்து சொல்லப்படாத ரூல்ஸ். அப்புறம் சரி ஓகே ஃபைன், எனிவேஸ் நான் நடுவில் உங்க பேரு நீங்க நவீன் தானே?
1: எனக்கு
0: என்னமோ தெரியல, எனக்கு வந்து பரபரன்னு இருக்கு இன்னைக்கு, அப்படியே வேகமாக வேலை செஞ்சிடணும், எல்லாத்துலேயும் நிறைய பேசிடணும் அப்படின்ட்டு. சரி அதனால தான். பட் எனிவேஸ் கமிங் August 14th விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. சூர்யா, மமிதா பைஜோலாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ படத்துக்கான மூவி கான்டெஸ்ட் இப்போ நடக்க போகுது. ஓகே, நான் இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்பேன், இந்த படத்துக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா, திஸ் இஸ் த கேள்வி. அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரிலீஸ் ஆகிடுச்சு. நேற்று கூட ஆடியோ லான்ச் கோயம்புத்தூரில் நடந்துச்சுன்னு பார்த்தேன். இந்த படத்தில் சூர்யா ஒரு பாட்டு பாடியிருக்கார், அஞ்சானுக்கு அப்புறம் சூர்யா இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டோட டைட்டில் என்ன? இந்த படத்தில் சூர்யா ஒரு பாட்டு அவர் வாய்ஸ்லேயே பாடியிருக்காரு, அந்த பாட்டோட டைட்டில் என்னங்கிறத 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு VS டைப் பண்ணி உங்கள் பேர் பதில் அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான், ரெண்டு பாட்டு நறுக்குன்னு வருது, வரேன், திருப்பி வரேன். கார்ப்பரேட் கல்ச்சரால் யாரெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஜஸ்ட் கால் மீ அட் 800-8940.
2: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.

0: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கிறீங்க?
1: அது ஒண்ணும் இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
0: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
2: This is Maddy.
3: ஒரு பெரிய ஃபன் ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்.
0: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே?
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
1: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
6: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
7: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
6: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம், ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்கு போவோம், மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
0: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
2: There is no place like home. There's no home like that.
8: For registrations call 056-357-9474.
9: Diamond வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக, ஆர் சம்டைம்ஸ் நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு சின்ன கிஃப்ட். காரணங்கள் பல இருந்தாலும் எங்க வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
10: டெய்லி வியர்க்கு ஸ்டைலிஷான டிசைன்ஸ், ஸ்பெஷல் அகேஷன்ஸ்க்கு ஸ்டன்னிங்கான டைமண்ட் ஜுவல்லரி, எதுவா இருந்தாலும் தனிஷ்கனா நம்பிக்கையும் தரமான கிராஃப்ட்மேன்ஷிப்பும் கேரண்டி.
9: தனிஷ்கோட ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸ் இஸ் பேக். Cherry on top, diamond value 20% flat off, plus old gold exchange 100% valuation, மற்றும் diamond purchase exchanged gold கூடவே கிராமுக்கு 15 dirhams வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும்.
10: Visit your nearest Tanishq showroom today. இப்போ ஹம்தான் ஸ்ட்ரீட் அபுதாபில flagship ஸ்டோரும் ஓபன் பண்ணிருக்காங்க.
11: அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
0: போங்க
12: சந்தோஷம்.
13: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
14: ஹலோ, நான் தான் டிராவல்.
15: வணக்கம், நான் நினைவுகள்.
14: ஹாய், நான் தான் இயற்கை.
13: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
14: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
14: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
16: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
17: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஓகே ஓகே, 6:30 ஆயிடுச்சு. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்துடைய மூவி கான்டெஸ்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்கார் சூர்யா. படம் வந்து August 14 ரிலீஸ் ஆகுது. படம் இஸ் டிஸ்ட்ரிபியூட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல் ஓவர் தி UAE. ஸோ சூர்யா பாடின அந்த பாட்டோட டைட்டில் என்ன, அதுதான் 050-252-8940 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு VS டைப் பண்ணி உங்கள் பதிலை போய் அனுப்பிடுங்க. இன்றைக்கி வந்து கார்பரேட் கல்ச்சர் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் ஆஃபீஸில் சொல்லாமல் உங்களை இரிட்டேட் பண்ணுற ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன? வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: ஹலோ, ஹாய் ப்ரோ.
1: ஹலோ, யார் பேசுறீங்க?
2: அகைன் வித்யா ஃப்ரம் கோயம்புத்தூர்.
1: வித்யா மேடம், போன வாரம் பேசுனீங்களோ?
2: ஆமா, ஃப்ரைடே பேசினேன்.
1: ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க, என்ன என்ன வேலை செய்றீங்க நீங்க? ஆக்சுவலி
2: நான் HR மேனேஜரா இருக்கேன்.
1: HR? நீங்க தான் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயும் போகாம தடுத்துக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு, கரெக்டா? உங்களை யார் தடுப்பா?
2: இல்லங்க ப்ரோ, நான் ஆக்சுவலி நான் டிபிக்கல் HR மேனேஜர் கிடையாது. சின்ஸ் ஐ அம் ஃப்ரம் IT கம்பெனில வர்க் பண்ற கல்ச்சர் டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும் இந்தியால. அங்க கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைலா இருக்கும். இங்க வந்து டிபிக்கல் எனக்கே பார்த்தா சில HR பார்த்தா காண்ட் ஆகும், என்னடா இப்படி இருக்காங்க.
1: இங்கயா? இங்கயா நிஜமாவா?
2: சீரியஸா? எஸ், ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: பிலீவ் இட்,
2: சாரி டு சே, some of them, I'm not meaning everyone.
1: இல்ல பிரச்சனை, நான் ஹெச்ஆர் கிடையாது, எனக்கு பிரச்சனை நீங்க இல்ல, நீ யார வேணா சொல்லலாம், I don't mind.
2: சோ அதனால வந்து சம்டைம்ஸ் என்னன்னா, எங்களுக்கே வந்து நீங்க சொன்னீங்களா கார்பரேட் ஸ்டைல், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 இயர்ஸ் இந்தியால வர்க் பண்ணிட்டு UAE ல வந்தப்ப வந்து எனக்கு ரொம்பவே டோட்டலி டிஃபரெண்டா இருந்தது. சோ அந்த கல்ச்சருக்கும் இங்கேக்கும் because some companies still they doesn't wanted to move from paperwork to digital, but yes, now join work panna company la I insist them, yes I have done couple of companies la paperwork la inda zero paperwork na move pannirken.
1: Okay.
2: Because that made my reduce my work.
1: சரி, ரூல் நம்பர் 1. ஓகே, ஒரு ரூல் வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் வந்து பேப்பர்ல பண்ண சொல்றாங்க. அடுத்து
2: வந்து பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கே ஷாக்கிங்கான ரூல்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அது வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது.
1: என்னது,
2: என்ன சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிபிக்கலா சொல்றேன், UAE ல வந்து பேசிக் சாலரி வந்து நான் வந்த புதுசுல 2018 இட் வாஸ் 60%
1: ஆக்சுவலி.
2: சோ லேட்டர் ஆன் எப்ப அந்த ரூல் ரிமூவ் பண்ணாங்களோ, எனி ஒன் கேன் டிசைட் அப்படிங்கிறப்போ, சம் பீப்புள் வில் பிளே லைக் யூ நோ கீப் இட் like you know 10% 20% அப்படிங்கறப்ப I literally feel as a human being, because as a HR na epome HR ah paakradhu vandu empathetic mind la na paakanum.
1: Okay.
2: So adhu paaka literally vandu rombave
1: romba kammiya porrangalo.
2: Aama, actually yena எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ரூல்ஸ் வந்து UAE ல ஃபிளெக்சிபிளா இருக்கோ அதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க.
1: Not
2: only that, sometimes அவங்க வந்து நாம சொன்னாலும், see it should be fair. ஓகே, நீங்க வந்து இந்தியால கம்பேர் பண்றது, இங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஹைக் கொடுத்தாவும் இந்தியன் ருபீஸ்ல கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்தியன் மேனேஜ்மெண்ட் இருந்தா, இப்ப நீங்க ஒரு 100 தரம் கொடுத்தா, ஓ அவனுக்கு 3000 நம்ம 2300 குடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கும்.
1: ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங், ஆர் யூ அண்டர் இந்தியன் மேனேஜ்மெண்ட் ஆர் எனி अदर மேனேஜ்மெண்ட்?
2: நோ, ஐ வர்க்ட் மை ஃபர்ஸ்ட் ஜாப் அண்டர் இந்தியன் மேனேஜ்மெண்ட். இட்ஸ் வெரி வர்ஸ்ட் ஆக்சுவலி. டிபிக்கலி ஐ வாஸ் ஃபீலிங் லைக் வர்க்கிங் இன் an இந்தியன் இன் a ரூரல் ஏரியா, சாரி டு சே.
1: நீங்க வந்து யூ ஹேவ் அ லாட் டு சே, பட் இருந்தாலும் ஆல் யுவர் பாயிண்ட்ஸ் ஆர் டேக்கன். ஓகே. சோ அதனால இப்ப இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்காக தான் வழி பண்ணிருக்கீங்களா நீங்க?
2: இல்ல, ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன், எல்லாரும் யோசிக்கிறோம் HR தான், எதுக்கு எடுத்தாலும் HR குத்தம் சொல்றாங்க. ப்ளீஸ் டோன்ட் டு தட். HR itself an employee under a management, so their hands and legs are tied, but sometime அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கிடைக்கும், that time they'll for sure they'll support the employee.
1: எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கான்டா, அவன் தான்டா எல்லாத்தையும் டிசைட் பண்றான் அப்படிங்கறீங்க.
2: ஆமா, அத வந்து எல்லாரும் யோசிக்கணும், பிகாஸ் நான் அந்த ஸ்டைல வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கேன். HR அப்படி கிடையாதுன்னு wherever I go, I keep always open door. They always come and approach me. என்ன இருந்தாலும் I address them.
1: Thanks.
2: Even blue collars.
1: Super, but madam. Madam.
2: அந்த மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், but they should think HR ஒரு employee தான், அவங்க வேணும் கிடையாது.
1: Yes, நீங்க chill பண்ணுங்க, உங்களுக்கு வேண்டிய ஒரு பாட்டு வருது, சந்தோஷமா கேட்டு enjoy பண்ணுங்க. Okay.
2: Thank you so much, bro.
1: ஒரு இந்தியன் மேனேஜ்மெண்ட் கீழ இருக்கிற FM ல இருந்து உங்களுக்கு நல்ல பிடிச்ச பாட்டு வருது.
2: Okay.
1: Thank you. அப்பா அப்பா, நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. brought to you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலைநயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: brought to you by லுலு இன் மினிட்ஸ், ஷாப் ஆன் தி லுலு ஆப்.

0: We'll be back after a short commercial break.
1: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: ஓகே, வெல்கம் பேக், வெல்கம் பேக். இப்போ வேறு வேறு ஊரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இல்லை, திடீர்னு நம்ம சொந்த ஊர் ஞாபகத்துக்கு வரும். அப்படி அந்த சொந்த ஊருக்கு ஒரு பாட்டு இருந்ததுன்னா அந்த பாட்டை நாங்கள் ப்ளே பண்ணுவோம். அப்படி அந்த பாட்டை கேட்குறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீலிங்காக இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த தாட்டே வரல அப்படின்னா கூட இந்த பாட்டெலாம் போட்டு உங்கள் ஊரை மிஸ் பண்ண வச்சுருவோம் நாங்கள். என்ன தென் வை டு வி எக்ஸிஸ்ட்? ஓகே, தென் வை இந்த மாதிரி பாட்டெலாம் வந்து அவங்க பண்ணுறாங்க? அது இதுக்காக தான், அவங்கள வந்து நொஸ்டால்ஜியாவாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, ஊர் பாசத்தை மறுபடியும் உள்ளிருந்து வந்து தோண்டி எடுத்துகிட்டு வரதுக்கு. சரி, இப்போ என்னடா பாட்டு போட போகிறோம் அப்படின்னா, கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் யாரெல்லாம் மெட்ராஸ்காரங்க இருக்கீங்களோ, மெட்ராஸ்காரங்க உங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலாக அந்த பாட்டு வருது. கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிக்கலனாலும் வரப்போகுது பாட்டு. பாட்டு இஸ் கோயிங் டு பி அன் அமேசிங் ஒன். அண்டு கொஞ்சம் பழைய பாட்டு தான், ஆனால் கோல்டன் சாங் ஆஃப் தி இயரில் மெட்ராஸ்காரங்க யார் எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பெற்ற ஒரு பாட்டு. பை த வே விஸ்வநாதன் சென்ஸ் படத்துடைய மூவி கவுண்டர்ஸ் நடந்துட்டுருக்கு. படத்தில் வந்து சூர்யா ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டோட டைட்டில் என்ன, விஎஸ்ன்னு டைப் பண்ணி உங்கள் பேர் பதில் 0502528940 அப்படிங்கிற நம்பருக்கு இப்போயே அனுப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம். இப்போ மெட்ராஸ்காரங்களுக்காக இந்த பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. This is Bravo and you're listening to 89.4 Tamil FM Radio, number music.
1: Golden Song of the Hour.
2: Golden Song of the Hour.
3: Brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: இருக்கீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
3: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
2: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். August 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
4: எஸ், சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில August 8th and 9th 10 AM to 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
5: There is no place like home. There's no home like that.
6: For registrations, call 056-357-9474.
7: Joy Alukas le ungalukaga the joy of summer. In the summer le unga purchases kaana coolest deals. Inga irukku. Diamond jewelry vaangna free cash vouchers. 1.99% lende assured aanu miga kurainda seikooli. Palai thangatha exchange panumbodhu 0% deduction. Idhu mattum illama innum ekkachakkamana offers Joy Alukas le. Inniyaga trip plan pandringla? GCC Joy Alukas le naga vaangna import duty le 15% varai save pannalam. Adhiga benefit ungalku da. Miss pannidadinga. Indha exclusive summer offers August 9th varai mattum da.
8: Terms and conditions apply.
9: Joy Alukas, world's favorite jeweler.
10: Alansari exchange வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari exchange app now.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டா.
1: ஓகே, உங்களுக்கு ஏதாவது பாட்டு வேணுமா? கண்டிப்பாக வேணும்னு நினைப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பாட்டு வேணுமோ அதை ஃபோன் எடுத்து என்கிட்ட இப்போயே கேட்டுருங்க. அந்த பாட்டை ஒவ்வொரு பாட்டையும் முழுசாக போடணுன்றதா என்னோட போராட்டமே, ஆனால் அது மேக்ஸிமம் நடக்க மாட்டேங்குது. ஐயா வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுகிறீங்க?
2: பிரவீன் பேசுகிறேன்.
1: ஏ பிரவீனுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: ஏகப்பட்ட
1: வேலை இருக்கும், அதுக்கு நடுவில் அடுத்தவனுக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? பெரிய பட் இருந்தாலும் நீங்க வேற என்ன பாட்டு மனசுல வச்சிருந்தீங்க?
2: வேற வந்து என்ன பாட்டு வச்சிருந்தேன்னா, அந்த ராவணன் படத்துல இருந்து வந்துட்டு
1: என்ன பாட்டு அவைலபிளா இருக்கோ அதை போட்டுறேன். சரியா? பட் பை தி வே, வாட் யூ வர்க் லைக், என்ன இண்டஸ்ட்ரியில வர்க் பண்றீங்க?
2: கன்ஸ்ட்ரக்ஷன்.
1: ஐயோ, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப உங்களுக்கு நைய நிறைய வேலை இருக்குமே.
2: ஆமா ஆமா.
1: சோ அப்ப உங்களுக்கு கார்ப்பரேட் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது? ஏதாவது ஒரு ரூல் சொல்லுங்க. புலம்புவீங்கல்ல பர்சனலா வந்து என்னங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா என்னது என்ன சொல்லுவீங்க நீங்க?
2: நம்ம வரோம் இல்ல மார்னிங்,
1: சரி
2: தான் வரோம்.
1: சரி, ஓகே. அந்த
2: வர நேரத்துல யூஸ் பண்ற சாலிக்லாம் கட் பண்றாங்க.
1: சாலிக்
2: சாலிக்
1: சாலிக் கட் பண்றாங்கன்னா நீங்க வந்து சாலிக் இருக்கிற ரூட்ல போறீங்களா? அதனாலயா சொல்றீங்க?
2: ஏன்னா இப்போ இயர்லி இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் எங்களுக்கு. மார்னிங் இயர்லி மார்னிங் 6:30.
1: சரி.
2: டிசிபி சிவில் டிஃபென்ஸ்லாம் 6:30க்குலாம் வந்துருவாங்க. டிஎம்லாம் 7:00 அவங்க ஸ்டார்டிங் டைமே 7:00 இருந்து இருக்குல்ல. இயர்லி மார்னிங் இருக்கும்போது நம்ம இயர்லியா சீக்கிரமா கிளம்பி போக வேண்டியதா இருக்கு. ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி இருக்க சாலிக் எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்றதுனே தெரியல. ஆஃபீஸ்க்கு தானே உழைக்கிறோம்.
1: உங்க ஆஃபீஸ்ல கேட்டு அதை வாங்கிக்க வேண்டியதுனா
2: நிறைய
1: காசு குடுக்கணுமே எங்க ஆபீஸ்ல இருந்து. அது பண்ண மாட்டாங்களா? யூஸ்வலி ரொம்ப ரேர் தானே, ஒரு சில கம்பெனிஸ் பண்ணுவாங்க. பாட்டாவது கேளுங்க சந்தோஷமா. சரியா? தேங்க்யூ. ஓகே, ரைட்டு. நானே சொல்லாம இருந்தேன், நீ ஏன்டா கேட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சில நேரம் நம்ம வந்து ஒரு பிரச்சனையாவே மதிக்க மாட்டோம். யாராவது கேட்கும் போது சொல்லி முடிக்கும் போது தான் ஐயோ ஆமா இல்லன்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்கெட் எவ்ரிதிங். அந்த மனுஷன் எனக்கு பிடிச்ச பாட்டு வேணும்னு கேட்டார், ஆனால் இருந்தாலும் பிரவீனுக்கு பிடிச்ச பாட்டு நம்ம போட்டுடலாம். 7:00 மேலே ஐ வில் சீ யூ கைஸ். திஸ் இஸ் பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் டு
3: தி ஈவினிங் கரெக்ட், பிரசன்டட் பை VNCT குளோபல், லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
4: Request a song, call or WhatsApp 0502528940. Manasu thottu mittu, manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin, Joy of Summer Life. Diamond jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, Genuine Parts Center for Japanese Cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: துபாய் ஷேக் ஜாயத் சாலையில் உள்ள காட்சி அறையொன்றில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஐவர் காயமடைந்துள்ளனர். துபாயின் ஷேக் ஜாயத் சாலையில் உள்ள ஒரு கார் காட்சி அறையிலேயே எரிவாயு சிலிண்டர் வெடித்துள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
4: காட்டுத்தீ காரணமாக வாஷிங்டன் மாநிலத்தின் சில பகுதிகளில் இருந்து சுமார் 60,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். தீ விபத்துக்களில் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் அழிந்ததுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். ஸ்போகேன் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் 3 பெரிய காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. தீ இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். எங்கள் பிராந்தியம் இதுவரை எதிர்கொண்ட மிக மோசமான இயற்கை பேரழிவு இதுவென்று ஸ்போகேன் மேயர் லீசா பிரவுன் தெரிவித்துள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
4: சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் இணைத்து அதிமுகவை பலப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். சொந்த வார்த்தையை காப்பாற்றி பழைய பொறுப்புகளை வழங்கி எல்லோரையும் ஒன்று சேர்த்தால் மட்டுமே புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் கூறியுள்ளார். ஒரு மாத காலத்துக்கு முன்னால் எங்களுக்கு பொதுச் செயலாளர் பொறுப்புகளை அறிவித்தார். அப்போதே தெளிவாக ஒரு கடிதத்தில் 10 பேர் கையெழுத்திட்டு எங்களுக்கு கொடுத்த பதவிகளை வேண்டாம், நாங்கள் உறுப்பினர்களாகவே இருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டோம் என்று எஸ் பி வேலுமணி தெரிவித்தார். பழனிசாமி வாக்குறுதி அளித்தபடி எங்களுக்கு மீண்டும் பழைய பொறுப்புகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தோம். அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
4: பீகார் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார். பிரசாந்த் கிஷோர் பாஜக வேட்பாளரை விட 19,324 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பாங்கிபூர் தொகுதியின் பாரதிய ஜனதா எம்எல்ஏ நிதின் நவீன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து கடந்த ஜூலை 30 அங்கு பலத்த பாதுகாப்புடன் இடைத்தேர்தல் நடைபெற்றது. வாக்கெண்ணும் பணி இன்று நடைபெற்றதுடன் மொத்தமுள்ள 32 சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. பிரசாந்த் கிஷோர் 64,151 வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நீரஜ்குமார் சின்ஹா 44,827 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று ஜனாதிபதி செயலகத்தில் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 6 கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்தார். இச்சந்திப்பில் அரசியலமைப்பு சீர்திருத்தம், மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் உள்ள சமூகங்களை பாதிக்கும் காணி மற்றும் வீடமைப்பு பிரச்சினைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவலின் அடிப்படையில் கட்சி பிரதிநிதிகள் முழுமையான அரசியலமைப்பு திருத்தத்தின் அவசியம், மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதில் உள்ள சவால்கள் மற்றும் வடக்கு, கிழக்கு மற்றும் பெருந்தோட்ட சமூகங்கள் எதிர்கொள்ளும் காணி பிரச்சினைகள் தொடர்பான கவலைகளை முன்வைத்துள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: ஜாஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அவுகிப் நபி இந்திய டெஸ்ட் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இலங்கை சுற்றுப்பயணத்துக்கான இந்திய டெஸ்ட் அணியில் காயமடைந்த ஜாஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 29 வயதான வேகப்பந்து வீச்சாளர் அவுகிப் நபி சேர்க்கப்பட்டுள்ளார். அவுகிப் நபி சமீபத்திய போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றார். கடந்த 2 ராஞ்சி கோப்பை சீசன்களில் அவர் மொத்தமாக 104 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். குறிப்பாக 2025-26 சீசனில் 60 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஜம்மு காஷ்மீர் அணி தனது முதல் ராஞ்சி கோப்பை பட்டத்தை வெல்ல அவர் முக்கிய பங்காற்றினார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars.

0: பாரு.
1: புத்தரங்கம்மா புத்தலங்கம்மா பத்த புள்ள நீ செத்துருவடா டேய், நீ உத்தார் விடாதே மாவுனா.

0: 7:12 on the clock. Welcome back. This is Bravo and you're listening to 89.4 Tamil FM Corporate Culture. பத்தி போன ரெண்டு மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச ஆரம்பிச்சோம். அப்பா எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய் விட்டீங்க என்ன? சரி ஓகே, பட் நான் போன அவர்லேயே கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எந்த ஊராக இருந்தாலும் அதுவும் பர்டிகுலர்லி யூஏயில் வந்து பல கம்பெனிஸ் வந்து பல விதமான கண்ட்ரி மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வில் பி மேனேஜ்டு பை இந்தியன் ஓனர்ஸ், ஒரு சில கம்பெனிஸ் வந்து லோக்கல் ஓனர்ஸ். ஸோ பட் வந்து அந்த கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் சந்தோஷமாக இருக்காங்களா இல்லையான்றது அந்த டாப்லேருந்து லீட் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது, ரேதர் தென் அந்த மேனேஜ்மெண்ட்டு யார்கிட்ட இருக்குங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. அதை தான் நான் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனிவேஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. என்ன கூட்டம்? அதான் August 31st இருந்து இந்த சம்மர் லீவுகள்லாம் முடிஞ்சு போயிடும். சரியா, பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்கூலு. August 31st தான் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஸோ இந்த ஒரு மாதம் இன்னிலேருந்து ஆரம்பித்து August 30 வரைக்கும் சந்தோஷமாக வந்து டிராஃபிக் இல்லாத வாழ்க்கையை அனுபவிச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஓகே,
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நீங்கள் ஒரு சில படத்தில் அந்த படத்தில் வர ஒரு ஒன்று ரெண்டு பாட்டு மட்டும் நல்லா ஃபேமஸ் ஆகும், ஆனால் இன்னும் ரெண்டு மூணு சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் அது வெளியிலே தெரியாத மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் வந்து இந்த 10 என்றதுக்குள்ளேன்னு ஒரு படம் வந்து ஞாபகம் இருக்கா? ஒரு சில படம் விக்ரமே வந்து ஸ்கேம் பண்ணியிருப்பார், அந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸ்கேம் இந்த சென்ஸ் லைக் அந்த படம் வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி போஸ்டர்லாம் வந்திருக்கும், ஆனால் அந்த போஸ்டரை பார்த்து நம்ம படம் போய் பார்த்தோம்னா என்னடா போஸ்டரை பார்த்து இப்படி ஏன் வந்து ஒன்ட்டுமே அப்படின்னு இருக்கும். இந்த ராஜபாட்டின்னு ஒரு படம் இருக்குது சரியா, அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்போ அப்போல்லாம் வந்து படத்தை எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மேஜராக படத்துடைய போஸ்டரு அந்த நியூஸ் பேப்பரோட அந்த டாப் ரைட் கார்னர் பாட்டம் ரைட் கார்னரில் பெருசாக வரும். அதில் தான் முக்கால்வாசி பேர் இந்த படம் வருதா, இவர் தான் ஹீரோவா, இவங்க தான் ஹீரோயினான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு 10 ரோல் விக்ரமே வந்து நிறைய கெட்டப்லாம் போடுவார். அவர் கதை கேட்கறதுக்கு முன்னாடி கெட்டப் எவ்வளோ இருக்குன்னு கேட்டு தான் நடிப்போரோ என்னமோ தெரில, பட் ஹீ ஆல்சோ கிவ்ஸ் இஸ் 200%. தட்ஸ் அனதர் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு 10 கெட்டப் இருக்கிற மாதிரி போஸ்டர் கீழே வந்து பெருசாக ராஜபாட்டை அப்படின்னு சொல்லிட்டு, இது சுசீந்திரன் தான் டைரக்ஷன் நினைக்கிறேன். சுசீந்திரன் வந்து ஆல்ரெடி இந்த நிறைய சூப்பர் சூப்பர் படம்லாம் வேறு எடுத்திருக்காரா? ஆமாம், சுசீந்திரன் தான் நினைக்கிறேன், ஒன்னொரு அடி பார்த்துட்றேன் நான் போயிட்டு. பட் எனிவேஸ் அவ்வளோ கெட்டப் இருக்கிற ஒரு படம் சூப்பராக இருக்க போகுது அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் உள்ளே போய் பார்த்தா அந்த 10 கெட்டப்புமே ஒரே ஒரு பாட்டில் தான் வரும். அதே மாதிரி 10 என்றதுக்குள்ளே அதுவும் வந்து படம் இமானோட மியூசிக் அந்த டைமில் இமான்லாம் 2015 or 2014 நினைக்கிறேன், இமான்லாம் வந்து அந்த டைமில் சக்கப்போடு போட்டுட்டு இருந்தார். எல்லா பாட்டுமே ஹிட்டு, அதுவும் மேண்டேட்ரியாக இமான் மியூசிக் போடுற எல்லா படத்துலேயுமே 5 பாட்டு இருக்கும். அதில் ஒரு பாட்டு ஸ்ரேயா கோஷல் பாடிடுவாங்க, அதில் ஒரு பாட்டு குத்துப்பாட்டாக இருக்கும், அந்த பாட்டு வந்து மினிமம் கேரண்டி ஹிட்டாக இருக்கும். பிஜிஎம்மும் ஏதாவது ஒன்று, அப்புறம் இன்னொரு பாட்டு இமானே வந்து பாடிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த 10 என்றதுக்குள்ளே அந்த படத்தில் வந்து ஆனாலும் இந்த மயக்கம்னு ஒரு பாட்டு இருக்குது, ஆனாலும் இந்த மயக்கம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை தான் இப்போ தேடிட்டு இருந்தேன். அந்த பாட்டை இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் கொடுத்து போட்டலான்னு பார்த்தேன், ஆனால் பசங்க வந்து பீரோவில் தூக்கி ஒளி வச்சிட்டானு போல எங்கே இருந்துடல எனக்கு. பட் எனிவேஸ் இப்போ உங்களுக்காக தாராள பிரபு படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது. யாருக்காவது பசங்களா, யாருக்காவது கல்யாணமா, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் கல்யாணத்தப்போ லவுட் ஸ்பீக்கரில் போடுவாங்களே உங்கள் கல்யாண மண்டபத்தில். அந்த பாட்டை அட்வான்ஸாக நான் இப்போ ரேடியோவில் போடுறேன், எடுத்துக்க, சந்தோஷமாக இருந்துக்க, கேட்டு முடி பாட்டை. ரெண்டு பாட்டு முடிச்சு நான் திருப்பி வரேன். திஸ் இஸ் பிராவோ அண்ட் யூ ஆர் லிசனிங் 289.4 தமிழ் FM.
2: பேக் டு பேக் பாட்டு.

0: கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
1: ஆகஸ்ட் 7 மார்க் யுவர் டேட்ஸ்.
2: போலீஸ கொல்லுவா, டாக்டர் கொல்லுவா,
1: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
0: அனிருத் மியூசிக்ல டிசி ஆகஸ்ட் 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளோ பிக்சர்ஸ்.
2: அவ பேர் சந்திரடா.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
5: ரெண்டும் வேணும். இப்போ சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
4: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th அண்ட் 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
6: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான் துபாயில ஆகஸ்ட் 8th அண்ட் 9th 10 AM டு 7 PM டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோ கேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டியை வாங்குங்க.
7: தேர் இஸ் நோ பிளேஸ் லைக் ஹோம். There's no home like that.
8: For registrations, call 056-357-9474.
9: Alansari Exchange Varia transact panni unga panatha double panunga. In the summer la Alansari Exchange Varia neenga pandra ore ore transaction moolama unga panatha double panni up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win panunga. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
10: Brother, sister, ungala da oru nimisha kelunga. Neenga UAE la business pandringla?
11: 2025 financial year உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்னுக்கான டியூ டேட் September 2026. டிலே பண்ணாம பெனல்டிஸ் அவாய்ட் பண்ணுங்க.
12: The VAT consultant க்கு UAE ல 9 plus years of experience, 18,000 plus happy clients and Google ல 4.9 star rating உம் இருக்கு.
11: The VAT consultant, call or WhatsApp 0588520103.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா.
1: Welcome back. So, the ராமாயண படத்தோட டீசர் ட்ரெய்லர் யாரெல்லாம் பார்த்தீங்க? ஆனால் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ வந்து நிறைய ஹிந்தி படத்தோட ட்ரெய்லர்லாம் வந்து மினிமம் 3.5-4 நிமிஷத்துக்கு விட்டுறாங்க. ஒரு பாட்டோட லென்த்துக்கு ஒரு படத்தோட ட்ரெய்லரே விட்றாங்கன்னா பார்த்துங்களேன். அதை பற்றி ஒரு மேட்டர் இருக்குது. பட் இருந்தாலும் ஐ வில் ஹாவ் டு ஆட் சம் மோர் திங்ஸ் அக்கார்டிங் டு தட். இப்போ என்னென்னா ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணேன். வந்து நல்ல விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த த்ரேதா யுகான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது போல. இப்போ இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது ஈஸியாக புரியும். டோட்டலாக 4 யுகா இருக்குது. ஓகே, ஒன்று வந்து சத்ய யுகா, அப்புறம் வந்து 2வது த்ரேதா யுகா, அதுக்கப்புறம் துவாபரா யுகா அண்ட் கலியுகா. ஓகே, நான் இந்த யுகா இந்த ஹிந்து காஸ்மாலஜி பற்றி அவ்வளோ ஐடியாலாம் இல்லை. இதை பற்றி எனக்கு எப்படி தெரியும்னா, இப்போ ராமாயண ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகே, நான் த்ரேதா யுகான்னு கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ யா, அண்ட் இப்போ ரிலீஸ் ஆகிறப்போ சாய் பல்லவி தான் சீதா ரோல், அண்ட் சூர்பனகை அந்த ரோலில் வந்து ரகுல் பிரீத் சிங் இவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்புறம் நம்ம லாரா தத்தா அவங்க வந்து கைகி அந்த ரோலில் இருக்காங்க, அண்ட் ரன்பீர் கபூர் தான் ராமர், நம்ம கேஜிஎஃப் யஷ் தான் வந்து ராவணன், மீதி மெயின் கேரக்டர்ஸ் இவங்க தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்ரிபடி அப்ரிஷியேட்டட் யஷ் தான் வந்து இஸ் கோயிங் டு பி த ஷோ ஸ்டீலர் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது யஷுக்கு தான் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. யஷ் பயங்கரமாக ராவணன் ரோலுக்கு கரெக்டாக 100% ட்ரூவாக இருக்கார். பார்க்கும்போது அந்த கெத்து அது தெரியுது மூஞ்சியில். நீங்கள் போய் ட்ரெய்லர் பாருங்கள். ஆனால் இதில் என்னென்னா, இப்போ எப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போது நம்மளுடைய இப்போ நம்ம எப்படி ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் போடுறோமோ அதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 100 இயர்ஸில் ஏற்பட்ட ஒரு மாறுதல் தான். இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ப்ளவுஸ்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம பழைய படங்கள் பார்க்கும்போது தெரியும். ஈவன் வந்து அந்த தங்கலான்னு பார்க்கும்போது கூட அப்படி தான் அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இது வந்து எப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக அந்த காலத்தில் மக்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற படத்தை இப்போ எடுக்கும்போது அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. அதாவது அவங்க பார்க்குறதுக்கு தோற்றம் இப்படி இருக்கும், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஒரு இமேஜினேஷனில் அப்புறம் நம்ம படிச்சுட்டு வந்த கதைகளில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எடுத்து இந்த டீட்டெயில்ஸை மிஸ் பண்ணாமல் பண்ணுறது. ஆனால் இப்போ எப்படின்னா ராமாயண படத்தில் 2-3 சீன்ஸ்லாம் வரும். சாய் பல்லவி அவங்களுடைய சீன்ஸ் வரும், அண்ட் ரகுல் பிரீத் சிங் அவங்களுடைய சீன்ஸ் வரும். அதிலெல்லாம் வந்து ரொம்ப மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற மாதிரி. இப்போது இப்போ எப்படின்னா இந்த த்ரேதா யுகத்தில் இந்த டைமில் இதெல்லாம் இருந்துச்சா, ப்ளவுஸ்லாம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று ஓடிக்கிட்டு. ஓகே, ரைட், இதுக்கு என்ன கருத்து சொல்லு? பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கு எதாவது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம். அண்டு நிறைய பேரில் இப்போது ஒரு சாதாரணமாக சினிமாவில் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா இம்மிடியட்லி எடுத்து அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி, பட் இஃப் இட் இஸ் நாட் ட்ரெடிஷ்னலி ஆர் ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட்னா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது ஓகே தான். ஆனால் இப்போ இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணி சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு ரிவ்யூ ஆகட்டும், இல்லாட்டி இது தப்பாக இருக்குதுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறதே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்துச்சா, அதையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். ஆனால் இப்போது ட்விட்டர்லலாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது டேய் விடுங்கடா, கொஞ்சம் லெத்தம் ப்ரீத் அண்ட் லெத்தம் கிரியேட் சம் சினிமா புதுசாக ஏதாச்சும், இது எல்லாத்தையும் தப்பு எல்லாத்துலேயுமே தப்பு கண்டுபிடிப்பீங்கன்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்தது. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் சீன் த ட்ரெய்லர். அண்ட் அந்த யுகம் பற்றி எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை, நான் இப்போ பேச சொல்கிறேன். ஸோ அதனால் ஸோ ஐயா, இப்போ நான் சாட் ஜிபிடிலலாம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யுகாஸ்? 4 யுகா இருக்குது. நான் சொன்ன மாதிரி சத்யயுகா, த்ரேதா யுகா, துவாபரா யுகா, அப்புறம் வந்து கலியுகா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கலியுகா தான் கரண்ட் ஏஜாக. அப்போ அந்த த்ரேதா யுகாவுக்கும் இப்போ இருக்கிற இந்த இயருக்கும் எத்தனை வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தா, அந்த த்ரேதா யுகா மட்டுமே வந்து 1,12,96,000 வருஷம் இருந்திருக்கு. அது மட்டுமே, இட் வாஸ் ஃபாலோட் பை 864,000 இயர்ஸ் ஆஃப் துவாபரா யுகா. அண்டு யா, எனிவேஸ் இந்த கொள்ளலாம் பெருசாக போகிறதில்ல, சரி எதுக்கும் சொல்லி வைப்பவேன்றதுனால சொன்னேன். 90s நாட்டில் செம்மையாக ஒரு பாட்டு வருது, கேட்டு முடிங்க. ஓகே,
2: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Nikana, 91 podu.
4: Enadhu?
5: 90s not out.
2: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர். இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ஓகே, சோ இந்த ஆடி பெருக்கு நல்லால நீங்க வந்து கோல்டு வாங்கி சேவ் பண்ணி அதை வந்து பெருக்கணும் அப்படின்னா the one and only good choice right now is Ayn Gold wallet app. Play Store app store la ungalku available a irukku. At the same time neenga vandu first 100 dirhams ku neenga gold anga purchase panumbodhu 20 dirhams worth of gold will be returned back to you, and referent or friend kitta refer panninga அவருக்கும் 20 திரம்ஸ் ஒர்த் ஆஃப் கோல்டு கிடைக்கும். உங்கள் மூலமாக அவர் வாங்குறதுனால ப்ளஸ் உங்கள் மூலமாக வாங்குறதுனால 10 திரம்ஸ் ஒர்த் ஆஃப் கோல்டும் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கிடைக்கும். ஓகே, 1 திரம்லேருந்தே கோல்டு அண்ட் சில்வரை நீங்கள் ஐன் கோல்டு வாலெட் ஆப்பில் வாங்கலாம். அண்ட் மோர் ஓவர் அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் நம்ம கோல்டு சூக் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்குது. டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எவ்வளோக்கு வாங்குறீங்களோ அதை ரெடீம் பண்ணணுன்ற பிளான் வரும்போது அதை கேஷாவோ இல்லை கோல்டு காயினாவோ இல்லை பாராவோ போயிட்டு நீங்கள் அப்படியே ரெடீம் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஈஸி நவ், இட்ஸ் வெரி வெரி ஈஸி நவ். ஸோ டவுன்லோட் ஐன் கோல்டு வாலெட் ஆப்.
2: We'll be back after a short commercial break.
3: School vacation or back to school season. இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்டு காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கனோயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
4: பிரதர் சிஸ்டர் உங்களதான், ஒரு நிமிஷம் கேளுங்க, நீங்க யுஏஇல பிசினஸ் பண்றீங்களா? 2025 பைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்னுக்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. டிலே பண்ணாம பெனல்டிஸ் அவாய்ட் பண்ணுங்க.
5: தி வாட் கன்சல்டன்ட்க்கு யுஏஇல 9 பிளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 18,000 பிளஸ் ஹாப்பி and Google la 4.9 star rating ko irukku.
4: The VAT consultant, call our WhatsApp 0588520103.
6: This hour of the evening correct is brought to you by Joy Alukasin. Joy of summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: ஓகேப்பா, எங்கப்பா கோல்ட் ரேட்?
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Ain Gold Wallet app. Download பண்ணுங்க, Tamil FM promo code போட்டு register பண்ணி 0502528940 க்கு screenshot எடுத்து WhatsApp பண்ணி gold coins win பண்ணுங்க.
0: ஓ எஸ், ஸோ 485 திரம்ஸ் 50 ஃபில்ஸ் 24 கேரட் தங்கத்துடைய விலை மதியானத்திலிருந்து இன்னும் 3 திரம்ஸ் வந்து கிராஷ் ஆயிருக்கு கோல்டு. ஸோ 449 திரம்ஸ் 50 ஃபில்ஸ் தான் வந்து 22 கேரட் தங்கத்துடைய விலை, அண்ட் 431 திரம்ஸ் வந்து 21 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் விலை. ஓகேவா? சரி, உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மதுவோட வாய்ஸில் வேறு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஐன் கோல்டு வாலெட் ஆப் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த், இந்த எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களே, கீழே வந்து ரெஃபரல் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அங்கே வந்து TAMILFM, அதை கேப் இல்லாமல் ரெஃபரல் கோடில் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா செலக்ட் ஆகிற உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் மண்டமேலே வந்து கொட்டும். அட் த சேம் டைம் நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பில் உங்கள் முயற்சியால் நீங்கள் சம்பாதிக்கிற காசை நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டில் கோல்டு வாங்கணும், அதுவும் வந்தரம்லேருந்து நீங்கள் கோல்டு வாங்கிக்கணும் அப்படின்னா ஐன் கோல்டு வாலெட் ஆப் இஸ் தி அன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். ஓகே, பெஸ்ட் டிஜிட்டல் கோல்டு வாங்கிறதுக்கான ஒரு நல்ல இடம் அது. ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவங்க ஆப் இருக்குது, அண்ட் கோல்டு சூக் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட அவங்க அவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோருமே இருக்குது. நிறைய பேர் இப்படின்னா டிஜிட்டல் கோல்டு வாங்கும்போது என்னங்க டிஜிட்டலாக வாங்குகிறோம், அதுக்கப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட கேட்க முடியுமா, இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே அந்த சீனே இல்லை. நீங்கள் நேரடியாக போய் ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்களோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆக்சுவல் கோல்டாகவே எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் அவங்ககிட்ட நேரடியாக ரிடீம் பண்ணிக்கலாம், கேஷாக கோல்டு காயினா கோல்டு பாராலாம். ஸோ டவுன்லோட் தி ஆப், the name is AIN ஐன் கோல்டு வாலெட் ஆப். இப்போ ஒரு பாட்டு வருது, ஆடிப்பருக்கு வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, அதனால் இந்த தலை ஆடி அந்த மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்துச்சுன்னா ஈஸியாக வாங்கிடலாம், நீங்கள் கோல்டு வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். மினிமம் அமௌண்ட்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் கோல்டு வாங்குறத. எவ்ரிபடி ஷுட் பை கோல்டு அண்ட் எவ்ரிபடி ஷுட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் ஐன் கோல்டு வாலெட் ஆப்.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சென்னையோட ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனா இல்ல கோயம்புத்தூர்ல காம ஒரு ஃபேமிலி லொகேஷனா?
1: ரெண்டும் வேணும். இப்ப சென்னை, போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்புறமா கோயம்புத்தூர்.
0: அப்போ டாக் டெவலப்பர்ஸ் தான் வழி. நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஆகஸ்ட் 8th and 9th டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்க்கு போவோம். மத்தத அவங்க பாத்துப்பாங்க.
2: எஸ் சிட்டி சீசன்ஸ் ஹோட்டல் புர்ஜ் மான் துபாயில ஆகஸ்ட் 8th and 9th 10 am to 7 pm டாக் டெவலப்பர்ஸ் நடத்துற ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ்ல கலந்துக்கோங்க. உங்க ஃபேவரட் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டிய வாங்குங்க.
3: There is no place like home. There's no home like that.
4: For registrations call 056-357-9474.
5: ஷார்ஜால புதுசா இன்னொன்னு வரப்போகுது. என்னன்னு தெரியுமா?
6: எனி க்ளூ?
5: கலர்ஃபுல்லா விதவிதமா புதுசா.
6: அல்லூர் ஐலாண்ட்ல இருக்கிற பட்டர்ஃபிளை ஹவுஸ் மாதிரி ஏதாவது?
5: இது கலர்ஃபுல்லா இந்தியாவோட ஸ்டைல்ல இருக்கிற ட்ரெண்டியான ஃபேஷன்.
2: மிக விரைவில் நம்ம கல்யாண் சில்க்ஸோட ஷார்ஜாவின் மூன்றாவது ஷோரூம் KM ட்ரேடிங் அருகில் உள்ள ரோலாவில ஆரம்பமாக போகுது. அசத்தலான ஃபேஷன், ட்ரெண்டியான கலெக்ஷன், புத்தம் புது ஆடை வகைகள், இந்தியாவின் மிக குறைந்த விலையில். கல்யாண் சில்க்ஸின் மூன்றாவது ஷோரூம் இப்பொழுது ஷார்ஜாவில் ஆரம்பம். கல்யாண் சில்க்ஸ், துபாய், ஷார்ஜா, அபுதாபி.
7: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இந்தியாக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான். மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ். ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
8: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: ஆலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன் சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க. வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட். TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
10: பிரதர் சிஸ்டர் உங்களதான் ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க UAE ல பிசினஸ் பண்றீங்களா? 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்னுக்கான டியூ டேட் September 2026. டிலே பண்ணாம பெனல்டிஸ் அவாய்ட் பண்ணுங்க.
11: The VAT consultant க்கு UAE ல 9 plus years of experience, 18,000 plus happy clients and Google ல 4.9 star rating ஓ இருக்கு.
2: The VAT consultant, call or WhatsApp 0588520103.
12: This hour of the evening correct is brought to you by Joy Alukas in Joy of Summer ல diamond jewelry க்கு free cash vouchers, gold making charges வெறும் 1.99% முதல், old gold exchange க்கு 0

0: வெல்கம் பேக். ஸோ எனிவேஸ் ஒன்ஸ் அகேன் ஐல் ரிப்பீட், நைன் கோல்டு வாலெட் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, உங்கள் பர்த் ரேட்டு பேர் கீரு எல்லாத்தையும் கொடுப்பீங்க லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ கீழே ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அப்போ தான் அதெல்லாம் கொடுப்பீங்க. அப்போ கீழே கடைசியில் பார்த்தா ரெஃபரல் கோட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அங்கே போய் தமிழ் எஃப்எம் TAMILFM அப்படின்னு கொடுங்க, அப்போ தான் ஒரு கணக்கு இருக்கும். அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம 050-252-8940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ கோல்டு காயின் வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியான மெத்தட்லாம் சொல்கிறோம் பாருங்கள் நாங்கள். ஆனால் என்னென்னா எங்களால் கலந்துக்க முடியாது, இந்த கோல்டு காயின்லாம் உங்களுக்கு மட்டும்தான். அது பண்ணுங்கள், அந்த ஆடி பெருக்கு வேறு, அந்த ஆடி பெருக்கு நன்னாளிலே சந்தோஷமாக கோல்டுலாம் வாங்குங்க. ஒன்றரம்லேருந்தே அயன் கோல்டு வாலெட்டில் நீங்கள் வந்து கோல்டு வாங்கலாம், சில்வரும் வாங்கலாம். So anyways, start buying your gold from Iron Gold Wallet app. Download the app and download a physical store, Gold Souk Metro Station kitta irukku. Okay, bye bye. This is Bravo signing off and jaliya sandoshama apdiye veettukku ponga. Ethana per innum vela senjikittu irukingala? 6 mani office munjidunga ana 8 mani varaikku ukkara vechirranunga. Kadasi nerathila file kuduthu yen mandai odaikiranunga nu solli ethana per feel pandringa therla. Ethana per irukingala therla. New padathil irundhu ungalku thottal poomalarum abindra oru paattu polutte Okay, bye guys, this is Bravo signing off. Good night.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alakasin, Joy of Summer Life. Diamond Jewelry ki free cash vouchers. Gold making charges verum 1.99% mudal. Old gold exchange ku zero deduction madri pala offers. TNC apply.
2: 89.4 Tamil FM. Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். விகிதாசார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு அளிக்க தவறிவிட்டது. காவிரி ஆணைய உத்தரவுக்கு பிறகு பிலிகுண்டுலுவுக்கு வரும் 550 கன அடி மட்டுமே தண்ணீர் வருகின்றது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுகளின்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடாத கர்நாடக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விகிதாசார அடிப்படையில் பில்லிகுண்டுலுவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு நீரை தனது அணைகளில் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு எந்த சிரமமும் இருக்காது என்று தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. முதல்வரின் அறிவுறுத்தலின்படி இப்பிரச்சினைக்கு தீர்வு காணவும் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை குறித்த காலத்தில் பெறவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவிகா அரசை கண்டித்தும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டியும் தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கினார். குறுவை பாதிக்கப்பட்டதற்கு டம்மி முதல் அமைச்சர்தான் காரணம் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் இதுபற்றி வாய் திறந்து பேசவில்லை. ஆடி 18 நாள் இன்று ஆடி பெருக்கில் ஆறு முழுவதும் தண்ணீர் வழிந்து ஓடும். ஆனால் இப்போது டெல்டா நீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகின்றது. திமுக ஆட்சி இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால் இந்த நிலைமை தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளது என்று உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சுமத்தினார். மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்காததால் டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர்கள் கருகின. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நட்ட ஈடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூரில் இருந்து தாவேகா அரசு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படாத நிலையில் ஆற்று பாசனத்தை நம்பியுள்ள சுமார் 180,000 ஏக்கர் நிலத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார். இதனிடையே குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு அறிவித்த 134.83 கோடி சிறப்பு தொகுப்பை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் பங்கிப்பூர் தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் அமோக வெற்றி பெற்றார். பங்கிப்பூர் தொகுதியில் மொத்தம் பதிவான வாக்குகளில் 49.19% வாக்குகளை பெற்று பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார். பிரசாந்த் கிஷோர் பாஜக வேட்பாளரை விட 19,324 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பங்கிப்பூர் தொகுதியின் பாரதிய ஜனதா எம்எல்ஏ நிதின் நவீன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து கடந்த ஜூலை 30 அங்கு பலத்த பாதுகாப்புடன் இடைத்தேர்தல் நடைபெற்றது. வாக்கெண்ணும் பணி இன்று நடைபெற்றதுடன் மொத்தமுள்ள 32 சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. பிரசாந்த் கிஷோர் 64,151 வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நீரஜ்குமார் சின்ஹா 44,827 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனின் சொந்த ஊரான பங்கிப்பூரை பிரசாந்த் கிஷோர் கைப்பற்றியுள்ளார். 1995 பிறகு முதன்முறையாக பங்கிப்பூர் தொகுதியில் பாஜக தோல்வியை தழுவியது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் முதன்முறையாக பீகார் சட்டப்பேரவைக்குள் பிரசாந்த் கிஷோர் நுழைகின்றார். மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் இருந்து இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக முன்னாள் எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் டெல்லி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளார். 6 மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்த புகாரின் பேரில் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த 2023 June 15 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் 354, 354A, 354D, 506(1) ஆகியவற்றின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. 6 மல்யுத்த வீராங்கனைகள் அளித்த புகார்களில் ஒன்றில் இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் கடந்த 2024 விடுவிக்கப்பட்டார். முறையான ஆதாரங்கள் இல்லை என்று கூறி பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ் பூஷன் சிங்கை விடுதலை செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பல பகுதிகளிலும் சீரற்ற வானிலை நிலவி வருகிறது. நாட்டில் தொடரும் மழையுடனான வானிலை நாளை பகல் சற்று குறைவடையும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானுக்கு கீழ்ப்பகுதியில் சூறாவளி ஒன்று உருவாகி வருவதாகவும் அதன் காரணமாக 6 பிறகு மழை நிலைமை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார். இதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் கழனி கங்கையை சூழவுள்ள பகுதிகளில் பெருவெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய மலைநாட்டில் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: எதிஹாத் ரயில் பயணிகளுக்காக புதிய ரயிலில் இருந்து சாலைக்கு என்ற கார் வாடகை சேவையை அறிமுகப்படுத்துகின்றது. இந்த கூட்டாண்மையின் மூலம் பயணிகள் தாம் வருகை தரும் ரயில் நிலையத்திலேயே ஒரு காரை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தங்களின் இறுதி இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்ய முடியும். முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படும் ரயில் டு ரோட் ரயிலில் இருந்து சாலைக்கு சேவை எதிஹாத் ரயில் பயணிகள் தங்களின் பயணத்தின் இறுதிக்கட்டத்தை நிறைவு செய்ய அமீரகத்தின் ரயில் நிலையங்களில் இருந்தே நேரடியாக வாகனங்களை வாடகைக்கு அமர்த்த முடியும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் த்ரிப்டி கார் ரெண்டல் நிறுவனம் தேசிய பயணிகள் ரயில் வலையமைப்பில் கார் வாடகை சேவைகளை வழங்குவதற்காக எதிஹாத் ரயிலுடன் பிரத்யேகமாக 5 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கைச்சாத்திட்டது. இந்த இரு நிறுவனங்களும் ரயில் டிக்கெட் முன்பதிவுடன் வாகன முன்பதிவையும் ஒருங்கிணைக்கும் வகையில் பணியாற்றி வருகின்றன. இதன் மூலம் பயணிகள் தங்களின் பயணத்தின் இரு பகுதிகளையும் ஒரே டிஜிட்டல் செயலியில்.
1: கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு 0%.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. எஸ், நிறைய தரமான படங்கள்லாம் வந்து ஒன்னொன்னா இருந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் நம்ம தமிழ் எஃப்எம் கூடவே எங்க டீமோடே நீங்க சேர்ந்து பார்க்கலாம். நான் உங்களை எப்பவுமே வந்து வெல்கம் பண்ணிட்டே தான் இருப்போம். ஸோ இந்த முறையும் நீங்க கப்பல் பாசஸ் ஜெயிக்கலாம். எந்த படத்துக்கு பிரியா இன்னைக்கு நம்ம ஷோல கான்டெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா GDN. எஸ், ஸோ GDN படத்துக்கு தான் நீங்க கப்பல் பாசஸ் வின் பண்ண போறீங்க. ஸோ இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மேடி சார் தான் மெயின் ரோல் வந்து பண்ணுறாரு. அண்ட் அவர் கூட வந்து பிரியாமணி நடிச்சிருக்காங்க, யோகி பபு சார், ஜெயராம் சார், அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் அண்ட் டிஜே, துஷரா விஜயன், தம்பிராமையா, அதுக்கப்புறம் வினய், கருணாகரன் மற்றும் பலர், இன்னும் நிறைய பேர், அதிதி பாலன், ஒரு பெரிய காஸ்ட் வந்து இருக்காங்க. எல்லாமே ரொம்ப டேலண்டான ஆக்டர்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ சம்திங் ஸ்பெஷல் இந்த படத்தில் வந்து இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? இத்தனை பேர் வந்து நடிச்சிருக்காங்களா அந்த படத்தில் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருவீங்க. ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் நேம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும் AN அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 050-252-8940 இந்த நம்பருக்கு. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபிலிம் எனர்ஜைஸ்ட் பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். August 7th, 2026 ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ்
1: FM. We'll be back after a short commercial break.
2: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
3: உலகம் ரொம்ப பெருசு.
0: ஆகஸ்ட் 7, mark your dates.
4: போலீஸ் கொல்லுவா, டாக்டரை கொல்லுவா,
0: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
1: அனிருத் மியூசிக்ல டிசி ஆகஸ்ட் 7 முதல் ரிலீசிங் இன் சினிமாஸ் பை தி ப்ளோ பிக்சர்ஸ்.
5: அவ பேர் சந்திரடா.
6: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
6: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
7: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP1 துபாய்.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of அன்புடன் நான் is brought to you by
3: ஜாய் அலுகாசின் ஜாய் ஆஃப் சம்மர்ல டைமண்ட் ஜுவல்லரிக்கு ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1.99% முதல், ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கு ஜீரோ டிடக்ஷன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் ஆக்சுவலி சொல்லுவாங்கல்ல, ஆடிப்பெருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் அது பல மடங்கு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நல்ல நாளில் வந்துட்டு ஒரு கோல்டு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து நீங்கள் ஒரு 10 ரூபீஸ் வந்து கொடுங்களேன், ஒரு 1 திராம் கொடுங்களேன், ராசியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூட்டான சென்டிமெண்ட்லாம் நம்ம இன்னமும் ஃபாலோ பண்ணுறது உண்டு இல்லையா? அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மனசுக்கு ஒரு மாதிரி எச்சோ நம்ம பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை கண்ணை மூடிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை ஃபாலோ பண்ணும்ல. எஸ், கோல்ட் ரஷ் 2.0 இஸ் பேக் வித் ஐன் கோல்ட் வாலெட். நீங்கள் கோல்டு காயின் வின் பண்ணணுமா, இப்போவே வந்து பிளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோரில் ஐன் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷனில் தமிழ் எஃப்எம்னு கோட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 0502528940 இந்த நம்பருக்கு August 7th நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கோல்டு காயினை வின் பண்ண போறீங்க. எஸ், இந்த ஆடி பெருக்குக்காக கோல்டு காயின் தானாகவே வந்து உங்களை தேடி வரதுக்கான நிறைய நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இல்லை நான் வந்து கோல்டு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐன் கோல்டு வந்து நீங்கள் விசிட்டும் பண்ணலாம். எஸ் கோல்டு ஐன் கோல்டு வாலெட் ஆப்பில் வந்து ஆஸ் லோ அஸ் 1 திரம்லேருந்து கோல்ட் சேவிங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். எஸ், இந்த சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலியமாக கூட நீங்கள் வந்து கோல்டை வந்து சேமிக்க முடியும் இல்லையா? ஸோ 100% பியூரிட்டி அஷூரன்ஸோட உங்களோட சேவிங்ஸ் வந்து கோல்டு பாராகவோ இல்லை காயின்ஸோ இல்லை ஜுவல்லரியிலையோ இல்லை கேஷை கூட வந்து ரிடீம் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன் ஐன் கோல்டில். இல்லை 32 இயர்ஸ் ஆஃப் லெகசி ஐன் கோல்டு வாலெட் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ ஆடி பெருக்கணக்கி ஒரு நல்ல விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த திருப்தியோடு வந்து இன்றைக்கி தூங்குறீங்க. ஓகே, இனி பாடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு. எஸ், நம்ம ஷோவில் ஒரு கான்டெஸ்ட் வேறு வந்து போயிட்டுருக்கு, உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்ணுறேன். திடீர்னு வந்து ரேடியோவை டியூன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ், GND படத்துக்கான கப்பல் பாசஸை நீங்கள் வந்து வின் பண்ணலாம். எஸ், இந்த படத்தோட டைரக்டரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ சேம் நம்பர் 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேர், உங்களோட ஆன்சர் அண்ட் எந்த எமிரேட்ஸ் வந்து மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத அனுப்பிச்சு விட்ருங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஃபார்ஸ் ஃபோம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? GCC ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர், ALD ப்ராப்பர்ட்டி. 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
1: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அடிங்க.
1: Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Matrum City Seasons Hotel Burj Man Dubai la August 8th and 9th 10 AM to 7 PM DAC developers nadathra property showcase la kalandukonga. Unga favorite location la property vaangunga. This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukasin. Joy of Summer la diamond jewelry ki free cash vouchers, gold making charges verum 1.99% mudal, old gold exchange ku 0 deduction.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ், நம்ம ஷோல ஒரு கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. திடீர்னு ரேடியோவை டியூன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நிறைய தரமான படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அதை நம்ம வந்து பார்த்துடணும், மிஸ் பண்ணக்கூடாது. தியேட்டரில் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும். அதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் தமிழ் எஃப்எம்லேருந்து எப்போவுமே வந்து கிடைக்கும். நிஜமாகவே உங்களோட சேர்ந்த படம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கப்பல் பாசஸை வின் பண்ணலாம். GDN படத்துக்கான கப்பல் பாசஸ். இந்த படத்தில் வந்து நிறையா ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. மேடி சார்லேருந்து பிரியாமணி, அதுக்கப்புறம் யோகி பாபு, ஜெயராம் சார், சத்யராஜ் சார், அதுக்கப்புறம் துஷாரா விஜயன், தம்பிராமையா, இந்த மாதிரி நிறைய ஒரு இவங்கெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் தமிழ் எஃப்எம் டீமோடு சேர்ந்து பார்த்து ரசிக்கலாம். ஸோ GDN படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண இந்த படத்துடைய டேரக்டர் நேம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 050-252-8940 இந்த நம்பருக்கு AN டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ், உங்களோட ஆன்சர் அண்ட் எமிரேட்ஸ் இந்த அனுப்பி இந்த மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்றத அனுப்பிச்சிருங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலம் எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் அடுத்து சக்தி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹேராம் படத்துலேருந்து மனசை தொட்ட மெட்டுக்காக பாட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்ட பாட்டும் வந்துட்டே இருக்கு. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டு மிட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நம்ம நிறைய எதிர்பார்ப்போம், நம்மளும் மனுஷங்க தானே. நமக்கு பிடிச்ச ஒர்க், அதுக்கப்புறம் பிடிச்ச பர்சன், அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்போம். ஆனால் அதை நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த சைட்லேருந்து ஆப்போசிட்டில் வர ரிப்ளை இருக்குல்ல, நோ அப்படின்ற ஒரு வார்த்தை. அதை கேட்டதுக்கப்புறமா நம்ம உடஞ்சி போய் உட்காந்துருவோம். என்னடா இது, நமக்கு மட்டும் அப்படி நடக்குதே, இதுலேயும் வந்து நோ நோ நோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு. பட் நமக்கு அப்போ புரியாது, இந்த நோ அப்படின்ற ஒரு வார்த்தை அன்றைக்கி நம்ம அதை கேட்கல அப்படின்னா நம்ம வேறு ஒரு நல்ல இடத்துல இருந்திருப்போம்ல, அது நடந்திருக்காது அப்படின்னு இல்லையா. இது வந்து எல்லாத்துக்குமே வந்து செட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து லவ் லைஃபாக இருக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், எதுவாக வேலை இருக்கலாம். அன்றைக்கி நடந்த விஷயத்துக்காக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம், அழுதுருப்போம், நிறைய பேர்கிட்ட மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டியிருப்போம். பட் இப்போது இது நல்லதுக்கு தான் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இப்போ கூட யார் யாரெல்லாம் துபாய்க்கு வந்திருக்கீங்க, யூஏயில் எங்கேயோ ஒரு கம்பெனியில் இன்றைக்கி இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கலாம், மெயிலை ரெஃப்ரெஷ் பண்ணி ஓகே சொல்லிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. சில பேருக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கும், சில பேருக்கு வந்து அந்த நோ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஸோ அதுக்காக நம்ம உடஞ்சி போய் உட்காந்துருவோமா, என்ன கிடையவே கிடையாது. ஸோ இதை விட பெட்டரான ஒரு ஒர்க், பெட்டரான ஒரு ஜாப், பெட்டரான ஒரு சேலரியில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதான் உண்மையான விஷயம். நம்ம இதுதான் நம்மளோட பாத் அப்படின்னு போயிட்டுருப்போம். அதனுக்கே தெரியாது, ஓகே அது ஒன்றும் ரூட் கிடையாது, நீ ரைட் எடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுக்கணும்னு அந்த யூனிவர்ஸ்க்கு தெரியும். உங்கள் கையை பிடிச்சி அது கூட்டிகிட்டு போகுது, கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அது சொல்கிறத வந்து நம்ம கேட்டாலே போதும் இல்லையா. ஸோ உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ, இல்லை இந்த யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கோ, உங்கள் காதில் கேட்கக்கூடிய விஷயங்கள் நோவாக இருந்ததுன்னா சம்திங் பெட்டர் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஸோ சீக்கிரமே வந்து ஸ்வீட் கொடுங்க எனக்கு, உங்களுக்கு வந்து இந்த நோ அப்படின்ற வார்த்தையை நான் கேட்டேன், பட் அதில் நான் விழலை, அண்ட் நெக்ஸ்ட் நான் மூவ் ஆன் ஆகிட்டு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கேன், ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லணும் எனக்கு, ஓகேவா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கூடிய சீக்கிரமே, ஏ இந்த ஆகஸ்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த குட் நியூஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அப்படி நடந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. இஸ் இந்த நோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நிறைய பேர் சிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ இன்றைக்கி அதை பண்ணுறோம். நம்ம மைண்டையும் மனசையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்க போகிறோம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: இது வரைக்கும் டைரக்டரா கலக்கிட்டு இருந்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ஹீரோவா தேவதாசா ஸ்கிரீனையும் கலக்க போறாரு.
5: உலகம் ரொம்ப பெருசு.
6: ஆகஸ்ட் 7 மார்க் யுவர் டேட்ஸ்.
7: போலீஸ கொல்லுவா, ஒரு டாக்டர் கொல்லுவா,
6: ஒரு ரிபல், ஒரு ஆபத்தான உலகம். Blood, love, loyalty. இதை விட பெருசா action, drama, full on mass.
4: அனிருத் மியூசிக்ல DC ஆகஸ்ட் 7 முதல் releasing in cinemas by the Plot Pictures.
8: அவ பேர் சந்திரடா.
9: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: ALD Properties இன் 4 ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. எஸ், இந்த நோ அப்படின்ற ஒரு வார்த்தை நமக்கு எவ்வளோ தூரம் வந்து மனசுக்கு பாதிப்பாக இருக்குது, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம், எப்படி எஸ்கேப் ஆகலாம், எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம சுற்றி இருக்கவங்களெல்லாம் பார்க்கும்போது, சே இவங்க வந்து எவ்வளோ லக்கில், லக்கி பர்சனில், என்னை விட எல்லாருமே லக்கியாக இருக்காங்க, இந்த லைஃப் வந்து எனக்கு தான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தாட் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்ததுன்னா இப்போவே அதை தூக்கி போட்டுருங்க, ஓகேவா? ஸோ இந்த டயலாக் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு டைமில் வந்து யோசித்து பார்த்துருப்போம், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம், நமக்கு மட்டும் ஏன், வை மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு சீன் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து ஸ்கூலில் இருக்கும்போது உங்கள் கிளாஸில் ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சில் தான் உங்கள் ஃப்ரெண்டோட உட்காந்துட்ருப்பீங்க, அவங்களுக்காக தான் நீங்கள் ஸ்கூலுக்கே வருவீங்க, அவங்களோட தான் லஞ்ச் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. டீச்சர் வந்து திடீர்னு ஒரு நாள் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து செட்டு சேர்ந்துட்டு படிக்க மாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி வேற ஒரு நல்லா படிக்கிற பையன் பக்கத்துலேயோ ஒரு பொண்ணு பக்கத்துலேயோ உட்கார வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு பயங்கர கோவம் வரும். என்ன கோவம் வந்திருக்கோம், சே என்ன என் ஃப்ரெண்டையும் பிரிச்சுட்டாங்க அந்த டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை வந்து சேஞ்ச் பண்ணது, அந்த பெஞ்சை வந்து சேஞ்ச் பண்ணது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது ஒரு கிஃப்ட். மேபி நீங்கள் ஒரு நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு பையனோ இல்லை ஒரு பொண்ணோ வந்து ரீசனாக இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு லேட்டரான் வந்து ஆஹா ஓகே பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கலாம். ஸோ லைஃப் வந்து சொல்லும், இது வந்து இங்கே நீ இருக்காத, இதுதான் உனக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு வந்து போயிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லையா. சில நேரங்களில் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். இப்போது சின்னதாக வந்து ஆஃபீஸில் ஏதாவது ஒரு டென்ஷன் வந்தாலே எனக்கு வந்து மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட அதை சரியாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோனாலே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை. எப்போவுமே இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு மறந்து போயிடுறோம். ஐம் ஹாப்பி, என்கிட்ட வந்து இப்போது நான் இருக்கிறதுக்கு வீடு இருக்குது, எனக்குன்னு ரெண்டு பேர் வந்து இருக்காங்க, எனக்குன்னு ஓடி வரதுக்கு வந்து இருக்காங்க, அண்ட் எனக்கு இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட் வந்து கிடைச்சிருக்கு, அண்ட் நான் இருக்கிற ஆஃபீஸ் வந்து நல்ல ஆஃபீஸ், நல்லா நான் ஏர்ன் பண்ணுறேன், இன்னும் நிறைய வந்து ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு தாட் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே சில நேரங்களில் கேட்க மாட்டேங்குது இல்லையா. எனக்கு பத்தவே இல்லை, என்னால் இது பண்ணவே முடியல, அது பண்ணவே முடியல, நம்ம வந்து புலம்புறோம். புலம்புறவங்களை கேட்கும்போது வந்து நமக்கு டென்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் ஐ ஆம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அப்படி நடக்கும்போது இந்த நோ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொன்னாலும் இல்லை மற்றவங்க நம்ம கிட்ட சொன்னாலும் ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது. ஓகே, இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்டை எப்படி செட் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற என்னோட பாயிண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுது எனக்கு. இது வந்து ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் தான், பிகாஸ் எனக்கும் அது நடந்திருக்கு, அது என்ன அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: DR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சம்மர்ல உங்க ட்ரீம் SUV-ய வீட்டுக்கு ஓட்டிட்டு போங்க ஜெட்டோரோட அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட. VAT on us இல்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டி. ஜஸ்ட் 966 திரம்ஸ் per month EMI ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்க ட்ரீம் SUV இப்போ இன்னும் உங்களுக்கு பக்கத்துல. விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலீன் டுடே. ஜெட்டோ UAE, a part of Elite Group Holding. T's and C's apply.
3: சிறுத்தையின் தமிழி.

நற்றிணையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. இட்ஸ் ஆக்சுவலி லாங் பேக், நான் சொல்றது வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. நான் சீக்கிரமே என்னோட காலேஜ் முடிச்ச உடனே வந்து நான் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது என்னோட லைஃப்லே ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூக்கு போகிறேன், அதுவும் என்னோடய ட்ரீம் ஜாப் ஆர்ஜே. அப்போது அந்த டைமில் வந்து ரேடியோவே நான் இன்டர்வியூ போகிறதுக்கு முதல் நாள் தான் வந்து கேட்குறேனே, எனக்கு ரேடியோவில் வந்து எப்படி பேசுவாங்க, எப்படி வந்து இருக்கும்.

ஒரு மீடியா ஃபீல்டு அது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே வந்து எனக்கு தெரியவே தெரியாது. நான் இன்டர்வியூ போகும்போது என்னை சுற்றி ஒரு 2000 பேருக்கு மேலே இருந்தாங்க. அப்போது என்னோடய மைண்ட் அப்போ எப்படி இருந்ததுன்னா, ஓகே பிரியா நீ ஜஸ்ட்டு போய் சுற்றி பார்க்க போகிற, அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு என்னை உள்ளே போயிட்டு என்னென்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்றத உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீ கொடு. ஜாபில் வந்து செலக்ட் ஆனாலும் ஓகே, செலக்ட் ஆகலைனாலும் இட்ஸ் ஓகே. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து ஒரு மிக்சடாக தான் வந்து நான் போனேனே. ஸோ எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட தான் வந்து போனேனே. அன்னைக்கு அந்த சம்பவம் மட்டும் நடக்கலை அப்படின்னா இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்க மாட்டேன். பட் ஸ்டில் இன்டர்வியூ போகும்போது எது நடந்தாலும் ஓகே, நம்மளோட மைண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் இட்ஸ் ஓகே, த வேர்ஸ்ட் கேஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் நடக்கும், இதானே நடக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்போல்லாம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போவுமே நம்மளோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இது மட்டும்தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறது பாசிட்டிவான விஷயம்தான். எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. அது சில நேரங்களில் நம்ம மறந்துடும், அந்த நம்மளோட பயம் இருக்கு இல்லையா, அதுவே நம்மளை வந்து அச்சுச்சோ அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே வந்து வச்சுருக்கோம். ஸோ அது வேண்டாமே இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் வந்து போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும். பிகாஸ் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை, உங்கள் ஊரில் இல்லை, உங்கள் ஊர்லேருந்து அந்த சர்க்கிளை பிரேக் பண்ணிட்டு வந்து இன்னொரு இடத்துக்கு முயற்சி பண்ணலாம்னு நினைக்கும் போதே நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க, ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க தானே. அண்ட் எப்போவுமே நம்ம ஏன் நம்ம மனசுக்குள்ளேயோ இல்லை சொல்கிற வார்த்தையிலையோ நோ சொல்லக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்க ஒரு விஷயம், அது இப்போ போகிற நாளடைவில் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் மறந்துடுறோம் நம்ம. அது ஏன் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதுக்கு பின்னாடி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க ஒன்று கேட்டாங்க, ஒரு டவுட்டு, அது உங்கள்கிட்டயும் வந்து நான் சொல்லிடணும், அதானே ஒரு கடமை. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. ஆமாம், ஆர்ஜே கிருஷ்ணி வந்து என்கிட்ட கேட்டாங்க, அது எப்படி ரேடியோவே கேட்காம ரேடியோவில் எப்படி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் ஒரு 6 மந்த்ஸ் என்ன பண்ணேன் அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வந்து இருப்பேன். ரொம்ப அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். அப்போ மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ரேடியோ வந்து கேட்கலாமே, ரேடியோ ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களே, யார் அது கூட பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போ தான் ரேடியோ வாங்குறேன். வாங்கி முதல் நாள் வந்து வைக்கிறேன், ஒரு எல்லோ கலரில் க்யூட்டாக இருக்கும் அந்த ரேடியோன்னு ஞாபகம் இருக்குது, பொம்மை ரேடியோ மாதிரி இருக்கும். ஸோ அதில் டியூன் பண்ணி கேட்கும்போது ஒரு க்ரியேட்டிவான ஒரு ஆட் ஒன்று போயிட்டுருந்தது. ஸோ அந்த ஆட் கேட்டுகிட்டு எனக்கு வந்து பயங்கர சிரிப்பாக இருந்தது. சரி ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின் தான் நெக்ஸ்ட் டே வந்து போய், அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அவங்கக்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன், ரேடியோ வந்து இதுவரைக்கும் நான் கேட்டதே கிடையாது, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேட்குறேன். எல்லாரும் சொல்லுவாங்க என்னோடய வாய்ஸ் நல்லா இருக்கு, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருன்னு. அப்படி தான் வந்தது. அப்படின்னோடனே எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்கூல் டைமில் காலேஜ் டைம்லேயே எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அப்போது இந்த ஜோக்ஸ் எல்லாம் கிராக் பண்ணுறது, என்னை சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்து என் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்படின்னு சில பொண்ணுங்களாம் வந்து சண்டை போடுவாங்க, பிகாஸ் ஜாலியாக இருக்குது பிரியாவோட இருந்தா அப்படின்னு. ஸோ அதனாலே என்னமோ தெரியல, அப்போது விஜய் டிவி அண்ட் மொளகா சேனல் இதிலெலாம் வந்து ட்ரை பண்ணது. ஸோ அப்படியே தான் வந்து கண்டினியூ ஆகி இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆனது. எஸ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, கம்மிங் பேக் டு த டாபிக், இப்போது இல்லை அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா, இப்போ முன்னாடி நம்ம வீட்டிலலாம் வந்து பெரியவங்க இருப்பாங்க. ஸோ பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஜாமா வீட்டில் வந்து ஒரு தீந்து போச்சு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீனி தீந்து போச்சு அப்படின்னா, சக்கரை வந்து தீந்துருச்சுன்னு சொல்லாமல் சக்கரை நிறைஞ்சிருக்கு வாங்கணும், அரிசி வந்து நிறைஞ்சிருக்கு வாங்கணும், காசு வந்து நிறைஞ்சிருக்கு அப்படி தான் வந்து சொல்லுவாங்களாம். ஏன்னா இல்லை அப்படின்ற வார்த்தை வந்து சொல்லவே கூடாது, பயன்படுத்தவே கூடாதுன்றதுக்காக எல்லாமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களாம். இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே மேனிஃபெஸ்டேஷன் பற்றி வந்து பேசும்போது, இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சால்ட் மேனிஃபெஸ்டேஷன் பற்றிலாம் வந்து பேசுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கையை ரெண்டையும் ரப் பண்ணிவிட்டு கண்ணத்துலலாம் வச்சுட்டு நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்திரிப்போம் இல்லையா, அந்த டே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போது ஒரு கிளாஸ் வாட்டர், ஒரு டம்ளரில் ஒரு வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு என்னெல்லாம் வந்து நடக்கணும்னு ஆசையாக இருக்கும் அதெல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி நம்ம வந்து ப்ரே பண்ணிவிட்டு அண்ட் தென் அதை குடிக்கும்போது, விச் மீன்ஸ் ஐ ஆம் ரிச், ஐ ஆம் ஹெல்தி, எனக்கு எல்லாமே நல்லா தான் நடந்துட்டுருக்கு, இனிமேலும் நல்லா தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக சொல்லி அந்த வாட்டரை குடிக்கும்போது நம்ம பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கும், இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் நம்மளோட விஷை. ஸோ இதை தான் அந்த காலத்துலேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க, நல்லது மட்டுமே தான் பேசணும், நல்லதை மட்டும்தான் வந்து நினைக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த தேவையில்லாத நெகட்டிவான தாட்ஸ்லாம் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும்போது மேபி நம்மளோட பாடியாக இருக்கட்டும், நம்மளோட எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப கிளியராக பாசிட்டிவாக இருக்குன்றது ஒரு நம்பிக்கை. இது வந்து மூட நம்பிக்கை நம்ம சொல்லவே முடியாது, நம்மளோட மைண்டு தானே எல்லாமே. இது வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்லாம் வந்து கிடையவே கிடையாது, நம்மளோட மைண்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எவ்வளோதான் அன்பே சிவம் நான் கடவுள் அப்படின்ற ஒரு படம்லாம் எடுத்தால் கூட நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை போட்டுருப்போம், பிராக்டிக்கல் என்ன அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்க மறந்துடுறோம் இல்லை. அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது, உங்களுக்கு டைம் இருக்கும்போது டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஜஸ்ட் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான், கம்பல்ஷன்லாம் இல்லை. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னங்க தாங்கி தாங்கி நடக்கறீங்க?
2: அது ஒண்ணு இல்லடா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, லைட்டா பேசுற, அது காடுனேன், கை காலம் கொஞ்சம் சைடு வாங்கிருச்சு.
1: வயசான காலத்துல இந்த டான்ஸ் உனக்கு தேவைதானா?
3: This is Maddie.
2: ஒரு பெரிய ஃபார்ம்ஹவுஸ், லாவிஷ் லைஃப்ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்க.
1: நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்லயே கான்டெஸ்ட் வைப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணி விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ண வேண்டியதானே.
4: ஜிவி பிரகாஷ் குமாரோட மெலோடியஸ் இசையில விஸ்வநாதன் சன்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆன் ஏர் அண்ட் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டு ஆர்ஜிஸ் கேக்குற கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லி இந்த படத்துக்கான கபில் பாஸ் வின் பண்ணுங்க.
2: வேணும்னா இன்னும் 4 சடக்கு போடுறேன், நீ விழு.
4: August 14 முதல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம், எனர்ஜைஸ்ட் பை 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி இந்த லவ் பொறுத்த வரைக்கும் இல்லை, நம்ம லவ் பற்றி நிறைய வந்து பேசியிருக்கோம். அது ஒரு கடல் மாதிரி தானே இல்லையா? அப்பப்போ ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த லவ்ல வந்து இந்த ரிஜெக்ஷன் இருக்குல்ல, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணை ரொம்ப வருஷமாக வந்து ஒன் சைடாகவே வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு பாயிண்டில் அந்த பொண்ணு வந்து ஓகே, நம்மளை லவ் இவ்வளோ வருஷம் லவ் பண்ணுறாங்களே, ரொம்ப லாயலாக இருக்காங்களே அப்படின்னு அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த லவ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பத்தினால் வந்த ஒரு லவ் இல்லையா? அது மனசார வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஒரு பாவம் பார்த்து ஒரு பர்சனை வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லவ் நிலச்சி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் அது பாசிபிளே கிடையவே கிடையாது. லேட்டரான அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அன்னைக்கு மட்டும் நான் நோ சொல்லியிருந்தா இன்னைக்கு இப்படி நடந்திருக்காது இல்லை, அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல அப்படின்னு வந்து தோணும். நிறைய நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து இதுதானே. சில பேர் வந்து ரொம்ப கிளியராக இருப்பாங்க, என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே, அவங்க மேலே நமக்கு அவங்கள பிடிச்சிருந்தாலுமே, நம்மளோட கஷ்டத்தை வந்து அவங்க அவங்க கிட்ட வந்து பெருசாக வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு சிம்பத்தியில் அவங்களுக்கு என் மேலே லவ் வரவே கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருப்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் உண்மையாகவே வந்து ஒருத்தர் மனசார விரும்பினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி நான் கஷ்டம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில் அப்படின்னு தெரிய வரும்போது இது இன்னும் கொஞ்சம் டபுளாக ட்ரிபிள் ஆகும் அந்த லவ், அது வேறு இல்லையா? ஸோ இந்த நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நோ சொன்னால் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உனக்கு அப்படி தோணுதா, எனக்கு வந்து அப்படி தோணலை, உன் மேலே எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படின்றத ஆரம்பத்துலேயே போட்டு உடச்சிடுறது நல்லது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஹாப்பியாக இருங்க. தயவு செஞ்சு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. நீங்கள் ஆக்சுவலி அந்த நோக்கு வந்து நீங்கள் ஹாப்பியாக டு பி ஆனஸ்ட்டாக இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஆனஸ்டான ஒரு பர்சனாக இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணுமே தவிர, அது வந்து நீங்கள் வச்சுச்சோ லைஃபே முடிஞ்சு போச்சு, நம்ம சாப்டரே முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லையா? எப்போது நம்மளோட லைஃப் வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணுறோமோ, ஸோ அப்போ தான் நமக்கு லைஃபே வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ நம்மளை நம்மளே ப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் லைக் தட், இப்போ யார்கிட்டையாவது உங்களை பற்றி ஷேர் பண்ணது கூட நான் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது, நான் வந்து அவ்வளோ டேலண்டெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோனாலே நம்மளோட பாடி நம்மளோட மைண்டெல்லாம் அதை லிசன் பண்ண ஆரம்பிச்சிரும், ஆமாம் நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மானக்கேடாக வந்து திட்ட ஆரம்பிச்சிருமா. ஸோ அதனால் அப்படி யார்கிட்ட சும்மா பேசும்போது கூட அதுக்காக தற்பெருமை பேசணும்னு கிடையாது, காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்கன்னா ஓ தேங்க்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நோவை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது இல்லையா? அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நோ வந்து நம்ம லைஃப்பில் பல விஷயங்களை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் பார்த்து பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுப்போம். ஓகே, ரிஜெக்ஷன் வந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக வந்து யோசிங்க அப்படின்றதான் நான் சொல்ல வர விஷயமே. கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க. அன்போடு நான் பிரியா. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன தெரியுமா, உங்களோட லைஃப்ல ஒரு ஐடியா இருந்திருக்கும், ஆனால் அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து ஏதாவது நோ இது பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து சே ஆமாம் இல்லை அவங்க சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த விஷயத்தையே பண்ணுறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஒன்றா ரெண்டா நிறைய இருக்கே அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து தோணும் இல்லை. எஸ் இதுதான் வந்து நம்ம. எனக்கு ஒரு ஆண்டி வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க லாங் பேக், அது ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போது நான் சொல்லுவேன் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட சொன்னாங்க, உன்னோட மைண்டை வந்து நீ யாரையும் ரூல் பண்ண விடாத, உன் மைண்டு வந்து நீ சொல்கிறத தான் கேட்கணுமே தவிர மற்றவங்க சொல்கிறத வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. ஸோ எந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு முக்கியமான ஒரு டிசிஷனாக இருக்கட்டும் அது வந்து நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா. ஸோ எடுக்க வேண்டியது இருக்கும்போது அதை மற்றவங்க கையில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் அதை எடுக்க போகிறீங்க. அதை ஏன் மற்றவங்ககிட்ட கேட்டு அப்புறம் அதை நோ சொல்லி அந்த விஷயத்தை ஏன் விடணும். இது வந்து நிறைய நேரங்களில் பண்ணிடுவோம். முக்கியமான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம கோட்டை விட்டுருப்போம் கரெக்டாக. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் பிக் சாப்டர் அதுதான் வந்து அந்த ஒரு ஸ்டெப் தான் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். ஆனால் வேற யாரோ அது ஒரு விஷயத்த வேணான்னு சொல்ல போய் அதை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு காலத்தில் வந்து அதை பண்ண தப்புன்னு நினைக்கும்போது அது ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஸோ பெட்டர் அதை யாரை பேச்சையும் வந்து கேட்காம ஒன்ஸ் அதை நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம எடுத்து பார்ப்போமே அதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு கட் ஃபீலிங் நமக்கே வந்து வரமாட்டேங்குது இல்லையா. ஸோ இனிமே உங்கள் ட்ரீம் பற்றி யாராவது நோ சொல்கிறாங்க இல்லை அதை பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. கொஞ்சம்

0: அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் ஒரு சஜஷன் கேட்பீங்க, அதில் யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் அது ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது, பட் அவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக நம்ம ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்திருப்போம். ஸோ திங்க் அபவுட் இட். ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சி விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே கால் 0564154242. ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான்ரியா. இஸ் இந்த நோ அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். இதை நம்ம கேட்டிருக்கலாம், இல்லை நம்மளே வந்து மற்றவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். உங்களுக்கு அதை பற்றின கருத்துக்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம் ஆப் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே இருந்தாலும் நம்ம தமிழ் எஃப்எம் உங்களால் கேட்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுன்னா கூட நீங்கள் தமிழ் எஃப்எம் டேரக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அடிக்கடி நம்ம நீங்கள் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுன்ற விளம்பரம் கூட நம்ம ரேடியோவில் அடிக்கடி நீங்கள் கேட்கலாம். அண்ட் இப்போ நான் கிளம்புறேன், இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவே லேட் ஆச்சுன்னா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
0: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204

0: 89.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள்.
2: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதாக முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். விகிதாசார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு அளிக்க தவறிவிட்டது. காவிரி ஆணைய உத்தரவுக்கு பிறகு பிலிகுண்டுலுவுக்கு வரும் 550 கன அடி மட்டுமே தண்ணீர் வருகின்றது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவுகளின்படி தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடாத கர்நாடக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விகிதாசார அடிப்படையில் பில்லிகுண்டுலுவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு நீரை தனது அணைகளில் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு எந்த சிரமமும் இருக்காது என்று தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. முதல்வரின் அறிவுறுத்தலின்படி இப்பிரச்சினைக்கு தீர்வு காணவும் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை குறித்த காலத்தில் பெறவும் உச்சநீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவைக்கா அரசை கண்டித்தும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டியும் தஞ்சை பனகல் கட்டிடம் முன்பு திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞர் அணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை தாங்கினார். குறுவை பாதிக்கப்பட்டதற்கு டம்மி முதல் அமைச்சர்தான் காரணம் என்று உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் இதுபற்றி வாய் திறந்து பேசவில்லை. ஆடி 18 நாள் இன்று ஆடி பெருக்கில் ஆறு முழுவதும் தண்ணீர் வழிந்து ஓடும். ஆனால் இப்போது டெல்டா நீர் இல்லாமல் வறண்டு காணப்படுகின்றது. திமுக ஆட்சி இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால் இந்த நிலைமை தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டுள்ளது என்று உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சுமத்தினார். மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறக்காததால் டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர்கள் கருகின. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நட்டு ஈடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12 தேதி குறுவை சாகுபடிக்கு மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூரில் இருந்து தாவைக்கா அரசு குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்படாத நிலையில் ஆற்றுப்பாசனத்தை நம்பியுள்ள சுமார் 180,000 ஏக்கர் நிலத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்யாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறினார். இதனிடையே குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு அறிவித்த 134.83 கோடி சிறப்பு தொகுப்பை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: பீகார் பங்கிபூர் தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் அமோக வெற்றி பெற்றார். பங்கிபூர் தொகுதியில் மொத்தம் பதிவான வாக்குகளில் 49.19% வாக்குகளை பெற்று பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார். பிரசாந்த் கிஷோர் பாஜக வேட்பாளரை விட 19,324 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பங்கிபூர் தொகுதியின் பாரதிய ஜனதா எம்எல்ஏ நிதின் நவீன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து கடந்த ஜூலை 30 தேதி அங்கு பலத்த பாதுகாப்புடன் இடைத்தேர்தல் நடைபெற்றது. வாக்கு எண்ணும் பணி இன்று நடைபெற்றதுடன் மொத்தமுள்ள 32 சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. பிரசாந்த் கிஷோர் 64,151 வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நீரஜ்குமார் சின்ஹா 44,827 வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனின் சொந்த ஊரான பங்கிபூரை பிரசாந்த் கிஷோர் கைப்பற்றியுள்ளார். 1995 பிறகு முதன்முறையாக பங்கிபூர் தொகுதியில் பாஜக தோல்வியை தழுவியது. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலம் முதன்முறையாக பீகார் சட்டப்பேரவைக்குள் பிரசாந்த் கிஷோர் நுழைகின்றார். மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்த பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் இருந்து இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரும் பாஜக முன்னாள் எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் டெல்லி நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளார். 6 மல்யுத்த வீராங்கனைகள் கொடுத்த புகாரின் பேரில் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த 2023 June 15 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் 354, 354A, 354D, 506(1) ஆகியவற்றின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. 6 மல்யுத்த வீராங்கனைகள் அளித்த புகார்களில் ஒன்றில் இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் கடந்த 2024 விடுவிக்கப்பட்டார். முறையான ஆதாரங்கள் இல்லை என்று கூறி பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ் பூஷன் சிங்கை விடுதலை செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் பல பகுதிகளிலும் சீரற்ற வானிலை நிலவி வருகிறது. நாட்டில் தொடரும் மழையுடனான வானிலை நாளை பகல் சற்று குறைவடையும் வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போது பசிபிக் பெருங்கடலில் ஜப்பானுக்கு கீழ்ப்பகுதியில் சூறாவளி ஒன்று உருவாகி வருவதாகவும் அதன் காரணமாக 6 பிறகு மழை நிலைமை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார். இதன்படி மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக அடுத்த 24 மணித்தியாலங்களுக்குள் கழனி கங்கையை சூழவுள்ள பகுதிகளில் பெருவெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய மலைநாட்டில் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளையும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
3: எத்திஹாத் ரயில் பயணிகளுக்காக புதிய ரயிலில் இருந்து சாலைக்கு என்ற கார் வாடகை சேவையை அறிமுகப்படுத்துகின்றது. இந்த கூட்டாண்மையின் மூலம் பயணிகள் தாம் வருகை தரும் ரயில் நிலையத்திலேயே ஒரு காரை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தங்களின் இறுதி இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணம் செய்ய முடியும். முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படும் ரயில் டு ரோட் ரயிலில் இருந்து சாலைக்கு சேவை எத்திஹாத் ரயில் பயணிகள் தங்களின் பயணத்தின் இறுதிக்கட்டத்தை நிறைவு செய்ய அமீரகத்தின் ரயில் நிலையங்களில் இருந்தே நேரடியாக வாகனங்களை வாடகைக்கு அமர்த்த முடியும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் திருப்தி கார் ரெண்டல் நிறுவனம் தேசிய பயணிகள் ரயில் வலையமைப்பில் கார் வாடகை சேவைகளை வழங்குவதற்காக எத்திஹாத் ரயிலுடன் பிரத்யேகமாக 5 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கைச்சாத்திட்டது. இந்த இரு நிறுவனங்களும் ரயில் டிக்கெட் முன்பதிவுடன் வாகன முன்பதிவையும் ஒருங்கிணைக்கும் வகையில் பணியாற்றி வருகின்றன. இதன் மூலம் பயணிகள் தங்களின் பயணத்தின் இரு பகுதிகளையும் ஒரே டிஜிட்டல் செயல்முறை மூலம் ஏற்பாடு செய்ய முடியும். துபாயின் வாஃபி மாலில் டிக்கெட் இல்லாத கட்டண வாகன நிறுத்தும்பிட சேவையை பாக்கோரிக் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த கட்டண வாகன நிறுத்தும்பிட சேவை திங்கள் முதல் ஞாயிறு வரை வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அமலில் இருக்கும். மேலும் பொது விடுமுறை நாட்களிலும் வாகன நிறுத்த கட்டணம் வசூலிக்கப்படும். இந்த முறையில் வாகன ஓட்டுநர்களின் சாலை கணக்குகள் மூலம் கட்டணம் தானாகவே செலுத்தப்படும். இந்த புதிய முறையின்படி வாகன நிறுத்துமிடங்களில் உள்ள அறிவிப்பு பலகைகளில் அருகே இருக்கும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்து பயணிகள் கட்டணத்தை செலுத்த முடியும். அவ்வாறு கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் வாகனங்கள் வெளியேறும் போது அதற்கான தொகை அவர்களின் சாலை கணக்கில் இருந்து தானாகவே கழிக்கப்படும். வாகன ஓட்டுநர்கள் மாலின் வாகன நிறுத்துமிடத்துக்குள் நுழைந்த உடனேயே அவர்களின் வாகனத்தின் இலக்க தகடு தானாகவே ஸ்கேன் செய்யப்படும். அதுவே டிஜிட்டல் பார்க்கிங் டிக்கெட்டாக செயற்படுவதால் காகித டிக்கெட் பெற வேண்டிய அவசியம் இருக்காது.
1: உலகச் செய்திகள்.
3: ஓமானுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகி தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகள் புதிய கடல் வழித்தடம் தொடர்பான ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் நடைபெற்றதாக அவர் கூறினார். ஈரான் மேற்கொண்டுள்ள இந்த பொறுப்பான நடவடிக்கையை பிராந்தியம் மற்றும் பிராந்தியத்துக்கு வெளியேயுள்ள அனைத்து தரப்பினரும் புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கடைபிடிப்பார்கள் என நம்புவதாக இஸ்மாயில் பாகி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்மோஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான கடற்போக்குவரத்தை உறுதி செய்வது தொடர்பாக ஓமானுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் இன்று அறிவித்தது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இந்திய ஆண்கள் அணியின் களத்தடுப்பு பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு முன்னர் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட தொடருக்கு முன்பாக இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணியின் களத்தடுப்பு பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். டி திலீப்புக்கு பதிலாக அவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 57 வயதான சுபதீப் கோஷ் இதற்கு முன்பு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் களத்தடுப்பு பயிற்சியாளராக பணியாற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
2: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
5: I love you. I love you. I love you.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant your trusted

0: என்னடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லிக் கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லிக் கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அதை கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ऐसे बोले तो मैं
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒலி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய கானங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: For details, call 056-415-4242.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. மற்றும் City Seasons Hotel Burj Man Dubai-ல August 8th and 9th 10 am to 7 pm DAC developers நடத்துற property showcase-ல கலந்துக்கோங்க. உங்க favorite location-ல property-ய வாங்குங்க.

பேட் டாங்கி ஸ்மால் வால்

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கோ தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, தமிழ் எஃப்எம் கா ஹுக்கோ, ஹுக்கோ ஹுக்கோ.
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.